குளிர்ந்த தென்றல் வீசும் அழகான காலை பொழுதில் இனிய புன்னையோடு மலரட்டும் என்னால். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்று சக வருடம் 1948, ஸ்ராவண மாதம் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இணைந்து ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் குரலோசை. மனைமாற்றி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றித்து ஆயினும் இல். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறற்பாட்டிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றித்து ஆயினும் இல். கேட்டது குரலோசை. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏகாசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று முற்பகல் 11 மணிக்கு தனிஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று வைரம் ஒளிரும் மதிப்பும் தரமும். நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் ஏஆர்சி ஏ ரத்தினம் அவர்கள். இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்த ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா, 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டோ ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள், 7:35 காலை காம்போ, 8:05 கோபால் பல்படி திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வர சிறப்பு தொடர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும்

0: சேலம் மங்கலன் மங்கள் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் இபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 தனிஷ் துளரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் அகத்தின் அழகு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று முற்பகல் 11:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று நண்பர்கள் 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனிதன் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தலில் பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா அவர்கள், 12:55 பன்னிசை முத்தை திரையென தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக் அச்சாணி, சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலக்காசாகுடி என் சக்திவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 3:00 திருவாரூர் சீமாடு சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 3:30 கோபால் பல்புடி வழங்கும் எல்எஸ்சி, 4:00 ஊரும் உணவும் நாகப்பட்டினம் நாகூர் பெருமாள் மேலை வீதியிலிருந்து நேரலையாக உலா வரும், 4:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களும் விலைக்கேற்று மேலை, 6:00 பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியர் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அவிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாச, கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள், 6:45 நாகப்பட்டம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசைத்துறையை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் முழுவதற்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் முழவர் அரங்கம் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பி சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காட்டில் வருங்கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காட்டில் வருங்கானம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஒன்றில், 9:55 நாகப்பட்டினம் முகல்கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 திருவாரூர் சீமாடு சில்க்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியான் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவு மலரும், 10:30 தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பர நிகழ்ச்சிகள், காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியான் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், 5:00 திருவார் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது 6:05 ஆங்கிலத்தை செய்திகள், அதனைத் தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. Lok Sabha had already passed the bill. Minister of State for Home Nityanand Rai moved the bill in the Upper House, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. The Lok Sabha has passed the Appropriation Number 3 Bill 2026 yesterday. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the neat paper leak issue. India has condemned the attack on the Indian-flagged commercial vessel MSV Faiz Noor Olia that sank in the Red Sea off the coast of Yemen yesterday. In a statement, Ministry of External Affairs said all 13 Indian nationals have been rescued. It said the Indian Embassy in Riyadh is closely monitoring the situation and proactively coordinating with the Yemeni authorities for the safety and security of the crew. The ministry thanked the Yemeni authorities for their support. It said the continuing incidents of attacks on commercial shipping in the region are deeply worrisome. The Ministry of External Affairs said the targeting of commercial shipping in the region must end and free and unimpeded navigation and commerce through the international waterways in the region must be restored at the earliest.

0: India has termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
1: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured. As you have seen, the Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
0: India, as chair of BRICS 2026, will host the third BRICS Culture Working Group meeting in Bhopal from today till August 6th. The Minister of Culture said that the meeting will bring together representatives from BRICS member states to advance cultural cooperation and build consensus on key areas ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the third BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together education ministers, senior officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce the latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee, MPC, of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above. In the first supplementary budget for the financial year 2026-27, a provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
2: நேரம் இப்போது 6:10.
3: ஆகாஷ்வாணி என்னை தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
4: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்கு அளித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடி செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல், இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று, அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து, அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து, கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக்கேட்ட செல்வந்தர் ஞானியைக் காண அவரது இருப்பிடத்திற்குச்

0: சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்துக் கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல் வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதென எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை நேரத்தின் இனிமையோடு இறைவனின் அருளையும் இனிய பாடல்களையும் இசையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், இறை நாமும் பாடுவோம், இறை அருளை பெறுவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 உங்களோடு இணையும் பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக கோவை முரளி பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சீர்காழி இயேசு பிரகாசம் பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அர்ச்சானி நிகழ்ச்சியில் சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலகாசாக்குடி என் சக்திவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேரலையாக உலாவரும்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்லையும் ஃபாலோ பண்ணலாம். இனி கேட்கலாம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆடி திங்கள் 20 புதன்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
9: காரைக்கால் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வானிலை முன்னறிவிப்பு

0: தகவல்படி பார்த்தோன்னாக்கா லேசான தூறல்லிருந்து மிக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றுல உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-50% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 10-18 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளுக்கு வானிலை முன்னெறிப்பு தகவல் எப்படி இருக்குனாக்கா வறண்ட வானிலை தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் லேசான தூறல் இல்லை மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. ஆகையால் இப்போ இந்த லேசான மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், இல்லை பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி உழுனா சம்பா பருவத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருவி பயிர் செஞ்சிருக்க விவசாயிகள் அறுவடை ஸ்டேஜில் உள்ள பயிர் வர்றப்ப அறுவடையை வந்து மேற்கொள்ளலாம். கேழ்வருக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி உரம் போடலாம். ஒரு ஏக்கருக்கு 10-12 கிலோ யூரியா, 5 கிலோ பொட்டாஷ் போடலாம். நானோ யூரியா கலவை கூட தெளிக்கலாம். 1 லிட்டரில் 4 மில்லியன் அளவில் கலந்து தெளிக்கலாம். கேழ்வருக்கு குருத்து பூச்சி சில இடங்களில் வருது. அது வந்து பொருளாதார சேர்நிலைக்கு மேலே போனால் பூச்சி மருந்து அடிக்கலாம். கொராஜன் குறுநை மருந்தே பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஏன்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்து பருத்தி பயிர் செஞ்சிருக்க விவசாயிகள் பருத்தி அறுவடை செய்யலாம், இல்லை சில பருத்தி பயிர் முடிஞ்சுன்னா மடக்கி விடலாம். கால்நடைகளை பகல் நேர மேய்ச்சல் வந்து அந்த வெயில் டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பொதுமக்கள் வானிலை முன்னறிப்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழையும் ஒரு சில இடத்துல லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ஓயின் ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உறவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஓயின் ஜிசி காவேரி அசட்.
5: ஓயின் ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓயின் ஜிசி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நேர்களை, நமது பண்பலையில் இன்று 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பி. சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம். சிந்தனை துளி. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும்
7: சொல் அமுது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குபோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
11: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்
10: பூமேக்ஸ்.
12: வணக்கம் நேயர்களே. எது சிறந்த விளக்கு, எது சிறந்த ஒளி? ஒரு வீட்டுக்கு ஒரு வெளிச்சம், வெளிச்சத்தை தாண்டி ஒரு விஷயத்தை தர்ற ஒளி எது? ஒரு வீட்டுக்கு எது சிறப்பு சேர்க்கும்? செல்வமா, வசதியா, பொன் பொருள் போன்ற அலங்கார பொருட்களா? ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்றது விளக்கு தேவைப்படுது. அதுபோல நம்ம வாழ்க்கைக்கான விளக்கு எது? இது அழகா, ரொம்ப அழகா ஒரு இலக்கியம் விளக்குதுங்க. இரவு நேரத்துல ஒரு விளக்கு எரிஞ்சா வீடு ஒளிரும், ஆனா அந்த விளக்கு அணைஞ்சிட்டா மீண்டும் இருள் சுழ்ந்துடும். அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல அன்பு எரிஞ்சா, பண்பு எரிந்தால், கல்வி எரிந்தால்

0: இருந்தால், நல் எருவு இருந்தால் அந்த ஒளி தலைமுறைகளை கூட ஒளிர செய்யும். இந்த ஒளியை பற்றி தான் முன்னோர்கள் ஒரு அழகிய நீதியை பாடியுள்ளாங்க. இந்த பாட்டில் புலவர் விளக்குங்கிற சொல்ல ரொம்ப அழகாக பயன்படுத்துறார். மனைக்கு விளக்கம் மடவால், மடவால் தனக்கு தகைசால் புலவர், மனக்கிடிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வுங்கிறார். அதனால மனைக்கு விளக்கம் மடவால், ஒரு வீட்டை வீடாக மாத்துறது சுவர்களோ செல்வங்களோ அல்ல, அன்பும் ஒழுக்கமும் பொறுப்பும் நிறைந்த இல்லற வாழ்வுதான். அந்த இல்லறத்தோட மையமா விளங்கும் இல்லத்தரசியே வீட்டின் விளக்குங்கிறார். ஒரு வீட்டுக்கு அந்த மனைவியாக இல்லத்தரசியாக இருக்கிறாங்களா, அந்த பெண் தான் விளக்காம். அதுக்கு அடுத்து ரொம்ப அழகா அந்த மடவாளனுக்கு தகைசால் புலவங்கிறார். ஒரு பெண்ணினுடைய பெருமைங்கிறது அவ அணுகலங்கள் இல்லைங்க, நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் கொண்ட பிள்ளைகளும் இருக்கிறது. நல்ல பிள்ளைகளே பெற்றோர்களுக்கான உண்மையான செல்வம். அது ரெண்டாவது விளக்கா ரொம்ப எளிமையா சொல்றாரு, மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியேங்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு எதுங்க வெளிச்சம் தரும், எதுங்க விளக்கு, எதுங்க நல்லது? குழந்தைகளுக்கு அழகை தருவது ஆடை அல்ல, அறிவை தரும் கல்விதான். கல்விங்கிறது தேர்வுல பெற மதிப்பெண் இல்ல, அந்த மதிப்பெண்ணை பெறுவதற்கான கருவி இல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒளி விளக்கு. அதனாலதான் புலவர் அதோடு நிக்கல, கடைசி வரி சேர்க்கிறார், கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இன்னும் ஒருபடி மேல போய், கற்ற கல்விக்கு எது அழகுன்னா மெய்யுணர்வு, அதாவது கற்றதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் அறிவு. புத்தகங்களில் இருக்கக்கூடிய அறிவு மனிதனை அறிஞனாக்கலாம், ஆனா அந்த அறிவை மனிதநேயத்தோடு பயன்படுத்த உணர்வுதான் அவனை நல்ல மனிதனாக்குது. இந்த பாடல் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை நான்கு விளக்குகளால் நமக்கு எடுத்துக்காட்டுது. இல்லத்தின் ஒளிங்கிறது நல்ல இல்லறம், இல்லறத்தின் ஒளிங்கிறது நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளின் ஒளிங்கிறது கல்வி, கல்வியின் ஒளிங்கிறது நல்ல அறிவுங்க. இன்று நாம் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வியை வழங்குறதுக்கு அதிக அக்கறை காட்டுறோம், அதே அளவுக்கு நல்ல பண்புகளையும் இரக்கத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சோம்னா இல்லைங்க. ஏனெனில் அறிவுங்கிறது வாழ்க்கையை வளப்படுத்தும், நல்லறிவு வாழ்க்கையை உயர்த்தும். வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு இருளை அகற்றும், மனதில் ஏற்றப்படும் விளக்கு நல்லறிவு தலைமுறைகளை உயர்த்தும். இந்த சிந்தனையுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலு எண்ணெய் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
1: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 7:30 தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். இன்று காலை 9 நமது பண்பலையில் வர இருக்கிறது நலமை வாஷ உலக தாய்ப்பால் வர சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். உங்களின் சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிக்கடை பண்பலையில் அரங்கேற்றும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது இன்று காலை 10 தலைப்பு அகத்தின் அழகு. அகத்தின் அழகு, இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் இன்று காலை 10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்லையும் இருக்கோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

0: முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்ட

0: குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 பெய்த கனமழை காரணமாக 7 உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 107 ஆட்டமிழந்தது. 108 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 3 இழப்பிற்கு 111 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்கு அரசின் 1வது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55 நிமிடம். ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெய்லர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சி வழங்குபோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற சிறுவன் தினமும் அதிகாலையில எழுந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலேயே நேர்த்தியாக வைக்கும் நல்ல பழக்கம் கொண்டவனா ராமு. ஆனா ராமுவோட நண்பன் சோமு எப்போதும் சோம்பேறியா தான் வசிக்கிற அறைய கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டானா. ஒரு நாள் பள்ளியில விளையாட்டு போட்டி நடந்துதான். ராமு காலையிலேயே புத்துணர்ச்சியோட எழுந்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்தானா. ஆனா சோமு விளையாட்டு போட்டின்னு கூட மறந்து தூங்கிட்டு இருந்தானா. 10:10 ஆகிடுச்சான். அப்போ சோமு அவசர அவசரமா எழுந்து பேருந்து நிலையத்துக்கு போனானா. அங்க அவனோட பள்ளி பேருந்தையும் தவற விட்டு போட்டியில பங்கேற்க முடியாம வாய்ப்பையும் இழந்தானா. அதே சமயம் ராமு பள்ளியில் நடந்த போட்டியில வெற்றி பெற்று பரிசையும் பெற்றானா. தன்னோட தவற உணர்ந்த சோமு அன்று முதல் நல்ல பழக்க வழக்கங்கள்ல பின்பற்ற தொடங்கினானா. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: என்ன
4: ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க?

0: சூப்பரா பாட்டு பாடுனீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்களா பாப்பா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணுமா இல்ல டீச்சர் ஆகணுமா இல்ல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா?
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். படித்தொடி தொட்டும் பூக்கும் பூக்கள், தென்றலோடு தாளாட்டும் மரங்கள், குயில்களின் குரலோடு விழிக்கும் காலை, இப்படி இயற்கையே இசையாக மாறும் இந்த இனிய பொழுதில் உங்கள் மனதுக்கும் உங்கள் இல்லத்திற்கும் இசையின் இனிமையை கொண்டு வருகிறோம். கவலைகளை கொஞ்சம் மறந்து காலை

இதை ரசித்தபடி இனிய பாடல்கோடு இன்றைய நாளை தொடங்குவோம். உங்கள் குரலாக உங்கள் இசையாக ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3 உங்கள் காலை எங்கள் இசையோடு. இது திரை கானம்.

நேர்களை நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தலைப்பில் அப்படின்னா அகத்தின் அழகு இந்த தலைப்பில் தான். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக உங்கள் ஊருக்கு தான் வரப்போகிறோம். எந்த ஊர் அப்படின்னா நாகை மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு தான். உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் அந்த நொடியில் தான் உங்கள் வெற்றி பயணம் தொடங்குதுங்க.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்போ வாட்ஸ்அப் சேனலிலையும் ஃபாலோ பண்ணலாம். வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலிருந்து எழாமல் இருப்பதுதான் தோல்வி. சூழ்நிலைகள் உங்களை தடுக்கலாம், ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை முன்னேற்றும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு

0: நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்துக் கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 ஒரு முறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

தஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும்

0: அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டி ஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஓரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 முதல் 19 வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரஸ் ஸ்டோர். நேரம் 7:25.
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரஸ் ஸ்டோர், நாச்சியார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: பற்பல காம்போ ஆஃபர்கள் பூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
9: இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கிடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
10: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
11: சைபால்.
9: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோட் பேலஸ்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
14: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: இந்த காலத்துல எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடைச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர்? இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமாக பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இடப்பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவர மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே

0: தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்கலைஞ்சத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து வீடுகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோ திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார் பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோ தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
13: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர்.
14: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
15: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
14: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
15: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
14: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள் கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசில்வர் பித்தளை பாத்திரங்கள்,
15: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பவுன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
16: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
17: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒரு அம்மாவின் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் சின்ன சின்ன தகவல்களை தினமும் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அது மித்தா இல்லை ஃபேக்டான்னு நீங்களே யோசிங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், குழந்தைக்கு முதல் மஞ்சள் நிறப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அது முற்றிலும்

0: மித்து தான். முதல் பால் குழந்தைக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், தாய்ப்பால் கொடுக்கும் அம்மா காரமாவோ இல்லை குளிர்ச்சியான உணவோ சாப்பிட்டா குழந்தைக்கு வயிற்று வலி இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். பொதுவாக அம்மா சாப்பிடும் காரமான உணவாலேயோ இல்லை குளிர்ச்சியான உணவாலேயோ குழந்தைகளுக்கு பிரச்சனை வராது. ஆனால் அம்மா ஆரோக்கியமான சமச்சீரான உணவை சாப்பிட்றது அவசியம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், தாய்ப்பால் கொடுக்கும்போது தண்ணீர் அல்லது பால் அதிகம் குடித்தா மட்டும்தான் பால் சுரக்கும், நீ நிறைய பால் குடித்தாதான் பால் வரும் அப்படின்னு சில பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கலாம். இது உண்மையா? கிடையாது. தாகம் எடுக்கும்போது இல்லை பசி எடுக்கும்போது நார்மலாக குடிக்கிற பாலோ இல்லை தண்ணீரோ வந்து அவசியம்தான். ஆனால் தண்ணீர் மட்டுமே இல்லை பால் மட்டுமே அதிகமாக குடிப்பதுனால பால் சுரப்பு அதிகரிக்காது. அடிக்கடி குழந்தைய தாய்ப்பால் குடிக்க வைப்பது தான் முக்கியம் அங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? குழந்தை அழுதாலே பசின்னு தான் அர்த்தம், முதல்ல பாலை கொடுங்க அப்படின்னு பெரியவங்களோ நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை வந்து பால் குடிச்சதுக்கு அப்புறமாவும் திருப்பி அழறாங்கன்னா பசிக்கு மட்டும் அழறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு தேவையா இருக்கலாம், அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம், டயப்பர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இடத்த மாத்தி பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட குழந்தைங்க அழுவாங்க. அடுத்து சொல்ல போகிறது, 6 மாதம் ஆகும் முன்பே தண்ணீரோ இல்லை உணவோ கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 4 மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், குழந்தைக்கு தேவைப்படும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக மித்து தாங்க. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. தாய்ப்பால்லையே குழந்தைக்கு தேவையான தண்ணீரும் மற்ற சத்துக்கள் எல்லாமே கிடைக்குதுங்க. மருத்துவ காரணம் இல்லை என்றால் தனியாக தண்ணீரோ அல்லது உணவோ கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. அடுத்த மித்து பார்க்கலாம், தாய்ப்பால் கொடுக்கும் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உடனே தாய்ப்பாலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பெரும்பாலான சாதாரண நோய்களின் போது கண்டிப்பாக தாய்ப்பாலை வந்து நம்ம தொடரலாம். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவங்க கிட்டேருந்து வர்ற பாலில் வந்து ஆன்டிபாடிஸ், கொலஸ்ட்ரம் அப்போ எப்படி ஆன்டிபாடிஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அது மாதிரி குழந்தைக்கு தடுப்பூசி மாதிரி அதுலேயே ஆன்டிபாடிஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியமான விஷயம். இன்றைய டேக் ஹோம் மெசேஜ், நம்பிக்கைகளை அல்ல சரியான தகவல்களை நம்புங்கள். ஒரு சரியான தகவல் ஒரு அம்மாவின் தன்னம்பிக்கையையும் ஒரு குழந்தையின் ஆரோக்கியத்தையும் காக்கும். நாளை தாய்ப்பால் பயணத்தில் அப்பாவும் குடும்பத்தினரும் ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் சந்திப்போம். நன்றி.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கிய தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை துளி நெகிழி தவிர்ப்போம் நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி.
4: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: காலை வணக்கம் நேயர்களே. புதுசா பிறந்த இன்னொரு நாள், புதுசா தொடங்குற 1000 கனவுகள், அந்த நாளை இன்னும் அழகாக்க உங்களோடு சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிறது உங்கள் அன்பான காலை காம்போ. ஒரு கப் தேநீரோட எங்களுடைய குரல், ஒரு இனிய பாடலோட உங்களுடைய காலை, சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள், சிந்திக்க வைக்கும் சில விஷயங்கள், சிரிக்க வைக்கும் சில தருணங்கள், எல்லாமே கலந்து வரப்போகுது. காலை நேரத்தை இனிமையாக்கும் உங்கள் விருப்பமான பாடல் கூட. இது ஆகாஷ்வாணி காரைக்கல் FM 100.3. நான் உங்கள் KS பிரசாத். வாங்க இந்த நாளை நல்ல எண்ணங்களோடும், நல்ல இசையோடும், நல்ல மனநிலையோடும் தொடங்குவோம். இனிய காலை வணக்கம். இனி இது தொடங்கட்டும் உங்கள் நன்னாள். நம் மனமே நமக்கு எஜமானன், நம் எண்ணங்களை நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. இது வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வர்த்தின் வரிகள்.

0: நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுத்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்டார் நலவாரியம் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை பதிவு செய்திடவும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத அறிவிக்கப்பட்ட வாரிய உறுப்பினர்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் 8/8/2026, 16/8/2026 ஆகிய தினங்களில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரியம், வருவாய் வட்டாச்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் உரிய ஆவணங்களுடன் நலவாரிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய உடனடி சேர்க்கை தொடர்பான அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒருவருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி

0: சேர்க்கை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது வரம்பு 14, அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் சேர்க்கை உண்டு. மேலும் விவரங்களுக்கு 0436823424248 என் மீண்டும் ஒருமுறை 0436823424248 கைபிசி எண் 6381145526 மற்றும் ஒரு எண் 94 88 32 62 33.
1: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருள்மிகு சிங்காரகாளியம்மன் திருக்கோயில் மகா உற்சவத்தில் இன்று காலை அருள்மிகு சங்கடம் தீர்த்த விநாயகர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ அம்பாள் புறப்பாடு. நாகை மாவட்டம் ஆதனூர் அருள்மிகு மழை மாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று அம்மன் கிளி வாகனத்தில் வீதி உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று நாகக்கன்னி கல்யாணம். நாகை மாவட்டம் கீழ சன்னாநல்லூர் அருள்மிகு அகோர வீரபத்திர காளியம்மன் திருநடன திருவிழாவில் இன்று மாரியம்மன் கோவிலிலிருந்து வெள்ளைச்சாத்தி ஆலயம் சென்றடைதல். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ பெருவிழாவில் இன்று அம்பாள் புறப்பாடு. கேட்டது சேவை செய்திகள்.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
13: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
17: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
18: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
19: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
18: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.

இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போம். நேற்றைய தோல்வி இன்றைய பாடம், இன்றைய முயற்சி நாளைய வெற்றி.

0: பண்பலையின் 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது. காலை காம்போம். ஆகாஷ்வாணி காரைக்கால் திருவாரூர் மைந்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் அங்கநகைகள்
2: அனைத்தையும்
1: மைந்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் தொடக்கமாக
3: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின்

0: ராசி தை ராசி அனைத்திற்கும் ஏயாசி நடைபு செட்டியாரன் கொண்டுள்ள மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: வணக்கம்
2: நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் மத்தவங்களை வாழ வச்சிட்டு இருக்கு, சில பேரை தாழ்த்தின்னு இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து உச்சம் அடைஞ்சு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலையும் நல்ல ஒரு பேரையும் வாங்கி கொடுக்குது. சீன நாட்டுல ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே சிரஞ்சீவியா இருக்கணும், மரணமே அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விதவிதமான மருந்து லேகியத்தை சாப்பிட்டுட்டே இருந்தார். அவருக்கு வந்து நிறைய நாட்டில இருந்து மன்னர்கள் ரெக்கமெண்டேஷன்ல அவரை வந்து பாக்குறாங்க. பார்த்து நிறைய மருத்துவர்கள் வந்து அவருக்கு வந்து விதவிதமான மருந்துகளை கொடுத்து அவரை சிரஞ்சீவியாவே வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மன்னர் மட்டும் எப்பயுமே வந்து அந்த சிரஞ்சீவியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை வந்து அங்க இருந்த ஒரு அமைச்சருக்கு தெரிய வந்தது. இதே மாதிரி ஒரு ராஜா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு அந்த அமைச்சர் என்ன பண்ணாரு, தெரியாம திருத்தனமா எடுத்து அவர் வச்சு இந்த மருந்த சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டோன்னே இது வந்து மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கோபம் அடைஞ்சவர் என்ன சொன்னாரு, அமைச்சருக்கு வந்து மரண தண்டனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரை வந்து அழைச்சிட்டு வந்து கட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக வீரர்கள் வந்து கத்திய ஓங்கினாங்க. அப்ப அந்த அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட சொன்னாரு, அண்ணா நீங்க மரணம் அடையாம சிரஞ்சீவியா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த மருந்தை தயார் செஞ்சு குடிச்சிட்டு வரீங்க. இந்த ஊரே வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த மருந்தால நீங்க சிரஞ்சீவியா இருக்கீங்களா, இல்ல நீங்க சிரஞ்சீவியா இருக்கிறது இந்த மருந்து உங்களை சப்போர்ட் பண்ணுதாங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. இந்த நேரத்துல வந்து நான் இந்த மருந்தை குடிச்சேன் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நீங்க என்ன வந்து சாகடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் அந்த அரசர் சாப்பிட்ட மருந்து வந்து வேஸ்டான மருந்துன்னு மக்கள் வந்து உங்களை பேசுவாங்க. அப்ப பயனற்ற மருந்தை நீங்க சாப்பிட்டு நீங்க வந்து சும்மா பேருக்கு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் வந்து அமைச்சர் சொன்ன வார்த்தைய திரும்ப திரும்ப யோசிச்சு மன்னர் சொல்றாரு, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஒரு ஆபத்து வந்த நேரத்துல கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, புத்தி கூர்மை ரொம்ப அவசியம். இந்த அமைச்சருக்கு இருந்த மாதிரி நமக்கு வந்து சில நேரத்துல வந்து நம்மளுடைய புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நம்மளுடைய மூளைக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் போகுது. அப்படி ரத்த ஓட்டம் போறதால நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு நிறைய விஷயங்களை டக் டக் டக்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மிகப்பெரிய பெயர் மிகப்பெரிய புகழ் எல்லாமே கிடைக்கும். இந்த அமைச்சருக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா மன்னரை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழலை கூட பதட்டம் இல்லாமல் நம்ம ஏதாவது சொல்லி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினா மன்னர் ஏத்து பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சரி, ஒய்ஃபிட்டையோ இல்லை அம்மாட்டையோ குழந்தைங்கள்ட்டையோ என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, திரும்பி எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. அது நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், எங்கேயுமே சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மரியாதையும் பெரிய பேரும் இருக்கும். ஸோ அப்போ நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்மளை வாழ வைக்கும். ஸோ சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:05. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கோபால் பால்படி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ், திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தட்டுபாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
0: நேர்களை துளி வரும் பாட நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் ஃபேஸ்புக்ல அப்படின்னா, மிக வேகமாக வளரும் தாவரம் எது, ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உடனே ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்கலாம். தெளிவான பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 03-4368 என்ற இணைப்பு எண்ணுடன், 2311-2311-2998-0 மற்றும் 2995-8-0, அலைபேசி எண் 9566-427-2311. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ தீபா சந்திரசேகர்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா மால் சீதா ஃபார்மா விடங்களூரினை வழங்கும் இன்சொல் அமது.
3: பால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மேலும்
7: விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
9: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர்

0: யாரு எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேலக்காத்தாக்குடி வடிவேலு.
0: சொல்லுங்க வடிவேலு, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: பீஸ்ட் படத்துல இருந்து.
0: உங்களுக்காக பீஸ்ட் படத்துல இருந்து பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
1: நன்றி.

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை.

0: பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள். அபி பேரிச்சை
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Work from home. ஹாய் சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.

0: விதிமுறைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
8: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
7: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
8: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
7: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: கரைக்கால் பண்பலையின் தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம் மேடம்.
10: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: நடராஜன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
10: மேடம்? நல்லா இருக்கேன் நடராஜன் சார். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
11: எனக்கு மாமன்னன் படத்துல மேடம் ரயில் பாட்டு போடுங்க.
10: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் மணியன் சன்ரீப் சிங் தேநீர் நேரம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பால்படி திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மேலும்
3: நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: நீங்களே இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, மிக வேகமாக வளரும் தாவரம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 84 பேர் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. அதில் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன விடை சரியான விடை அப்படின்னு பார்க்கலாமா. மிக வேகமாக வளரும் தாவரம் இது, இதற்கான சரியான விடை மூங்கில் அப்படிங்கிறது தான். மூங்கில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் தாவரங்களில் ஒன்று. சில மூங்கில் இனங்கள் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 91 சென்டிமீட்டர், அதாவது 3 அடி வரைக்கும் வளரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேகமான வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதோட தண்டுகளில் உள்ள சிறப்பு வளர்ச்சி செல்கள், அப்புறம் வலுவான வேர், இந்த ரெண்டும் தான். அதோடு மட்டும் இல்லாமல் இது அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுறதுனால சுற்றுச்சூழலுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ மூங்கில் தான் வேகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. சந்தோஷ்குமார் பேரளத்துலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பட்டியிலேருந்து ஜோதி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர. பிரபு கும்பகோணம், செந்தில்நாதன், ஜெயா, விவேகானந்தன், ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அயாவடி அசோக் ராஜ், கனிமொழி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை, பாரி வள்ளல் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து. ஆரூர் கொடிக்கால்பாளையம், ஜான் ஹாஜா நஜமுதீன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து பிரகாஷ் சொல்லியிருக்காரு. சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டிலேருந்து. சந்தியா நல்லான் சாவடி அந்த ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து ரஜினி கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலமாஞ்சூர் ஃபாத்திமா அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேல், அஞ்சு ரவிச்சந்திரன், விஜயரூபன், விஜய், ரூபினி, தர்ஷினி. அதாவது நீங்கள் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. அடுத்து மேலமாஞ்சூர் சம்சுதீன் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து அருள்குமார் சந்தனமாரி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து வேல்முருகன் காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறத்துலேருந்து. ஆண்டிமடம் கார்த்திகேயன், கலாவதி ராஜமோகன் எருவாஞ்சேரியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரவி, ஆண்டிமடம் சுதீஷ், சுபிதா மூங்கில் அப்படின்னு சரியான விடை சொன்னது. அடுத்து யாருன்னா சோமசுந்தரம் சிவபுரி தான். உங்கள் பேர் எங்கே அப்படின்னு நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து வேளங்குடியிலேருந்து குணசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. தலைஞாயிறு கம்பர், கபிலன், பாரி அவங்க. அடுத்து நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து. நன்னிலம்லேருந்து நாகை குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் புவி இளவரசன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சொல்கிறாங்க, சரியான விடை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவாக தெரிஞ்சுக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களுக்குள்ளம் கணிந்தனில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பால்படி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 8:41 ஆகுது. காரைக்கால் பண்பலையின் தொலைவரம் பாட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சி

0: அடுத்து ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
1: வங்கக்கடலோரம் தங்கத்தமிழ் பாடும் தங்கத்தமிழ் காரை பண்பலை நூறு புனிமோனுக்கு இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரவிச்சந்திரன் சார். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு இட்லி கடையிலேருந்து தனுஷ் பாடிய என்ன சுகம் இந்த பாடல் எனது மகள் விஜய் ரூபினி தர்ஷினி இவர்களுக்காக வெளிவருப்பாங்க.
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்.

0: IT, Computer Science, Engineering and Business System ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAAC A++ மற்றும் NREA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களுக்கு தனுஷ் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரமிட்டு மணியின் 9:09 பகுதி காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தொலை வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: ப்ரோப்ளம் சுப்லட்சுமி தன்வால் மேடம்.
4: சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சுப்லட்சுமி. என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
5: குட் படத்துல ஸ்பார்க்.
4: குட் படத்துல இருந்து உங்களுக்காக ஸ்பார்க் வருது, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தலைவரம் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: வீடுல இருந்து பாலாம்பிகா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க பாலாம்பிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில? இன்னும் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, பூவம்ல இருந்து குபேர் சொல்லிருக்காங்க, திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, குவைத்துல இருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம், வீரதுரை அரியலூர்ல இருந்து அடுத்து பண்ணைபுரம் தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, நீடாமங்கலம் கங்கலாஞ்சேரி மணிமாறன், அடுத்து நிம்மேலியிலேருந்து நந்தகுமார், சுப்பிரமணியன் நன்னிலத்திலேருந்து திருச்சேரியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான், அவங்களும் மூங்கில் சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து பூவத்திலேருந்து நிலா அவங்க சொல்லியிருக்காங்க, நிலா ஸ்ரீ சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், சத்யா, மோகேஷ், சர்வேஷ், மோகனசுந்தரம் மஞ்சக்கண்ணிலேருந்து சொல்லியிருக்காங்க, யூசுப் மாலிம் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க நாகூர்லேருந்து, அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம், நல்ல பெருமாள் கடம்போடு வாழ்வு அங்கேருந்து சொல்லியிருக்காங்க, மதுரை சண்முக சுந்தரம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, பிரதாமரபுரம் கவியரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா, கைலாசபுரத்துலேருந்து ரவி சொல்லியிருக்காங்க, இஞ்சுகுடியிலேருந்து மின்சாரக்கண்ணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மேலஓடுதுறை சேப்பு விஜயராகவன், கார்த்திகேயன், பூந்தோட்டம், ஜெயவீரபாண்டியன், கலைவாணி, சன்னமங்கலத்துலேருந்து காரைக்கால்லேருந்து நளினி அவங்க சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, அதம்பார்லேருந்து நாகை பாபு, பேம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மல்லியத்துலேருந்து ரவி, கனகசுந்தரி, பாஸ்கரன், திருப்பூண்டி சுந்தரி, பாஸ்கரன், குத்தாலம் சங்கீதா, சிவபுரி கீர்த்தி ராஜன் சொல்லியிருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து குமரன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் எனக்கு தான் படிக்கிறதுக்கு நேரமில்லை. அந்த நேயர் கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் பனி அண்ட் சன்ரீப் சிங் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வந்தாச்சு உங்கள் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
9: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கரை, திருவாரூர்.
10: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம், பூக்கும் நந்தவனம்.
9: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.

0: மாரியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
1: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
4: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-239-923.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
6: இனி கேட்கலாம். காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாஷ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
9: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்ற பிரைசஸ்.
10: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
10: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
12: நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். பொது இடங்களில் தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இடங்களில் பார்க்குறோம் நம்ம. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த அவைலபிலிட்டி இருக்குது, இது எங்கெல்லாம் மதருக்கு தெரியாமல் போகுது டாக்டர்?
13: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். இது வந்து ஒன் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கோட செலிப்ரேஷனில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தீமாக கூட இருந்தது. இது என்னென்னா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பப்ளிக் பிளேசஸ்ஸு, மால்ஸு, எல்லாத்துலேயுமே பிரஸ்ட் ஃபீடிங் ரூம் இருக்குது. ஸோ அதனால் இப்போல்லாம் வந்து கூகுள் மேப் வந்துருச்சு இல்லையா, நம்ம யாரையும் கேட்கவே வேணாம். இங்கே பிரஸ்ட் ஃபீடிங் மேப்பில் இவங்க ஏரியாவில் எங்கே பிரஸ்ட் ஃபீடிங் ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாரும் கூகுளில் போடுறோம்ல, நம்மளை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே போடுறோம். ஸோ நீங்கள் இப்போ மால்ஸ்லலாம் போனீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் போனீங்கன்னா கூகுள் மேப்பை போட்டு சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதனால் முன்னாடி அளவுக்கு அது போர்டு எங்கே இருக்குன்னு தேடிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கூகுள் மேப்பில் போட்டால் நியரஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ரூம் அப்படின்னு போட்டிங்கனாலே கிடச்சிருது. ஸோ இது வந்து ஒரு தடையே கிடையாது. அப்படி இல்லைன்னா பெரிய இடத்துல நீங்கள் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ள அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அவங்க எடுத்து அந்த மாதிரி அது வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்.
12: உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க
13: நிச்சயமா. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மெமோ கொடுத்து அவங்க அதை வந்து பண்ணி வைப்பாங்க. ஒரு பெரிய மால் இருக்கு, ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்கு, நிறைய பேர் கேதர் பண்றாங்க, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா தாராளமா அதை கம்ப்ளைண்டாவே எடுத்துட்டு போகலாம். அதுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னண்ட அரவுண்ட் காரைக்கால், கும்பகோணம், தஞ்சாவூர் நான் பார்த்த வரையும் நான் யூஸ்லா போகும்போது அந்த மேப்லாம் போட்டு பார்ப்பேன். சும்மா ஜஸ்ட் நம்ம அவேர்னஸ்க்காக. ஒரு இடத்துல கூட இல்லை அப்படின்னு பார்த்ததே கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வாக்குக்குள்ளே இருக்குது பப்ளிக் பிளேஸில் நம்ம நிற்கும் போது. ஸோ அதனால் இப்போ முன்னாடியோட இப்போ நல்ல பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வந்துட்டதுனால நம்ம வந்து உணர்றதுனால அது வந்து எல்லா பிளேசஸ்லையும் அவன் வச்சுட்டாங்க.
12: கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்,
13: நிச்சயமாக பயன்படுத்திக்கணும்.
12: தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக குழந்தைக்கு எவ்வளோ நல்லது அப்படின்ற விஷயங்களை நிறைய சொல்லிட்டீங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒரு அம்மாவுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது டாக்டர்?
13: அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், சாப்பிட்டாலே வெயிட் போடுறோம் அப்படின்னு நம்ம லேடிஸ்லாம் ஒரு திங்க் பண்ணுவோம்ல, நல்லா சாப்பிட்லாம் ஆனால் வெயிட் குறையும் அப்படிங்கிற ஒரே ஒரு சுச்சுவேஷன் அந்த இடம் மட்டும்தான். லாக்டேஷனில் மட்டும் நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வெயிட் குறையும். முன்னாடி ப்ரெக்னென்சிலையும் அதுக்கு முன்னாடி போட்ட ஃபேட்டும் நமக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க அது எனர்ஜியாக யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அம்மா நல்லா சாப்பிடும்போது கூட அழகாக உடல் அமைப்பு வரும். இதுதான் ஒரே கண்டிஷன் உமன்ஸ் லைஃப்பில், எப்போ வெயிட் லூஸ் பண்ணுறோம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு. இது முதல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் கிஃப்ட். ரெண்டாவது வந்து பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் நிறைய மதர்ஸ்க்கு வந்து வர்றதே கிடையாது பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுனால. மூணாவது வந்து சினைப்பை புற்றுநோய், ஒவேரியன் கேன்சர் வர்றதை தவிர்க்கிறது. இன்னொன்று வந்து Type 2 டயபிட்டிஸ் வர்றதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. நாலாவது வந்து கர்ப்பப்பை சுருங்கிறத ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு ஹெவி ப்ளீடிங்லாம் வரும், அந்த மாதிரி கர்ப்பப்பை சுருங்காமல் எத்தனையோ மதர்ஸ்க்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வந்து கர்ப்பப்பை

0: மூவ் பண்ணுற அளவுக்கு வரும் டெலிவரிக்கு அப்புறம். அம்பலைக்கல் கார்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபியை போட்டு சக் பண்ண விட்டோம்னா நேச்சுரலாக ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும். ஸோ கர்ப்பப்பையோட இது வந்து சுருங்கிட்டே வரும், நச்சு கொடி வந்து வெளியில் வந்துடும். பிறந்த அடுத்த செகண்ட்லேருந்தே மதருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ்க. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை,
5: காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சொலை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால், சிந்தனை துளி. வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. டெல்டா மாவட்டங்களின் கதாநாயகன், உலக வானொலிகளின் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மகள் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை

0: வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனலிலையும் இருக்கும், அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்போ நீங்கள் எப்படி ஒரு ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம், அந்த போஸ்டருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம்.

0: நம்ம எடுத்தோடனே இந்த சினிமா அப்படிங்கிற பாடலோட தான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். இந்த பாட்டு கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஏற்கனவே போஸ்டரில் சொல்லியிருக்கோம் உங்கள் திரைப்படத்தை ஒரு படமாக எடுத்தோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக எடுத்தோம் என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு. சரி, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன், நீங்கள் என்ன டைட்டில் வைப்பீங்க?
1: நான் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு தான் வர முடியும்.
0: அப்படியா?
1: திடீர்னு இப்படி கேட்டா நான் என்னத்தை?
0: சரி, நம்மளே இன்னும் ப்ரிப்பேர் ஆகணுமோ இல்லையா, நம்ம எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம
1: நீங்க தான் சொல்லுவீங்க, நீர் தான் சொல்லுவாங்க, அப்படியே ஜாலியாக நீங்க ஒன் ஹவர் ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சா நீங்க முதல்ல ஏன் கிட்டே கேள்வி கேட்டா இது எந்த விதத்தில் நியாயம்?
2: ஆரம்பிக்கலாங்களா?
0: ஆமாம், ஆரம்பிக்கலாம். இந்த ஆரம்பிக்கலாம்னு சொன்னோடனே இவங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய டைட்டில்லாம் என்னவாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா சில பேர் அவங்களுடைய லைஃப்பை வந்து தத்துவமாக சில பேர் சொல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சில பேர் வெற்றி நிச்சயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆரம்பிக்கலாம். கண்ணாரப்பாளையத்துலேருந்து ஒரு நாள், இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு
0: ஒரு நாள்
1: சுரேஷ் ராஜேந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: டிஆர் பட்டினம் ரமேஷ், போதுமுடா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல போராட்டங்களை தாண்டி வந்த என் வாழ்க்கை இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
1: அடுத்து யாருன்னா திவர் பிடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீடாமங்கலம் கங்கலாஞ்சேரி மணிமாறன்,
0: அவர் ரொம்ப திமிர் பிடிச்சிருப்பாரோ அவங்க யாரும் சொல்லியிருக்காங்களோ, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. என் பெயரை நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் உள்ள சில பண்பலை டிஎன்பிஒய், இதுதான் என் டைட்டில். பார்த்தீங்களா, டிஎன்பிஒய், அவர் வெஹிக்கிள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து
1: வந்து இருக்கும் காலை வணக்கம், கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து உழைப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்து பார்த்தோன்னா இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு என் வாழ்க்கை திரைப்படமாக எடுத்தால் நான் வைக்கும் டைட்டில் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு உதயகுமார் கோவில்பட்டின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா படத்தின் பெயர் இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான்.
0: பார்த்தீங்களா, என்னை பாரு என் வாழ்வை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், நல்லா இருக்குல்ல டைட்டிலு, திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், என் வாழ்க்கையை பின்தொடராதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாருங்க என்ன டைட்டில் வைத்திருப்பேன் என்றால் உழைப்பால் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வானொலி பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்
0: வைப்பாருங்களா, என்னென்ன சொல்றாங்க பாருங்க.
1: ஆமா,
0: வானொலி பிரியன்,
1: வானொலி பிரியன்
0: நல்லா இருக்கு.
1: இந்த பேரை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அவங்க தான் சொல்லிருக்காங்க.
0: நான் இந்த பிரியனுக்கு பேரை வேற எங்கயோ நான் கேட்டிருக்கேன், ஆனா வானொலி பிரியன். சரி, அடுத்து பாருங்க ஒற்றுமையே வாழ்க்கை அப்படின்னு அரசடி குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வீர்வை துளியால் வெற்றி கனி அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அவங்க
0: எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இவங்க வந்து இனிய காலங்கள் ஃபேமிலியோட

0: சத்யா மணக்குடியிலிருந்து என் வாழ்க்கைக்கு தைரியசாலி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்களா?
1: அடடா பாருங்க, அடுத்து வருங்க டைட்டிலுக்கு வந்து என்ன பேர் வைப்பாங்களா? குற்றம் மரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்கர் கோயில் டீ மடபுரம் தோப்பு தெரு வேல்முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: நாகூர் யூசுப் மாலின் சொல்லியிருக்காரு, வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு.
1: வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் வழியை நடப்போம், இது வந்து எரவாஞ்சேரி கலாபதி ராஜமோகனோட டைட்டில். இது
0: அடுத்தது நாகை பாபு, வாழ்வே மாயம் பார்ட் 2.
1: அடுத்து பாருங்க, வாழ்க்கையை திருப்பி போடுங்கள் என்று பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணஸ்தான வீரசுந்தரிசனம், வாழ்க்கையை திருப்பி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து வாழ்ந்தால் உன்னோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு குணசுந்தரி செல்வநாதன் சொல்லியிருக்காங்க.
1: வறுமையை உழைப்பால் வென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நாழிக்கல் பட்டு எழில் முத்துசுவாமி அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.
0: புன்னகை எப்பொழுதும் எவ்வித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக படம் முழுக்க சிரிப்பை மட்டுமே தரக்கூடிய வகையில் அந்த படம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், புன்னகை என்று வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நளினி.
1: நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா உங்க வாழ்க்கைக்கு என்ன டைட்டில், ஏன்னா நான் சில பேர் எப்பவும் சிரிச்ச முகமாவே இருப்பாங்க, சில பேர் டெரர் ஃபேஸாவே இருப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ரொம்ப.
0: இப்ப நான் ஆன்சர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. புரியாத புதிர்.
1: அதனாலதான் இவங்கள்ட்ட ஹிண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு சரி நம்ம என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
0: நீங்க புரிஞ்சுக்க முடியாது.
1: அது கரெக்ட் தான். இப்ப நானே ஓபனிங் கொடுத்த உடனே நான் புரிஞ்சுக்கல, இப்பதானே புரிஞ்சுக்க.
0: தேடும்
1: மனசு வேறு ஒரு
0: இடத்தில்
1: தாயகம் தேடும் மனசு வேறு ஒரு இடத்தில் விழுது ஒரு இடத்தில், புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வந்து குவைத்தில்
0: இருக்கிறார்,
1: ரெண்டு டைட்டில் கொடுத்திருக்கிறாரு, வேறு ஒரு இடத்தில் விழுது ஒரு இடத்தில், தாயகம் தேடும் மனசு. இவர் வந்து ஃபாரின்ல இருக்கிறார் போல, அதனால அந்த மாதிரி
0: இந்த மாதிரி ரெண்டு பேரா வச்சுக்கோங்க,
1: எது வேணாலும் நம்ம எடுத்துக்கோங்க,
0: எது ஓகேவோ அதுல.
1: எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு ஒரு இடத்தில் விழுது நல்லா இருக்கு. அடுத்து
0: மல்லியம்
1: ரவி, ஆடாத ஆட்டம் அடங்கும் ஒரு நாள், என்னப்பா? அடுத்து சொல்லுங்க.
0: ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, ஏமாந்தவன் ஏமாற்றப்பட்டவன்.
1: பாருங்க அவங்க என்னென்ன டைட்டில்லாம் வருது.
0: இவர் இவரை சொல்றாரா? இல்ல
1: இல்ல, ஏமாந்தவன் ஏமாற்றப்பட்டவன், புரியுதுங்களா?
0: ரெண்டுமே ஒண்ணுதான்.
1: மேல ஒரு வார்த்தை அனைவரிடத்திலும், அனைவரிடத்திலும் ஏமாந்தவன் ஏமாற்றப்பட்டவன் அப்படின்னு. ஓசூர் கோ குமார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கேட்டுட்டீங்களே டைட்டில், என் பெயரை கேட்டாலே சிலருக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
1: அது கீழே போட்டிருக்காங்க, அது வேண்டாம்.
0: இல்ல இல்ல, அதை நான் சொல்லி,
1: அது வந்து அவங்க வந்து கதாநாயகன்லாம் போட்டிருக்காங்க, அதனால அது வேண்டாம். அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரகுமான், போலியாக பழகாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பஞ்சநதி குளம் இளவரசன், அவங்க நிறைய பெரிய ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க. என் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இருந்தாலும் நான் மக்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, ஏற்கனவே மக்கள் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், இதில் என் வாழ்க்கையை திரைப்படமா, வேண்டவே வேண்டாம் இந்த விளையாட்டு.
1: அதுக்குதான் கேக்குறோம், அதுக்காக தான் நாங்க கேக்குறோம். அவர் டைட்டில் படமே வேணாங்கிறாரு,
0: ஆனா டைட்டில் கொடுத்துட்டாரு, ஆனா படம் எடுக்க
1: மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தலைப்பு சூப்பரா இருக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள். தாம்பரம் சுகுணா தேவி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுவை மற்றும் பிதிரல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்ற பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் தங்கம் எமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை புடவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை புடவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமித சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.

0: கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: அடே, உங்கள் வாழ்க்கையை திரைப்படம் எடுத்தால் என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிறைய பேர் புது புது டைட்டிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி திருவணியாக்கும் அப்படிங்கிற டைட்டில் யார் வைப்பாங்க அப்படின்னா, குத்தால மாரியம்மன் கோவில் தெரு NS மோகன் அப்படி தான் அவங்க தான் சொல்லியிருக்காங்க.
9: அடுத்து துணிவே துணை அப்படின்னு சொல்லிட்டு அதம்பார்லேருந்து ராமன் சொல்லியிருக்காங்க.
8: அடுத்து எனக்கு ஒரு பெண் பிள்ளை தான் எங்கள் உலகமே, அவங்க தான், அதனால எங்கள் படத்தின் பெயர் தங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பன் படை எஸ் ஜோதி சொல்லியிருக்காங்க.
9: வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு மேல வாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க.
8: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பள்ளி கல்விக்குழுமங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இடி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
12: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
9: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.
13: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
14: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
15: கோபால் பல் பொடி.
9: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
16: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
17: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
16: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
17: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
16: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
17: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
9: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
18: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
19: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
18: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
8: தேதியும் செய்தியும் இன்று August 5.
9: இன்றைய தேதியில் நிகழ்ந்த நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் உலகின் முதல் மனிதராக நிலவில் காலடி வைத்த புகழ்பெற்ற அமெரிக்க விண்வெளி வீரர் ஆவார். அவர் 1930 August 5 அன்று அமெரிக்காவின் ஒஹையோ மாநிலத்தில் பிறந்தார். நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த விமானி, பொறியாளர் மற்றும் விண்வெளி வீரராக விளங்கினார். 1969 July 20 அன்று நாசாவின் Apollo 11 பயணத்தின் மூலம் நிலவில் முதன் முதலாக காலடி வைத்தார். அவரது சாதனை விண்வெளி ஆராய்ச்சி

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

0: ஆட்சியில் மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்பட்டது.
1: இன்று 1991 ஆகஸ்ட் 5 நீதிபதி லீலா சேத் இந்தியாவின் ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற தினம் இன்று. 2021 இதே நாளில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி ஆண்கள் அணி ஜெர்மனியை 5-4 என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒலிம்பிக் ஹாக்கி பதக்கம் இது.
0: 1858 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நிறைவேற்றிய இந்திய அரசாங்க சட்டம் 1858 நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் இந்தியாவின் ஆட்சி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் கிரவுனின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. இதன் பின்னர் இந்தியாவின் நிர்வாகத்தை வைஸ்ராய் மூலம் பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்டது. இந்த மாற்றம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது.
1: இன்று 1914 ஆகஸ்ட் 5 அன்று அமெரிக்காவின் கிளீவ்லாண்டின் உலகின் முதல் மின்சார போக்குவரத்து சிக்னல் நிறுவப்பட்ட தினம் இன்று. 1963 அமெரிக்கா, பிரிட்டன், சோவியத் யூனியன் ஆகியவை நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியில் கையெழுத்திட்ட தினம் என்று.
0: தமிழ் நாடக மற்றும் திரைப்பட நடிகரும் பாடகரும் ஆன K.R. ராமசாமி அவர்களின் பிறந்த நாள் இன்று. நடிப்பிசை புலவர் என்று அழைக்கப்பட்ட இவர் 1935 முதல் 1969 வரை திரைப்படங்களில் நடித்தவர். கதாநாயகனாக பல இடங்களில் நடித்திருக்கிறார். அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது.
1: இன்று இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் பிறந்த தினம். 1969 ஆகஸ்ட் 5.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: VPN கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் 9:35, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தனிஷ் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.
1: நம்முடைய காரைக்கால் பண்பல் 100.3 நிகழ்ச்சி குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம், அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கும், அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 89 பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன டைட்டில் வைப்பீர்கள் அப்படிங்கிறதுல உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கும் ஒரு சின்ன நினைவூட்டல் கொடுத்துரும். இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கு நிகழ்ச்சி வரப்போதுங்க. நிகழ்ச்சியுடைய தலைப்பு அகத்தின் அழகு. புரியாத புதிரோட ஆரம்பிச்சோம் உங்களுடைய டைட்டிலோட. ஆனா நான் இன்னும் டைட்டில் சொல்லல, நானும் யோசிக்கணும்ல.
0: ஏழைக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
1: ரைக்கி ராமதாஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க?

0: அன்பே இன்ப ஊற்று என்று பெயர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு.
1: அடுத்து தமிழ் பார் தமிழரசி படத்தின் டைட்டில் மாத்தியோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படிங்கிறது, ராமன் அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கு நேம்ல.
0: ஓ, அதம்பார் ராமனா, அதன் பார். ஆமா, அதன் பார் தமிழரசி அவங்க. அதம்பார் தமிழரசி அவங்க வந்து
1: திருச்சி. அந்த
0: அதனாலதான் புரியல எனக்கு.
1: வணக்கம், அதான் பார் தமிழரசி படத்தின் அப்படின்னு படிக்கிறேன்.
0: புரிஞ்சுக்கிட்டேன், அதம்பார் தமிழரசி தான் அவங்க. என்ன சொல்லிருக்காங்க, டைட்டில் வந்து மாத்தி யோசி, நம்ம மாத்தி யோசிக்க சொல்லியிருக்காங்க.
1: நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டைப் பண்ணிட்டு ஒரு தடவை படிச்சுட்டு அனுப்பணும்.
0: இல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, மாத்தி யோசின்னு சொல்லியிருக்காங்களே, அதனால மாத்தி யோசிச்சேன். அதனால டைக்குன்னு வந்து
1: மாத்தி யோசிச்சோட அவங்க ஒரு
0: கண்டுபிடிச்சாச்சு. ஆக்கூர் மலப்புரம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நாங்கள் கொடுக்கும் டைட்டில் கனவுகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: வழிகள் தந்த வழிகள், பாருங்க, வழிகள் தந்த வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேத்து சீத்த கலை பெருமாள் அவங்க டைட்டில் சொல்லிருக்காங்க.
1: உழைப்பாளி, அது ஆல்ரெடி வந்துருச்சு.
0: இல்ல, இவரும் உழைப்பாளி.
1: உழைப்பவன் சொல்லி ஒருத்தர் கொடுத்திருந்தாரு மாத்தி. செந்தில் கண்ணன் தான் சொல்லிருக்காரு பேரலத்துல இருந்து.
0: அடுத்து பாருங்க, அதம்பார் ஆர் பிரகாசம், இவங்க கட்ட சொல்லிட்டாங்களா, அதம்பார் கட்ட பேர் வந்துட்டு பாருங்க. இவங்களோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அடுத்து கிராமத்து கவிக்குயில் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லிருக்காங்க.
0: அவள் ஒரு பொறுமைசாலி, இது வந்து காரைக்கால் தலத்து பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லிருக்காங்க.
1: கலாத்தூர் பரமசிவம், கும்பிடுறேன் சாமி அப்படின்னு
0: சாமி. என்ன படத்துக்கு போறீங்க, கும்பிடுற சாமி, என்ன படம் பாத்தீங்க, கும்பிடுற சாமி, அதுக்காக அவர் சொல்லியிருக்காங்க போல. நளினி சங்கர் டிஆர் படத்துல இருந்து வாழ்க்கை படம் வாழ்க்கை படம் எடுத்தால் என்ன டைட்டில் கேட்பீர்கள் என்று கேட்டீர்கள், எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, இதுவும் கடந்து போகும், அவ்வளோ கஷ்டங்களை நான் வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி இனிமையாக அமைய வாழ்த்துக்கள், தாம்பரம் சென்னை சுகுணாதேவி சொல்லியிருக்காங்க. அந்த டைட்டில் என்னன்னு சொல்லவே இல்லையே,
1: நம்ம பேரை தான் போட்டிருக்காங்க.
0: அதுதான் டைட்டில்
1: நினைக்கிறேன். நூறு நாள், நூறு என்ன, இரண்டு வரும் நாள்
0: அப்படி சொல்லுங்க. கொண்டாட்டம் குதுகலம் மாதிரி பிச்சுட்டு உதறிடும் அந்த.
1: அடுத்து தோல்விதான் வெற்றியின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் இடங்கண்ணில இருந்து சொல்லிருக்காங்க.
0: யாரையும் நம்பாதே எப்பொழுதுமே அப்படிங்கறத அடிக்கோள் காலிட்டு சொல்லியிருக்கிறாரு அவரிக்காடு வித்யா வீரமணி.
1: நாகூர் முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காரு, நான் வைக்கும் டைட்டில் அதிக நம்பிக்கை அதிக ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்து பாருங்க, மயிலாடுதுறையோட திருவாலபுத்தூர் கடக்கம் கிராமம் ஐங்கரன் தரணி, பெயரே இவ்வளோ பெருசா இருக்கேன், என் வாழ்க்கை படமாக வைத்தால் புள்ளக்குட்டிக்காரன் அப்படின்னு வைப்பாங்களா. அடுத்து அந்த ஏற்கனவே ஒரு படம் ஒன்று இருக்குல்ல, டைட்டில் இருக்குன்னு
1: நினைக்கிறேன்,
0: பாட்டும் இருக்காது நிறைய பாடல்கள்.
1: அடுத்து ஐ திங்க் அது பார்த்திபன் படம்,
0: பார்த்திபன் படம்.
1: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, அதாவது அன்பின் மொழியில் அவனும் அவளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யாருன்னா சுந்தரி பாஸ்கரன்.
0: திருவாரூர் கொடிக்கால் படையும் ஷாகுல் ஹமீதராஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கல்வி கற்றவர்களை விட அதை கற்றாதவர்களுக்கு தான் அதன் அருமை பெருமை புரியும். கரெக்ட் தான். என்னுடைய வாழ்க்கையை படமாக எடுத்தால் நான் வைக்கும் டைட்டில் கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, ஆனந்த செல்வம் போஸ்டரே அடிச்சிட்டாரு போல.
0: நம்ம போஸ்டர் போட்டா அவங்க ஒரு அவரே ஒரு போஸ்டர் போட்டாரு,
1: அவரு டைட்டில் கொடுத்து. நீங்க என்ன, நீங்க பேர் மட்டும் தான் கேக்குறீங்க, போஸ்டர் போட்ட பாருங்க அப்படின்னு.
0: என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு,
1: சரி ஆனந்த செல்வம் அப்படின்னு ஓரத்துல அப்படி போட்டுட்டு அவரு டைரக்டர் மாதிரி ஒரு போஸ்டரை கொடுத்து, ரெண்டு பேர், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு லேம்ப் எரியுது, ஒரு வீடு, அந்த மாதிரி அழகா கொடுத்துருக்காரு. ஆனா டைட்டில் என்ன சொல்லிருக்காரு, இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சங்கள்.
0: அதனாலதான்
1: அந்த லைட் ஒரே டார்க்கான ஒரு இதுல கொடுத்திருக்காரு. கீழே பாருங்க, அவர் போட்டோ வெளிச்சமா இருக்கு.

0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் நான் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களுக்கு உலங்கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி செல்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், தனிஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
7: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட்டன்மென்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
9: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: உங்கள் வாழ்க்கையை திரைப்படம் எடுத்தால் என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய டைட்டில் வந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
10: விலங்கி மான்லேருந்து துரை சொல்லியிருக்காரு, நித்தம் உழைக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரஞ்சித் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டைட்டில் வந்து என் உயிர் உள்ள வரை அப்படிங்கிற டைட்டில் சொல்ல மறந்துட்டார் போல, அதான் சொல்லியிருக்காங்க.
10: அடுத்து யதார்த்தம் அப்படின்னு முல்லைக்காட்டிலேருந்து
0: மேட்டுப்பாளையம் ரவி சொல்லிருக்கா, வாழ்க்கை போராட்டம் என்ற தலைப்பை வைத்து தொடர்ந்து போராடுவதே போராட்டம் தான், வெற்றி அடையும் வரை நன்றி வணக்கம், அதாவது போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
10: அடுத்து பொறையார் சுகுணா தேவி என்ன சொல்லிருக்காங்க,
0: வாட்ஸ்அப் நம்பர் வந்து போஸ்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க, அவங்க சர்ச் பண்ணாலே வரும்.
10: பேரை சொல்றாங்களா
0: அதான் உங்க பேர் வந்து தீபா மேம் பிரசாத்

0: நன்னிலம் நாகி குமரன் அடுத்த டைட்டில் சொல்லுங்க.
1: அடுத்து தானி கோட்டகம் ரவிக்குமரன் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு.
0: செல்வி தெத்திலிருந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே தன்னம்பிக்கை அப்படின்னு வைக்கலாம் சொல்றேன். என்ன இப்படி கேட்டு கேட்டுவிட்டீங்க, அதனால தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: பூம்புகார் மேலையூர்லேருந்து செம்பியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டைட்டில் வந்து ஊருக்கு உழைப்பவன் அல்லது உழைப்பால் உயர்ந்தவன் என்ற பெயரை வைப்பாராம்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாவடி தெற்குலேருந்து நர்சி அருள்வாசகன் வந்து, நடப்பது நடக்கும் எதையும் இதயமாய் எதையும் இதமாய் தாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு டைட்டில் கொடுத்துருக்காரு.
1: அடுத்து எதையும் தாங்கும் உதயம், இதுதான் என்னுடைய டைட்டில். ஓ, இதுதான் என்னுடைய டைட்டில் தான் சொல்லிருக்கேன். அதுவும் டைட்டிலா இருக்கும்போது
0: எதையும் தாங்கும் உதயம், அதான் டைட்டில் பாருங்க. எதற்கும் துணிந்தவன், இப்போதான் அந்த பாட்டு கொடுத்தோம்.
1: இது காரைக்கால், இல்ல இல்ல இது சொன்னது காரைக்கால் இருந்து ஸ்ரீதர்.
0: ஓகே ஓகே, இது நாசன டைட்டில் வந்து நெய்விளக்கு தூயமணி சொன்னது.
1: அடுத்து பரவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடன் வாங்கி கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு
0: பேரப்பாங்க. பந்தனூர் ரபேகா வந்து, அவங்க பேர் வந்து என் அம்மாவும் நானும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து உழுது பார் பிறர் பழுது பார், பிறரை அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிறரை பழுது பார்க்காதே. நிலம்பல் பஷீர்,
0: நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரி மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க.
1: ஓய்வு கெடு என் இறைவா என்ற தலைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யாரன்னா அனுஷியா சங்கர் பணம் காட்டாங்குடி.
0: நெம்மெலியார் நந்தகுமார் வந்து வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்,
0: அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காதலி மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதிராமங்கலம் மீனா சாமிநாதன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து எல்லாம் சரி என் பெயரை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே
0: அப்படின்னு சொல்லிருக்க யாரு தெரியுமா, புதுத்துறை செல்வகுமார். அது ஸ்னாப் எடுத்து வர போட்டிருக்காங்க, அதனால அவர் வந்து பிரசாத்துங்கிற பேர் போட்டதுனாலதான் அந்த இடத்த கட் பண்ணோம். பட் அவரோட பேரே கட் பண்ணிட்டோம் பாருங்க.
1: அதாவது கேட்டுட்டீங்களே டைட்டில், என் பேரை கேட்டாலே சிலருக்கு பயம், அதுதான் அவர் சொல்லியிருக்காரு.
0: ஆமா ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு கொடைக்கால் படம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, என் வாழ்க்கையை மாற்றிய வானொலி என்று பெயரிடுவேன். இது இருவருக்கும் இனிய காலை வணக்கம், இதுவரை கடந்து போகும் உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேப்பி விஜயராகவன் மேல ஓடுதலிருந்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க.
1: காரை பண்பலையும் கார்த்திகேசனும் அனைத்தும் கிடைத்துவிடும், குறையில்லாத மனிதன் நான், அதனால் படம் பெயர் அதிர்ஷ்டசாலை.
0: அந்த படம் ஆல்ரெடி இருக்கு நினைக்கிறேன். நம்ம வந்து அவங்க வாழ்க்கையை எடுக்கும் போது எந்த டைட்டிலா இருந்தானே, வந்த படமா இருந்தாலும் வரப்புற படமா இருந்தானே, அது அவங்களுக்கு ஏத்த டைட்டிலா இருக்கணும், அவ்வளவுதான்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம். அது எந்த ஊர் அப்படின்னா நாகப்பட்டினம் நாகூர் பெருமாள் மேலே வீதிக்கு தான் வரப்போகிறோம். நீங்களும் வாங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி 2:05 அச்சாணி நிகழ்ச்சியில் யார் வந்து பேச போகிறாங்க அப்படின்னா சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலே காசாக்குடி என் சக்திவேல் அவங்க தான். இந்த பாயிண்ட் பாயிண்ட்டில் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பரிமாறிக்கொள்ளக்கூடிய சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சி வரப்போகுது. தலை அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய டைட்டில் பேராக சொல்லிட்டேன், அதில் என்ன இருக்குன்னு அவங்க டைட்டில் படிச்சிருவோம், தொடர்ந்து படிச்சிருவோம்.
1: சொல்லுங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்துல இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
0: எண்ணம் போல் வாழ்க்கை பேரலும் மகா சொல்லிருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன் வாழ்க்கை பூந்தோட்டம் என்று வைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: படிக்க வேண்டாம் யாரு
1: திரைப்படம்
0: ராமபுரம் பூவை அருளரசன் என் வாழ்க்கை திருமணத்தால் வைக்கும் பேர் மறுபிறவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சுகுணா டைட்டில் சொல்லன்னு சொன்னோம்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா
0: பாத்தீங்களா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சரி ரைட் பார்த்துப்போம். சுகுணா அவங்க சொல்லியிருக்காங்க, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி உன் விழி சொல்லும் சிறுகதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நிலையத்தார்களே அப்படின்னு
1: என் பெயரை நீங்க படிச்சிட்டீங்க, என்ன சுகுணாக்கு என்னாச்சு
0: டைட்டில் வந்துகிட்டே இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியோட வந்திருக்கு. இங்க ஒரு அடுத்து நீங்களே படிங்க.
1: இல்ல நான் படி
0: தமிழ்ல நீங்க போடும்போது தீபா சந்திரசேகர்
1: அப்படின்னு
0: போடுறீங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் இருக்கும். சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முருகனே அப்படின்னு போடுவாங்க, ஜேஏஎன்ஏஎன்இ போடுவாங்க. அது மாதிரி
1: திருவாரூர்மேட்டுப்பாளையம்
0: ஆர் மகாலட்சுமி சாதிக்க பிறந்தவள்.
2: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, IT, Computer Science Engineering and Business System ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 to 6 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பாயிண்ட் பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன டைட்டில் வைப்பீர்கள் அப்படிங்கிற பார்த்து சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 103 கமெண்ட்ஸ் வந்துச்சு, எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சாச்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது தனிஷ் சுழரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் தனிஷ் சுழரி.
0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் சிந்தனை துளி. சாலையில் ஒரு நொடி அலட்சியம் வாழ்நிலையை மாற்றிவிடும். அக்குரிடம் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தார்

0: ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE, Biomedical, Civil, Computer Science, ECE, Triple E மற்றும் Mechanical, BTEC, Artificial Intelligence and Data Science, IT, Computer Science, Engineering and Business System ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: இது சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிகளை பண்பலையில் அரங்கேற்றும் சிந்தனை அரங்கம்.

இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம், உங்களுடைய கருத்துக்களை பன்மொழி 100 புள்ளி மட்டும் பகிர்ந்தும் கொள்ளலாம். 0438 அப்படிங்கிற காரைக்கால் முன் இணைப்பு என்னுடைய 231 231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299 48 0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299 58 0 அலைபேசி எண் 9566 427 231 நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கல் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் இருக்கும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படி நீங்கள் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இல்லை வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த போஸ்ட்டு என்னென்னா சிந்தனை இறங்கும் தலைப்பை ஒட்டி நீங்கள் எடுத்து தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னு தான். இன்றைக்கி எந்த தலைப்பு அப்படிங்கிறத ஃபேஸ்புக் பக்கம் பார்த்தவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்தவங்களுக்கும் தெரியும்.

0: இந்த பாடலில் ஒளிபரப்பின அந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அழகு எதெல்லாம் அழகு அப்படிங்கிற இந்த பாடல் மூலாவே சொல்லியிருப்பாங்க. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயிலும் கூட கொஞ்சம் அழகு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அழகு அப்படிங்கிறத நம்ம வெளிப்புற தோட்டத்தில் நம்ம பார்த்தாலும் சொல்ல, அந்த அகத்தோற்றம் நமக்கு ரொம்ப முக்கியம். வெளிப்புறத்தில் நம்மள்ட்ட வந்து ஒரு பாசமாக பேசுகிற மாதிரி ஒரு பாசங்க இருந்தாலும், இல்லை நல்ல உடைகள் ஆடம்பரமான உடைகள் அணிந்திருந்து முகத்தில் சிரிப்பே வச்சுக்கிட்டு பேசலாம் கூட, அந்த அகத்தில் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர் பார்க்கும்போது நம்மள்ட்ட அந்த பேச மாட்டாங்க அதிகமாக, நம்ம கூட வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்மள பாசமாக இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க முன்னாடி பார்த்தா உருன்னு இருக்காரு, ஒரு அழகாக சிரித்த முகமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்போம், ஆனால் அவங்க அகத்தில் ரொம்ப ஒரு அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள சிரித்து பேசுவாங்க, நம்மள்ட்ட நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனால் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பேசும்போது அப்போ அவங்களுடைய அக அழகு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன சார் அழகு அழகுன்னு சொல்லிட்டு நீங்களே பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்போ பேசுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. நிகழ்ச்சி ஒரு நேயர் காத்துட்டு இருக்கார், முதல்ல அவங்கள பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பூந்தோட்டம்
0: கார்த்திகை. நிகழ்ச்சியில் முதல் நேயராக வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அகத்தின் அழகு.
1: அகத்தின் அழகு, அதாவது ஒருவரின் மனதுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் குறித்து அன்பு, கருணை, நேர்மை மற்றும் பிறருக்கு உதவும் போன்ற பண்புகளை உள்ளடக்கியது. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி சோகம் என எந்த உணர்வாக இருந்தாலுமே முகம் காட்டி கொடுத்துக்கிறோம்.
0: ஆமா
1: ஆமா, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர முகத்தோட வச்சு அவர் அழகு அப்படின்னு காமிச்சுக்க முடியாது. நல்ல எண்ணம், சிந்தனை எல்லாமே இருந்தாதான் ஒரு ஒரு அழகு அப்படிங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
0: நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனைகள் தான் அகத்தினோட அழகு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, கருத்தனம்.

0: சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லம்பல் பஷீர்.
0: நல்லம்பல் பஷீர் ஐயா, சொல்லுங்க. அகத்தின் அழகு உங்களின் பார்வையில் சொல்லுங்க.
1: உள்ளே சரியாக செயல்பட்டால் தான் வெளியே சிறப்பாக இருக்கும். இதிலிருந்து அது உள்ள மட்டும் இல்ல, உடலுக்கும் உண்டு. உடல் உறுப்புகள் செயல்பட்டதான் வெளி தோற்றங்களோட மகிழ்ச்சியா அது ஒரு பிரகாசமா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னமும் இன்னும் வந்து மனசு ஒரு பக்குவம் பெற்று தெளிவு பெற்று அது ஒரு அமைதி பெற்றால் தான் வந்து மிக வந்து ஒரு மகிழ்ச்சியோட தெளிவா ஒரு கவர்ச்சி காணும் முடியும்.
0: சரி, இப்ப அகத்தின் அழகுன்னா அகத்தின் அழகு என்ன என்ன ஒரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவீங்க? அகத்தின் அழகு
1: அப்படின்னா
0: அகத்தின் அழகு அப்படின்னா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: அகத்தின் அழகு ஒரு வார்த்தையில சொல்லணும் வந்து ஒரு ஆபு அகம் வந்து ஆபத்து வந்து வெளித்தோட்ட ஆபத்து இல்லை, அகத்தில் ஆபத்து. இதன் இறைவன் வந்து அகத்தை வந்து மறைவாக வைத்துள்ள, அதாவது அது மறைவாக இருக்கிறதுதான் அந்த அகம். அதனால அகத்தை நீ தெளிவாகவும்
0: அகத்தின் அழகு அந்த டைட்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம். வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: அறிவிக்கதர்வல் பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொப்பிடிங்கம்.
0: சொல்லுங்க.
2: அகத்தின் அழகு, அகத்தின் அழகு என்பது மனசுல வந்து அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கணும். அதுதான் வந்து அகத்தின் அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா முகம் காட்டி கொடுக்கும், சோகமா இருக்கோம்னால முகம் காட்டி கொடுக்கும். அது வந்து நமக்கு கண்ணாடி மாதிரி மனம்
0: அகங்கிறது வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது.
2: பிரதிபலிக்குது. ஆமா.
0: சரி சரி.
2: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அன்பையும் பாசத்தை நிறைச்சிருக்கணும். அதாவது ஆயத்தால் சாதிக்காத அன்பால சாதிக்கலாம். முகத்தோட ஒரு சிரிப்பாலையும் சாதிக்கலாம்.
0: சரிங்க. நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். நல்லா
0: நல்லமா இருக்கும். யார் பேசுறீங்க?
3: சாருக்கு வணக்கம். செந்தில்கண்ணன் பேரல.
0: சொல்லுங்க.
3: முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பது நட்பு. அதாவது உள்ளம் உள்ளத்தில் உள்ளபடி காமிக்கணும் முகம். அதாவது நட்புக்கு கூட சிரித்து வச்சிருக்கிறதோட உள்ளத்தோட ஒட்டி வாழணும்னு சொல்லுவாங்க. உள்ளத்துல உள்ளதுதான் வெளியில முகம் காமிச்சு கொடுக்கும். எத்தனை எண்ணமா இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, இப்ப எது என்றமோ நம்ம எண்ணத்தின் வெளிப்பாடாக முகம் இருக்கும்.
0: அதுதான் நம்ம நம்ம வந்து அகத்துல என்ன நினைக்கிறோமோ அதுதான் புறத்துல தெரியும் அப்படின்னு. சரி, நானே உங்கள்ட்ட கேட்கறேன் அப்படின்னா, நீங்க வந்து புறத்துல ஒருத்தவங்க பாக்குறீங்க, அவர் வந்து உங்க ஒரு உருன்னு இருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, ஒரு சிரித்த முகமா இல்ல, அவரை நீங்க எப்படி பாப்பீங்க? அவர் வந்து அகத்துல எப்படி இருப்பாரு, இல்ல புறத்துல எப்படி இருப்பாரு? அவருடைய அகத்துல அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நீங்க எப்படி கணிப்பீங்க? அததான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் அகத்தின் அழகு என்ன அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கணிக்க முடியாது. பட் ஆனா அவர் வந்து உண்மையிலே அவர் நல்ல சிந்தனையோட இருக்கலாம் இல்லையா?
3: அது இருக்கலாம். நம்ம யூகிக்கலாம். ஆனா நம்ம வந்து அவங்கள்ட்ட மோசம் பார்த்து சொல்ல முடியாது.
0: அப்ப நம்ம சொல்லும் போது அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அததான் அடுத்தடுத்த நேரில்ட்ட கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார்.
4: அதாவது அகத்தின் அழகு, அகம் அழகாக மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை உருவாக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல நூல்களை படிக்கணும், நல்லவங்களோட பழகணும். இப்படி எல்லாம் இருந்தா நம்ம வந்து அகத்தை அழகாக வச்சுக்கலாம்.
0: சரி, இப்போ இதேதான் போன நைட்டு நான் கேட்டிருந்தேன். இதே உங்கள்கிட்டயே திருப்பி நான் கேட்கறேன். ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவர் இப்போ என்னையே எடுத்துங்களேன், நான் எப்பவும் குருன்னு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பேசவே மாட்டேங்கிறேன், நான் சிரிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, என்னை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுவீங்க? அவங்க வந்து அகத்தில் அழகாக இருக்காங்களா இல்லையான்னு எப்படி கெஸ் பண்ணுவீங்க?
4: அவங்க செயல்பாடுகள், அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிற விதம், இதை வச்சு அவங்க என்னங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: நடந்துக்கிற விதங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆ சரி சரி. ஆ அப்போ பழகி பார்க்கணும்.
4: ஆமாம் சார்.
0: வாங்க பழகலாம். ஆ
4: நன்றி சார்.
0: இப்போ நீங்கள் பழகி பார்த்து என்ன சொல்கிறீங்கன்ட்ட என்னையும் சொல்லுங்கள்.
4: நல்லதுதான் சார்.
0: சரி நன்றி நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.

0: சார், நான் சிவபிரியன் சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க சார்.
0: அகத்தின் அழகு. அதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் அந்த முகம் வந்து காமிச்சு கொடுத்துரும் சார். அதே ஒரு தீய செயல் செஞ்சாலும் அந்த முகம் வந்து காமிச்சு கொடுக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். அதுல சொல்லுவாங்க, அதுலயும் சொல்லுவாங்க, இந்த நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு லீவ் போட்டோம்னா அந்த சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க என்ன ரீசனுக்கு பொய் சொல்ற அப்படிங்கறத கண்டா கண்டுபிடிச்சிருவாரு. முகம் காட்டி கொடுத்துரும், அந்த கண்ணு கேட்டு கொடுத்துரும்.
0: ஆமா, நம்ம ஏதாவது தவறான ஒரு இதை சொல்லிருப்போம். நம்ம இந்த மாதிரி வீட்டுல அந்த விசேஷம் அந்த விசேஷம்
1: ஆசிரியர் நீதிபதி காவல் அதிகாரிகள் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சொல்லுங்க.
0: அதாவது வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம வந்து இயல்பா பழகணுங்க.
1: இயல்பா பழகணும்
0: பழகணும். அதே மாதிரி வந்து விசுவாசமா இருக்கணும். சும்மா என்ன தானே, அவரால் நமக்கு ஒரு செயல் ஆயிடுச்சு, அதனால அப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்துறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்றைக்குமே ஒரே மாதிரியே இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது தாங்க வாழ்க்கையை அழகாக்குங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்க கலாவதி அம்மா.
2: அகத்தின் அழகு. ஒரு புத்தகத்தின் உள்ளடக்கத்தை வந்து அதன் தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காட்டும். அத போல ஒருவரின் முக பாவனைகளை கொண்டு அவரோட மனநிலை வந்து புரிஞ்சு கொள்ளலாம் சார். அகத்துக்கும் புறத்துக்குமே ஒற்றுமை இருக்கும். அகம் நான் வந்து நல்லா இருக்கணும்னா புறமும் நல்லா இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, புறத்துல வந்து நல்லா தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனா அகத்து உள்ள வந்து நஞ்சு வச்சிருப்பாங்க.
1: இல்ல, இப்பதான் நான் கேட்க போறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம அகம் நல்லா இருக்கு, அகத்துல வந்து நம்ம நல்ல சிந்தனை இருந்தால் முகத்தை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. சில பேர் நல்ல தெளிவா பொலிவா நல்ல சிந்தனையோட அழகா சிரிச்ச முகமா பேசுறாங்க, அவங்கள்ட்ட நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய எண்ணங்கள்
2: நடத்தையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் சார். அவங்க பேசுற விதம், நம்ம வந்து எப்படி ஒரு இதை பேசுறதுல அவங்களுடைய வந்து முகபாவனை, அவங்களோட மனநிலை எப்படி பேசுறாங்க, இன்னொன்னு பேசும்போது எப்படி பேசுறாங்கன்றதே கண்டுபிடிச்சிடலாம்.
1: கலாவதி அம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?
2: அதனால அவங்க மனநிலை எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். பேசுறத வச்சு இங்க பாருங்க, ஒரு திருவள்ளுவர் சொல்லிருப்பாரு பாருங்க, மோப்ப குழையும் அணிச்சம் சொல்லிருப்பாரு. அந்த மலர் வந்து அந்த அணிச்ச மலரை வந்து நம்ம கையில எடுத்து மூக்கல முகர்ந்தாலே வாடி போடுவாங்க. ஆனா வந்து ஒரு விருந்தினரை நம்ம முகபாவத்தோட எப்படி கோபமா பேசுறோமா மகிழ்ச்சியா பேசுறோமாங்க, பார்த்த உடனே விருந்தினர் முகம் மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போல முகத்தோற்றத்தை பார்க்கட்டே நம்ம அகத்தோற்றத்தையும் கண்டுபிடிக்கலாங்கிறதான் என்னுடைய கருத்து.
1: சரி, இப்ப வீட்டுக்கு வந்தீங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்ல தடபுல விருந்து வச்சுட்டு முன்னாடி விட்டு வந்துட்டாங்கப்பா நல்ல செலவு வச்சுட்டு அப்பலாம் சொல்ல மாட்டீங்க.
2: அதை என் மனசுல உள்ள கூட நான் எங்க குடும்பத்துல உள்ள நாலு பேருமே நாங்க சொல்ல மாட்டோம்.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ரவி சார்.
3: அதாவது நம்ம ஒரு தொழில் பண்ற இடத்துல ஒர்க்கு கட்டுற இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வந்து போய் உட்காந்துருக்கா, நம்ம பாட்டுல கை தொழில் செஞ்சாலும் ஜாலியா அடிச்சு பேசினா இந்த தொழிலுடைய வேகமும் நல்லா இருக்கும், மாலைகளும் நல்லா விழுவோம்.
1: இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொண தொண பேசிட்டே இருக்கிறாரு, வேற செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு.
3: அது வந்து சில பேர் உண்மனு பேர் வாங்குவாங்க, சில பேர் வந்து ஜாலியா இருந்தா டைப்னு பேர் வாங்குவாங்க. நம்ம யாரு எது செஞ்சாலும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
1: மேட்டுப்பாளையம் ரவி சார் எப்படிங்க?
3: என்ன சார்
1: மேட்டுப்பாளையம் ரவி எப்படிங்க?
3: நான் எப்படின்னா ஜாலியான டைப்பு சார், இருக்கவங்க கூட இருக்கவங்க ஜாலியா இருந்துக்கணும். சிட்டு சிட்டு இருக்கு, சிட்டு சிட்டு பேசுறவங்கள்ட்ட கொஞ்சம் அவங்களையும் பேசி கலப்பி விட்டு
1: பாப்பேன். கலப்பி விடுறது
3: ஆமா, அவனும் மூணு உட்கார்ந்தானா ரெண்டு செய்தி சொன்னா ரெண்டு செய்தி சொல்ற மாதிரி ஒரு செய்தி பாவனை கொண்டு வரும் சார்.
1: சரி, அப்ப என்ன கொஞ்சம் சிரிக்க வைங்களா.
3: என்ன சார்
1: இப்ப என்ன கொஞ்சம் சிரிக்க வைங்களா, நானும் ரொம்ப டென்ஷனோட தான்
3: உட்கார்ந்துருக்கேன்.
1: அப்படியா, நானே கொஞ்சம் டென்ஷன்.
3: நீங்க கேக்குற விதமும் நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் கேக்குறது விதமும் அப்படியே அருமையா இருக்கு சார்.
1: சரி, ஏன்னா நானே கொஞ்சம் டென்ஷனா தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்ப நீங்க கொஞ்சம் கலக்கலன்னு பேசுங்களேன், நானும் கொஞ்சம் கலக்கலன்னு பேச ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன்.
3: டென்ஷன் இல்ல, ஜாலியா புறாம பண்றீங்க.
1: சரி,
3: செம்து சேத்தாக்குடி செல்வ பாரதி கூட கேட்டது, நீ எப்படி அடுத்த சேர்ச்சை பண்ணுங்க சொல்லி அவர்த்தே கேட்டீங்க.
1: கேட்டுட்டே இருக்கீங்க.
3: அப்படி இல்லை சார், ஜாலியா நம்ம தொழில் செய்யற இடத்துலயும் ஜாலியா இருக்கணும், நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஜாலியா பேசினதான்.

0: நல்லது. அது அந்த நம்ம நட்பு வட்டாரம் நல்லா இருக்கணும், அகத்தின் அழகு நல்லா இருக்கும், அப்படின்னு ஜாலியாக பேசுவோம். அவ்வளோதானே, நம்ம பேசிட்டே இருப்போமே. சரிங்க, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேணாங்குளர் என்கே முருகேசன்.
0: முருகேசன் சார், பேசுங்க சார்.
1: அதாவது சொல்றாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்பாங்க. நம்ம சில பேர் என்ன சொன்னா, சில பேர் ஒரு முகத்தை பார்த்த உடனே சரி இந்த சூழ்நிலை இருக்காங்க, நம்ம இப்ப போய் அவங்கள்ட்ட போய் ஒண்ணு தேவைக்கூடாது அப்படிங்கிற மனநிலை புரிஞ்சுட்டு போயிடுவாங்க வந்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது வந்து, அவங்க வந்து பார்த்த உடனே வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு. அதனால நம்ம இப்ப போய் ஒரு ஒரு உதவி கேட்க போனா கூட வந்து இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா போய் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
0: அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, நம்ம இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி.
1: இந்த நேரம் சரியா இருக்காது.
0: அதனால வந்து அவங்க மனநிலையை வந்து வெளித்தோட்டம் காட்டுது. எண்ணங்களுடைய பிரதிபலிப்ப காட்டுது அப்படிங்கறீங்க. அப்ப அந்த அகத்தின் அழகுக்கு என்ன காரணம், அந்த அகத்தின் அழகுனா என்னன்னு
1: கேக்குறேன். அகத்தின் அழகுன்னு சொன்னா வந்து சில பேர் வந்து அவங்க என்ன நேரமும் ஒரு சிடுமிஞ்சித்தனமா இருப்பாங்க.
0: சரி,
1: அவங்கள வந்து சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருடைய சூழ்நிலை வந்து அமைதியான ஆளு, அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்ம அவங்கள்ட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட அவங்கள்ட்ட பழகுவாங்க வந்து.
0: சரி சரி சரி. அதாவது நம்ம அகம் அழகா இருந்தா நம்ம வெளிப்புற தோற்றம் அழகா இருக்கும்.
1: ஆமா, நிச்சயமா
0: நிச்சயமா.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்று சொல்லும்போது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனிஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
14: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
15: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
16: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா, மயிலாடுதுறை.

இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை இறங்கும். இன்றைய சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் சொல்லும்போது அகத்தின் அழகு வந்து நம்ம இருக்கணும், நம்ம வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நேர்மறையான சிந்தனைகள் இருக்கணும், எப்போ சிடுசிடுலாம் இருக்கக்கூடாது, ஜாலியாக பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, ஒருத்தர் எப்பவுமே அமைதியாக இருப்பிறாரு, ஆனால் வந்து யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் நல்ல சிந்தனை உடையவர் தான், அவரும் வந்து நல்லா இருக்கணும்.

0: உடைய திறமைசாலி தான், நல்லா பேசக்கூடியவர் தான், ஆனால் அமைதியாக இருப்பார். இப்போ அவரை நம்ம எப்படி நம்ம திடீர்னு ஒரு கெஸ் பண்ண முடியும்? அப்போ பழகி பார்த்தா தெரியும் சார். சில பேர் பார்க்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் பழக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து சரியாக அவங்கள்ட்ட பழகும்போது தான் தெரியும் அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அகத்தினோட அழகு என்ன அப்படின்னு தெரியும் சொன்னாங்க. இதுமாரி நிறைய நேர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க, நானே பேசிட்டு இருக்க விருப்பப்படலை, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா,
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்ம வந்து ஒரு ஒவ்வொருடைய நலத்தை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து அவருடைய முகம் எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆக ஒருவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நாம் வந்து அந்த முகத்திலே பார்த்து கொள்ளலாம். அதை வந்து நாம் வந்து இவர் வந்து கோபமா இருக்காரா இல்ல நம்ம மேல அன்பா இருக்காரா அப்படின்னு அவருடைய முகமே காட்டி கொடுத்துடும் நம்ம மேல. வள்ளுவர் அதான் சொல்றாரு,

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க.
0: அதாவது நம்ம வந்து ஒரு ஒவ்வொருடைய நலத்தை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து அவருடைய முகம் எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆக ஒருவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நாம் வந்து அந்த முகத்திலே பார்த்து கொள்ளலாம். அத வந்து நாம வந்து இவர் வந்து கோபமா இருக்காரா இல்ல நம்ம மீது அன்பா இருக்காரா அப்படின்னு அவருடைய முகமே காட்டி கொடுக்கணும் நம்ம மேல. வள்ளுவர் அதான் சொல்றாரு, அடுத்தது காட்டும் பளிங்கி போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அவர் வந்து நம்ம மேல கோபமா இருந்தா அந்த முகம் வந்து நம்ம வந்து காட்டி கொடுத்துறோம், நம்ம மேல கோபமா இருக்காரு அப்படிங்கறத. இப்ப நாம வந்து ஒரு அலுவலகத்திலேயே போய் நமக்கு ஒரு வேலை நிமித்தமா போறோம், அப்ப வந்து அந்த ஆபீசர் வந்து எப்படி இருக்கிறாரு, என்ன மனநிலையில இருக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆக நாம வந்து அவர்கிட்ட போய் அணுகுகின்ற போது அவர் எந்த மனநிலையில இருக்காரு அப்படிங்கறத நம்ம ஒரு பேச்சு கொடுத்தாலே தெரிஞ்சிடும்.
1: சரி, இப்போ நீங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறாரு, அந்த அவங்களுடைய கேரக்டர் அந்த சமயத்துல அந்த நேரத்துல நம்ம முகத்துல காட்டி கொடுத்துரும் அப்படின்னு நான் கேக்குறேன்னா, அகத்தின் அழகு அப்படின்னா என்னன்னு கேக்குறேன்.
0: அகத்தின் அழகு அப்படின்னா நம்முடைய முகம் வந்து எந்த அளவுக்கு பொலிவாக இருக்கிறதோ, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் போது முகம் மலர்ச்சியோடு இருக்கிறோம், மற்றவர்கள் வரவேற்கின்ற போது சிரித்து கொண்டே வரவேற்கிறோம், நல்ல முகம் மலர்ச்சியோடு இருக்கிறோம், வருகின்ற போது வாங்க வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறோம். இதுதாங்க என் மன பொலிர்ச்சி என்று. அதே நம்ம கோபமா இருக்காரா நல்லா இருக்காரா அப்படிங்கறது வந்து அவருடைய கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பழகி பார்த்தா போதும்.
1: பழகி பார்க்கணும்
0: அப்பதான் அவருடைய உள்ளத்துல எப்படி இருக்குங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி, இப்ப உங்கள்ட்ட பழகி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா?
0: கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி, நன்றிங்க.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: அஞ்சநதி குளம் கோவில் இளவரசன்.
1: கோவில் இளவரசன் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது அகத்தின் அழகுன்னா நம்ம உள்ளத்தோட வெளிப்பாடு
1: தான்.
2: ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கும். நம்ம வந்து எல்லா கட்டத்தையும் தாண்டிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எதையும் எளிதா எடுத்துக்கணும். இந்த அகம் அழகா இருக்கணும்னா நம்ம எண்ணுவதெல்லாம் நல்ல எண்ணங்களே எண்ணணும், நல்ல செயல்களே செய்யணும். அடுத்து வந்து இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும்
1: நம்மள்கிட்ட. நம்பிக்கை,
2: அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தெளிவா இருக்கும். நம்ம எந்த விஷயம் வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், இனிப்பு சோப்பு கசப்பு இருக்கிற மாதிரி எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். நம்ம அதுக்காக அதே நினைச்சுக்கிட்டு நம்ம புறத்தோட்டத்தை காட்டுற மாதிரி நடந்துக்கிட கூடாது.
1: சரி, இப்ப கோவி இளவரசன் ஐயா வந்து எப்படிங்க, அவர் இனிப்பு சுவையுடையவரா இல்ல கார சுவையுடையவரா?
2: எப்பயுமே எதையும் எளிதா எடுத்துக்கிட்டு கடந்துகிட்டு தான் வரேன்.
1: அதனால இனிப்பு சுவையுடையவர் தான்.
2: அதற்காக அவருக்கு கெட்டவர் நம்ம
1: எண்ணிடப்படாது.
2: அதனால நம்ம வந்து அகம் அழகா இருக்கணும், நம்ம எண்ணங்களும் தூய எண்ணங்களும் தூய செயல்களை எண்ணணும், மற்றது எல்லாம் நல்லது நன்மைக்கே நினைக்கணும், எதையும் ஒரு நம்பிக்கை வைக்கணும்.
1: இந்த நம்பிக்கை அப்படி சொல்லிருக்கேன், நன்றி.
2: அது அகம் வளர நல்ல வாய்ப்பு.
3: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: 10:30 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: அகத்தின் அழகு இந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 03368 அப்படிங்கிற காரைக்கால் மண் இணைப்பு என்னுடைய 2311 2311 2999 8 0 2995 8 0 இந்த 3 எண்ணில் கூட அழைக்கலாம். அலைபேசி எண் 9566427 2331 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அகத்தின் அழகு என்ற தலைப்பில் நீங்களும் எங்களோட பேசலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் சுப்பிரமணியம்.
0: அகத்தின் அழகை பத்தி பேசிட்டு இருக்கோம், பின்னாடி ரேடியோ சவுண்ட் கேட்டுட்டே
5: இருக்கேன். நிறுத்திடுறேன்.
0: நிறுத்திட்டு பேசலாம்ல, சொல்லுங்க.
5: நம்ம முகத்தை பார்த்து அவங்க
0: தின்னுறோம்
5: எல்லாமே இருக்கு.
0: நம்ம
5: வந்து அந்த காரியம் சாதிக்கிறதுக்காக நம்ம முகத்தை காட்டணும்னு வச்சுங்க, அவங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தான்
0: போகும்.
5: அதனால எந்த நேரமும் நம்ம நம்ம முகத்தை பார்க்கும் போது அவங்க திருந்தி அவங்க அந்த முகத்தை நமக்கு தக்கவாறு காட்டணும்.
0: சரி, அதாவது நம்மளுடைய எண்ணங்களை பார்த்துட்டு பிறர் வந்து அதை மாத்திக்கணும் அப்படிங்கிறீங்க.
5: அவங்க மாத்திட்டு அது அவங்க காரியத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கு தக்கவாறு நம்ம கிட்ட வார்த்தை கொடுக்கணும்.
0: சரி, அப்படிலாம் பேசுறோம்.
5: இல்லை, நம்ம வந்து காரியம் ஆனான்னா ஆவாட்டி போனா இல்லை சாதிச்சானா சாதி காட்டி போனான்னு போறது இருக்குங்கள, அவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது.
0: சரி சரி,
5: அது நம்மளுடைய முகத்தை பார்த்து அவங்க சாதிச்சு அவங்க சாதிக்கிறதுக்கு வழி மாறிக்கணும் அவங்க.
0: சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் வானொலி அளவு குறைங்க அப்படின்னு, பின்னாடி எக்கோ கேட்டுட்டே
5: இருக்கேன்.
0: ஏன்னா நம்ம சொல்றோம் இது மாதிரி நம்மளுடைய செயலை பார்த்துட்டு அவங்க அவங்க செயலை மாத்திக்கணும் அப்படின்னு, அதனால நம்ம சொல்லும் போது அதுவும் கட்ட செஞ்சிடும்ல. சரி, நன்றிங்க, நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. கணேசன் சார்.
6: ஆமாங்க, அதாவதுங்க ஒருத்தர் வந்து எப்படி அதாவது ஆனா இருந்தாலும் பின்னா இருந்தாலும் ஒருத்தர் தண்ணி சிந்தத்தை வச்சு அவங்களோட அழகை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தண்ணி அதிகமா சிந்தினாங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துல விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. இப்படி பல வழியில ஏன்னா ஒரு

0: திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், எதுக்காக தண்ணி கொண்டு வர சொல்றாங்கன்னா சிந்தறதுக்காகவா இல்ல குறையா இருக்க பொண்ணு அழகா இருக்க கிடையாது.
1: இல்ல இப்ப நீங்க சொல்லும் போது இப்ப எங்க வீட்டுல நான் குட தண்ணி பாதி தண்ணி கீழே கொட்டிடுமே.
0: அழகு அனாவசியமா செலவு பண்றது வேற, சிந்தறது வேற இல்லையா? ஒரு குரத்துல கொண்டு போறா சிந்தறது அதை சொல்ல முடியாது, நம்ம சொல்ல சொல்ல முடியாது. கொண்டு போக போறவன் தண்ணி எதுக்கு கொண்டு வரோம்னா அவங்க அந்த வீட்டுல வந்து அனுசரிச்சு போவாங்களா, மாட்டாங்களா, விட்டு கொடுத்து போவாங்களா, அப்படி அதுக்காக தான் தண்ணியை கொண்டு வர சொல்றது சொப்புல. அந்த மாதிரி ஒரு அழக பாக்குறோம்னா நம்ம வந்து அது அவங்களை நடவடிக்கை வைத்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து போனோடனே ஒருத்தர் வந்து குறை சொல்ல முடியாது. கோவப்படுறவங்க எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் சிரிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க.
1: அதுதான் இந்த பஞ்சு தான் கணேசன் எதிர்பார்த்தோம்.
0: அதனால நம்ம வந்து புரிந்து கொண்டு நம்ம முதல்ல நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கல அப்படி சீக்கிரம் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: சரி, நம்ம நம்மள ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். பிறர் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள நம்ம புரிஞ்சுப்போம், அப்புறம் அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவர் கூட நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: பாபுராஜபுரம் முகமது இக்பால் பேசுங்க ஐயா.
2: அகத்தின் அழகு கேட்டீங்க. அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னு பழமொழி இருக்குங்க. அதாவது ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அதோட முகத்தை வச்சே நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாங்க. அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, மோப்பக்கூடிய மனுஷம் ஓம்ந்திருந்து நோக்கக்கூடையும் விருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால விருந்தாடி வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்காரங்க வந்து எப்படி முகம் இருக்கோ அது தந்தாப்புல மனசு மாறி தெரிஞ்சுக்கலாம். அதே போல நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம், அவங்க வந்து பேச்ச கேட்காம வேற எங்கேயோ பாத்துட்டு இருந்தாவோ இல்ல மணியை பார்த்தாவோ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பேச்ச நம்ம நினைச்சுக்கணும். அது மாதிரி
1: நம்ம நம்மள்ட்ட பேசாம அவங்களுடைய கவனம் வேற எங்கேயோ இருக்குன்னா பேச விருப்பப்படல.
2: அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நம்ம அவன் கூட அறுத்துட்டு இருக்க கூடாது,
1: புதுத்துறையிலிருந்து சித்ரா தேவி சொல்லுங்க. நல்லமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அகத்தின் அழகு
0: ஒரு
1: லைன்ல சொல்லணும் அகத்தின் அழகு, இதுதான் அவங்களுடைய அழகுக்கு இதுதான் காரணம்
0: அப்படின்னு.
1: சிரிப்பு சந்தோஷம் இருந்தா அது அகத்தின் அழகு அப்படின்னு சொல்லலாம். சரி, நன்றிமா. நன்றி. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ஐயாவுக்கு இங்கே காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி. நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
3: அதாவது அகத்தின் அழகு முகத்தில் சொன்னீங்க, அகத்தில் அகத்தினுடைய எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னு சார். அந்த அகத்தினுடைய எண்ணங்கள் இருந்தா நம்ம செயல்பாடுகள் நல்லா இருக்கும் சார்.
1: நான் அந்த கொஸ்டின் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா அகத்தின் அழகு அப்படின்னு நான்
3: கேட்கிறேன். நீங்க சொல்றது சார், நீங்க சொல்றது அகத்தின் முக சிரிப்புல தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. அகத்தினுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தனாவே செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அப்ப செயல்பாடும் எண்ணங்களும் ஒரு ஒரு நேர்கோட்டில் இருந்து வச்சுங்க, முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்.
1: இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா அகத்தின் அழகு அதுதான்.
3: அகத்தினுடைய அழகு வந்து எப்படின்னா சார், நல்ல நேர்மறையான எண்ணங்கள்.
1: அதான் கேக்குறேன்,
3: நேர்மறையான எண்ணங்கள், நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள். இந்த நேர்மறையான எண்ணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல ஒழுக்கங்களும் எந்த மனிதன் இருக்குதோ அந்த மனிதனுடைய செயல்பாடுகளும் நல்லா இருக்கும் சார்.
1: அதுதான் அதுதான் அதுதான் நம்ம கேக்குறோம். நேர்மறையான சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இருக்குன்னா அவங்க செயல்பாடுகள் நல்லா இருக்கும்.
3: அரணும் இருக்கு பாருங்க, அந்த அன்பும் அரணும் அந்த உள்ளத்துல இருந்து வச்சுங்க சார், அந்த உள்ளத்துல வந்து மகிழ்ச்சி பொங்கி

0: செயல்பாடுகளும் இருந்து அவனையும் காத்து அவன் சுற்றத்தையும் காத்து எல்லாரையும் காக்க வைக்கும்.
1: சார் நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சார் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர்.
1: சொல்லுங்க மேம். மாலா நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க மேம்.
2: சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற கவலைகள் சிரிப்பா இருந்தாலும் மகிழ்ச்சியோ ஏதோ இருந்தாலும் முகம் வந்து காட்டி கொடுத்துரும் சார். ஆமா, அந்த அகம் என்பது நம்ம உள்ள உறுப்புகள், உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படல அப்படின்னா மனசுலே முகத்திலே காட்டிடும் சார். ஆமா, அதை நம்பிக்கையோட செயல்படணும். நல்லவன சிரிப்பவர்கள் நல்லவர்கள் இல்லை, கோபப்படுறவங்களும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கும் சார்.
1: அப்ப மாலாதேவி அம்மா சொல்றது அகத்தின் அழகு அப்படின்னா நம்பிக்கை,
2: நல்ல செயல்கள். நாம் ஒருவருக்கு நல்ல செயல்களை நம்ம செய்யும் போது நமக்கு ஏற்படும் ஒரு சந்தோஷமே ஒரு அழகு சார்.
1: சந்தோஷம் மற்ற நம்ம நினைக்கிற செயல்களுமே நம்ம ஒரு அழகு தான். நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். உடையார் பழைய மஜிம்.
1: சொல்லுங்க அஜிம் சார், சொல்லுங்க.
3: மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருமா சொல்லுவாங்க அந்த மாதிரி கிராமங்கள்.
1: சரி,
3: அகங்கிறது உள் தோற்றம், புறங்கிறது வெளி தோற்றம். உடல் ஊனங்கு இருக்கு பாருங்க, அது வெளி தோற்றம், அது வந்து ஒரு குறைபாடே கிடையாது. ஆனா உள்ளம் நெஞ்சம் இது ஊனமாச்சுன்னு வச்சீங்களேன், அது வந்து மாஸ் படிந்த மனமா போயிடும். அதன் தோற்றம் வெளி உலகுக்கே தெரியறது இல்ல, எங்கேயோ முகத்தை வச்சுக்கிட்டு இவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு உள் மனசுல நினைச்சுக்கிட்டு.
1: நம்மளே ஒரு காஃபி தானே போட்டிருக்கோம், இன்னொரு காஃபிக்கு எங்க போறது?
3: இருப்பா வாங்க, அவர்களிடம் நாம் எச்சரிக்கை உணர்வோடு பழகணும் சார். அந்த வேண்டா வெறுப்ப அவங்களுடைய முகபாவனை உடல் பாஷை காட்டி கொடுத்துரும், அதை புரிஞ்சு கொள்ளும் தன்மை நமக்கு இருக்கணும். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் அவையார் சொல்றாங்கல்ல, அத நம்ம உணரணும் சார்.
1: சரிங்க.
3: அதாவது மனசுல இருக்கிறத அது சொல்லுல இருந்து வருவது பாதி, கண்ணாசன் சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. ஆனா உண்மை அவன் நெஞ்சில்தான் இருக்கும், அது வெளியிலே விட மாட்டான், அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.
1: அப்ப அது அப்ப அது அகத்தினோட அழகே இல்லையே
3: ஐயா.
1: அப்ப அது அது வந்து அவர் அழகு இல்லையேங்கிறேன் நானு. அவர் வந்து உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அப்போ அது அழகு இல்லைங்கிறான், வேற ஒன்று சொல்ல
3: அழகு இல்லை. அல்ல அழகு கிடையாது.
1: சரி நன்றி நன்றிங்க நன்றிங்க. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உடன்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: நமது பண்பலையினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ், நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனுஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டி அன்கோ ஜுவல்லர்ஸின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
9: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: விலக்குடியா? விலக்குடிங்களா? விலக்குடி எங்க இருக்குங்க? சொல்லுங்க செந்தில்குமார் சார்.
1: எண்ணமும் செயலும் ஒரே
0: நேர்கோட்டில், எண்ணமும் செயலும் நல்லா இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் யாருடைய குணத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் நல்லவராக இருக்கிறாரு, இவரெல்லாம் இவர் நல்ல சிந்தனை இருக்கா அப்படின்னு நினச்சது
1: யாருங்க? செயல்பாடு பார்த்தா தெரிஞ்சுக்கணும்.
0: செயல்பாடு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதான் அது மாதிரி யாரோட செயல்பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு
1: கேட்குறேன்.
0: அந்த மாதிரி அரைச்சி இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு
1: கேட்குறேன்.
0: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
0: சொல்லுங்க கதிரவன் சார்.
2: அகத்தின் அழகு.
0: ஆமா.
2: இரக்க குணம், உதவு மனம், நம்மை போலவே பிறரை எண்ணும் தன்மை, அனைவருக்கும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல், எந்த உயிருக்கும் எந்த உள்ளத்திற்கு தீங்கு எண்ணாத மனமே அகத்தின் அழகு.
0: அடடா, அற்புதம். நம்மளை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம லைக் பண்றோமோ அதுவே மத்தவங்களையும் நம்ம அந்த நல்லது விரும்பணும்.
2: இன்னும் ஒன்னே ஒன்னு
0: சொல்லிடுறேன்.
2: அகத்தின் அழகு என்று ஒன்று தனியாக கிடையாது, நம் நடத்தையின் வெளிப்பாடுதான் அகத்தின் அழகு.
0: நன்றி நன்றி நன்றி,
2: மிக்க நன்றி.
0: நம்ம நடத்தையில தான் இருக்கு நம்மளோட அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, காலால் நடப்பவை கால்நடைகள், மனதால் நடப்பவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நடத்தையில வைத்து தான் உண்டு அப்படின்னு மயிலாடுதுறை கதிரவன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார்.
3: அகத்தின் அழகு,
0: அதாவது
3: ஒரு பழகு பார்த்தாதான் அவங்க அகத்தின் அழகு நமக்கு தெரியும். உள்ளன்று வைத்து புறவொன்று பேசுவார்கள்.
0: தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது.
3: வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருத்துறைப்பூண்டி தேவி சார்.
0: திருத்துறைப்பூண்டி தேவி.
4: அகத்தின் அழகு. இப்போ ஒருத்தர் பாசாலே தெரிஞ்சிடும் சார், அவங்க கிட்ட நம்ம கிட்ட அவங்க உண்மையா பேசுறாங்களா இல்ல நடிப்பு நடிக்கிறாங்களா அப்படின்னு முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சார்.
0: சரி, நானே கேட்கறேன் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில அவர் ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல இருந்திருக்கிறாரு, அதனால கொஞ்சம் பார்த்தவொடனே கொஞ்சம் கருகடுன்னு இருக்கிறாரு. ஆனா பேசிக்கா அவர் நல்லவர் தான், நல்லா பேசுறவர் தான், நல்லா ஹெல்ப் பண்றவர் தான்.
4: அப்படி கண்டுபிடிக்கலாம் சார். எப்போதுமே நம்ம கிட்ட உண்மையா பேசுவாங்க சார், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துல ஒரு உதவி பண்ணுவாங்க, உண்மையா நமக்கு ஒரு தோல் கொடுப்பாங்க சார். அப்போ கண்டுபிடிக்கலாம் சார், அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா இல்ல போலியா நடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கலாம்.
0: ஓ சரி, அதாவது நம்ம அவங்களுடைய அவங்களுடைய வெளி தோற்றத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? வெளிப்புற தோட்டத்துல வந்து அவங்க முகம் காட்டி கொடுத்துரும், அவங்க வந்து நல்ல நல்ல கேரக்டர் உள்ளவங்க, நல்ல சிரிச்ச முகமா இருக்கிறவங்க. ஆனா அந்த மாதிரி இருந்துட்டும் அவங்க வந்து எதிர்மறையான சிந்தனைகளோட இருப்பாங்க, நம்ம அவரை பத்தி புறம் பேசுறவங்க கூட இருப்பாங்க இல்லையா? அதான் கேக்குறேன் நான்.
4: வணக்கம்
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பூந்தோட்டம் நூர் ஜஹான். பேசுங்க.
5: அகத்தின் எல்லாரும் சொல்ற பழமொழி இதுங்கயா? இப்ப வந்து அகம் என்பது வெளிப்பார்வைக்கு தெரியாது, ஏன்னா முகத்தை மட்டுமே மனிதர்கள் பார்ப்பாங்க. முகம் அழகு கொடுப்பது வந்து பெரும்பாலும் எனக்கு என்னுடைய கேரக்டர் வந்து அகத்துல அழகு தெரியுதான்னு பார்ப்பேன். அது வார்த்தைகள்ல கண்டுபிடிச்சிருவாங்க.
0: வார்த்தையில சரி,
5: சில பேர் நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க. வைக்கும் போதே உள்ளத்துல நமக்கு வந்து அகத்துல நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா வார்த்தைகள்ல வந்து தெரிஞ்சு போயிடும்.
0: சரி, இப்போ ஒருத்தர் ரெண்டு

0: 10:42 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செந்தில்குமார்.
0: என்ன ஊருங்க?

0: என்ன பேசுறாரு அப்படின்னா அதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டே வார்த்தை தான் பேசுறாரு.
1: உங்களோட பேசுறேன், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க. நானும் 10 வருஷமா ரேடியோல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கேரக்டர்கள் எல்லாத்தையும் நீங்க கணிக்கலாம்.
0: அப்படியா? ஓ,
1: இப்ப ஒரு தடவை உங்களோட நான் பேசுறேன், உங்களுடைய கேரக்டர் என்னால கணிக்க முடியாது இல்லையா?
0: முதல் முறை பேசும்போது கணிக்க முடியாது.
1: அடுத்தடுத்து சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறது என்னன்னு கண்டோம். பாம்புக்கு பல்லுல மட்டும் தானே விஷம், மனிதர்களுக்கு உடம்பு பூரா விஷம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைகள் அந்த விஷங்களை வந்து அவங்க கக்கும் போது அப்படி அப்படியே நம்ம நோட் பண்ணலாம். அது எனக்கு கேட்டா வந்து அக அழக பெஸ்ட்ன்னு சொல்லலாங்க. முக அழகு வந்து நம்ம முகத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து குறைகளை வச்சுக்கிற கூடாது. வார்த்தைகள், ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா, வாழ்க நலமுடன், அந்த வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்கு.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி,
1: ஓகேங்க. அந்த வார்த்தைகள் தேங்கய்யா நமக்கு உள்ளுக்குள்ள வந்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது ஒரு அழகு தேங்கய்யா.
0: சரிம்மா, நான் சரி.
1: ஏன்னா ஊனத்தை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு முகத்தை அழகை வைத்துக்கொண்டு இருப்பது எனக்கு மாற்றுத்திறனாளிகளை வந்து நம்ம குறைந்து சொல்ல மாட்டேன்.
0: அவங்க அழகானவங்க தான்.
1: அவங்களுக்கு செயல் அழகு இருக்கும், சிந்தனை அழகு இருக்கும். ஆனா மனிதர்கள் முகத்தோற்றத்தில் அழகு இருக்குதுன்னா அது வேஸ்ட். வேஸ்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்து இருக்கணுங்க. முக அழகு இருந்தா நம்ம செயல் அழகு சிந்தனை அழகும் இருக்கணும்.
0: சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, பாரு நல்லா விசாரிக்கிறேன் பாருங்க. நான் அகத்தின் அழகால தான் இருக்கேன். நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வளங்கைமால்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறாங்க.
0: சொல்லுங்க சார்.
2: அதான் சார், மாட்டினுடைய வயசை பாக்கணும்னா அத பல்ல பார்த்து வயசை சொல்லிடலாம்.
0: ஆமா ஆமா,
2: மனுஷனோட சொல்ல வச்சு அவன் சைஸை சொல்லிடலாம்.
0: எவ்வளவு ஒரு பஞ்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க.
2: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தவங்களுடைய அகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அகம் கரெக்டா வச்சிருக்கோமா? யாருக்கும் துரோகம் என நினைக்காம, யார பார்த்து பொறாமப்படாம, நம்ம நம்ம சரியா நடக்கிறோமாங்கறத முதல்ல பாக்கணும். இப்போ நம்ம ஒரு வீட்டுல கண்ணாடி மாட்டி வச்சிருக்கோம்னு வச்சுங்களா, முகம் பாக்குற கண்ணாடி வந்து தூசி படிஞ்சு புகை படிஞ்சு இருக்கும். அது முன்னாடி போய் நீங்க நின்னீங்கனாக்க உங்களை பளிச்சுன்னு காட்டாது,
0: காட்டாது.
2: அது அழுக்காதான் காட்டும்.
0: கரெக்ட்.
2: அது கண்ணாடியை பார்த்து கண்ணாடி மேல பிழை இல்ல, கண்ணாடியை துடைக்காம வச்சது நம்ம மேல பிழை.
0: கரெக்ட்.
2: கண்ணாடி நீங்க பளிச்சுன்னு தொடச்சு வச்சுன்னா உங்க முகம் பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய அகம் வந்து தூய்மையா சுத்தமா
0: தெரியும்.
2: அதே மாதிரி நம்ம இருந்தோம் சொன்னா கரெக்டா, நம்ம கிட்ட 1000 அகத்தை பார்த்தா முகத்தை தெரியும், அகத்தை பார்த்தா முகத்தை தெரியும். அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் நீங்க அகத்தை பார்த்து
0: ஏமாந்தவங்க? போலி பேச்சிலையும் போலி செயல்களையும் பார்த்துட்டு
2: போலித்தனமா போலித்தனமா பேசுறது, முகத்தோடுறது அப்படியே சினிமா மாதிரி ஒரு நவரசத்துல காமிச்சு அவரை முகத்தை பார்த்தா நல்ல மனுஷனா இருக்காங்க. ஏமாந்து வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அகத்தையும் கரெக்டா பாக்கணும், அகம் கரெக்டா ரொம்ப பரிசீலிக்கணும்.
0: நம்மளுடைய கண்ணாடியை பளிச்சுன்னு தொடச்சி வைப்போம், நம்ம முகம் பளிச்சுன்னு தெரியும். அதனால நம்ம அகத்தை ஃபர்ஸ்ட் பாப்போம்.
2: நம்ம அகம் சுத்தமா இருந்ததுன்னா எதிரொலி ஆகும், சுத்தமா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும்.
0: நன்றிங்க.
2: அது ரகசியம் அதுதான்.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நெடுங்காட்டுல வீரகம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்துல நம்ம உள்ளம் தான் கண்ணாடி. அந்த உள்ளம் என்ன நினைக்கிறது அதுதான் முகம் காட்டும். அதுதான் உள்ளத்துல நம்ம எது நினைக்கிறோமோ அதுதானே சார் காட்டும்.
0: ஆமா,
3: ஒரு உதாரணத்தையே வச்சுக்கிட்டோம்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அப்ப நம்ம முகம் எப்படி இருக்கு?
0: எப்படி இருக்கு சொல்லுங்க.
3: ஒரு சிரிச்ச முகமும் வாங்க வாங்க எப்படி போக போ பாக்குறவங்கள கை கொடுக்குறோம், நல்லா இருக்கீங்களா?
0: அதே சமயத்துல விருந்துல ஒரு ஒரு ஒரு பீஸ் இல்லைன்னா முகம் கடுப்பாயிடுது.
3: ஒரு துக்க வீட்டுக்கு போறோம்னு
0: வச்சுங்க,
3: அங்க எப்படி நம்ம முகம் மாறுது?
0: அது ஒரு ஒரு இழப்ப தேடி போறோம்.
3: அப்ப இந்த உள்ள என்ன சொல்லுதோ அதுதான் முகம் செய்யுது. உள்ள என்ன சொல்லுதோ அதுதான் முகம் காட்டுது. முகம் வந்து தனியால ஒண்ணு செய்யறது இல்ல, இது வந்து உத்தரவு கொடுக்கறதுதான் அது செய்யுது.
0: சரி, நான் என்ன கேக்குறேன்னா, அகத்தின் அழகு அப்படின்னா ஒரு லைன்ல என்ன சொல்லுவீங்க?
3: அகத்தின் அழகுனா நம்மளோட

0: செயல்பாடு தான்,
1: செயல்பாடுகள். சரி சரி,
0: செயல்பாடு தான், நம்மளோட செயல்பாடு தான் அகத்தியம் முகத்துல காட்டுது. பவுடர் போடுறதுனாலயும் லிப்டிக் போறதுனாலயும் முகத்தை அழகு காட்டுறதுனாலயும் அகத்தியம் அழகு வராது. நம்மளோட செயல் உள்ளத்தில் அழகுபாடு. ஒருத்தங்க முகம் சுழிக்காம நம்ம நடந்துகிட்டு வச்சீங்க, நம்ம நல்லா இருக்கும். நம்ம செய்கிகள் வந்து அவங்க குடிக்காம அவங்க முகத்தை சுழிச்சுட்டாங்கன்னு வச்சீங்க, அப்ப நம்ம அகத்தியன் அழகு நம்ம முகத்துல நல்லா இருக்குமா? அது
1: நல்லா இருக்காது.
0: நம்மள கண்டு அவங்க முகம் சுழிக்க கூடாது. நம்மள கண்டு அவங்க வந்து புன்னகைக்கணும்.
2: நிறைய பேர் சொன்னாங்க போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேசிய தர சான்றிதழ்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். அகத்தின் அழகு இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 55 நிமிடங்கள் நேர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அகத்தின் அழகு அப்படின்னா அந்த அகத்தினோட அழகு வந்து வெளி தோற்றத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த எண்ணங்களுடைய அந்த வெளிப்பாடுகள் கிளியராக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நேயர் குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை, நம்ம அகத்தின் அழகை நம்மள்ட்ட ஒருத்தவங்களை வந்து கணிக்கிறது, ஒருத்தவங்களுடைய நடவடிக்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய நடவடிக்கையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா வச்சிருந்தாலே அவங்களுடைய அழகை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணாடியில் வந்து நீங்கள் நல்லா பளிச்சுட்டு இருக்க கண்ணாடியில் பார்த்தா முகம் பளிச்சுன்னு தெரியும், அதுலேயே கொஞ்சம் மங்கலாக இருக்குது அப்படின்னா நம்ம முகம் மங்கலாக தான் தெரியும். அதனால் நம்மளோட அகத்தின் அழகை நம்ம நல்லா சிறப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் வச்சுருக்கோம், நல்ல சிந்தனைகள் இருக்குது, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குது. பிறர் வந்து கேட்டால் நம்ம இல்லை இருக்கோ இல்லையோ உண்மையை சொல்லிடணும், அந்த அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏமாற்றிட்டு இருக்குது அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல சிந்தனைகள் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த இணையர், வணக்கம். வணக்கம் வெளிப்பாளையம்
9: மோகன்ங்களா?
1: அதான் நடக்கும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
10: அன்பான வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
10: குத்தாலம் மாரியம்மன் என்ன மோகன்
1: சொல்லுங்க சார்.
10: அகத்தின் அழகு, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அகத்தின் அழகு வந்து நல்லா இருக்காது. அதாவது அடுத்தவளை கெடுக்கணும், புரோத எண்ணங்கள், அதாவது அவங்கள பழி வாங்கிடணும், இந்த மனைவினுடைய ஊடகங்கள் தான் வந்து மனதை வந்து அழுக்காய்க்கிறது. மனம் தெளிவு இருந்தாலே அது அழகு வந்துடும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனசு அழுக்கா இருந்தா டக்குன்னு தெரிஞ்சிடும். மனைவிட்ட சாப்பாடு போடும்போது டமால்னு தட்ட வச்சாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மனசுல ஏதோ அழுக்கு இருக்குப்பா, தெரியல, அந்த அழுக்க நம்ம நிவர்த்தி பண்ணது என்ன பண்ணு சொல்லிட்டு உடனே கணவர் வந்து முடிவு பண்ணிக்கணும். அது இருந்தா தட்டு வந்து டமான்னு மெதுவா வைப்பாங்க. இது வந்து
1: நீங்க வேற எங்க வீட்டுல தட்டு எப்ப பட்டாவும் டமா டமா தான் விழுவோம்.
10: சாப்பிட்டு

0: வந்திருப்பீங்களா இங்க கூட வீட்டுல மணி பத்தாயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா மன தூய்மை இல்லைன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தட்டை எடுத்து சாப்பாடு போட்டானு.
1: அந்த தட்டுமே வந்து பொறுமையா வைக்கணும்,
0: பொறுமையா வைக்கணும், உட்கார வச்சு அழகா வைக்கணும்.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.

கிட்டத்தட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அகத்தின் அழகு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை வந்து நம்ம அழகுக்காக நம்ம நினைவில் வச்சுருக்க மாட்டோம். அவங்க நமக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காகவும் அவர் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்மோடு நின்னதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நினைவில் வச்சுருப்போம். அதுதான் அகத்தினுடைய அழகு. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பகிர்ந்துக்களை தான் அந்த அகத்தின் அழகே இருக்குன்னு சொல்லலாம்.

இன்றைய சிந்தனை அரங்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு. இந்த தலைப்பில் தான் நம்ம நேர்கள்ட்ட பேசணும். நிறைய நேர்கள் பேச கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய கமெண்ட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேர் நெஞ்சுங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே கே எஸ் பிரசாத்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 11 மணி.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இணைந்திருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரோடு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி.

0: அனைத்துக்கும் ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
4: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

மண்ணின் மடியில் பிறந்தது, நிலவின் ஒளியையும் மிஞ்சியது. காலங்கள் கடந்தும் கம்பீரம் குறையாதது. அன்பின் மொழியாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் மனித மனங்களை வென்றது. ஆமாங்க, இன்றைய சிறப்பு தொடரில் இடம்பெறுவது வைரம், ஒளிரும் மதிப்பும் தரமும். நேரலையில் வைரம் பற்றிய நாம் அறியா தகவல்கள் மற்றும் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் தருகிறார் வல்லுநர் ARC ரத்தினம் அவர்கள். நேர்கள் தங்களது சந்தேகங்களுக்கு விடைபெற நமது நிலைய தொலைபேசி எண்களை அழைக்கலாம். 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 அலைபேசி எண்ணூருக்கு 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்களில் அழைத்து வரலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை பெறலாம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இப்போ அணிகலன்கள் அப்படின்றது வெறும் அலங்கார பொருள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய ரசனை, சில நேரங்களில் நம்மளுடைய உணர்வுகளையும் சுமந்து வரும் ஒரு நினைவு சின்னம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் வைரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் முதல்ல தோன்றது அதோட மின்னும் அழகு, மதிப்பு, நிலைத்த தன்மை. இப்போ இந்த இதுதான் எங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இதை தாண்டி ஒரு வைரத்தை வாங்கும் போது அதோட ஒளிர்வை மட்டும் பார்த்தால் போதுமா? அதோட தரம், அது இயற்கையான வைரம், அது என்ன மாதிரி உருவாகுது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கும் இருக்கு, நேயர்களுக்கும் இருக்கும், அவங்களும் வருவாங்க. முதல்ல சொல்லுங்க, வைரம் அப்படின்னா என்ன, எப்படி அது உருவாகுது சார்?
1: வைரம் என்பது வந்து கார்பன் தான் மேடம், கரி தான். அது வந்து பல ஆயிரம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்துலேயும் ஒரு வெப்பத்தன்மயத்திலையும் வந்து அது வந்து உருவாகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 டிகிரி to 1300 டிகிரி வெப்பத்துலேயும், கிட்டத்தட்ட பூமியில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் to 250 கிலோமீட்டர் ஆழத்துலேயும் வந்து அந்த ஒரு கம்ப்ரெஷனில் தான் அந்த வைரம் ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் ஏன் வந்து எல்லாரும் பெருசாக வந்து ஹார்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா, இருக்கிற மினரல்லே அதுதான் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் அந்த வைரம் தான். அதை வந்து மோஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, மினரலோட ஹார்ட்னஸ் லெவலை குறிக்கிறது அது. அது வைரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 10 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காலம் வந்து மாறினாலும் வைரம் வந்து அதோட நினை வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து அது வைரத்தை எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க.
0: அதனால தான் அந்த ரத்தினங்களின் நவரத்னங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க, வீர வைடூரியம்.
1: ஆமாம், நவரத்னங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் தான் இருக்கிறதுலே ஹார்ட்னஸ் லெவல் ஜாஸ்தி.
0: ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்க சார், வைரம் வந்து உடையுமா?
1: வைரம் கண்டிப்பாக உடையும் தான் சொல்லலாம். என்னென்னா இப்போது முழுமையடையாத வைரம்னு நம்ம சொல்லலாம், அதில் சின்ன ஒரு ரேகை மாதிரி இருக்கிறதோ இல்லை ஒரு சின்ன உள்ளே ஃபார்ம் ஆகாது, முழுசாக ஃபார்ம் ஆகாத ஒரு வைரத்தை வந்து நீங்கள் வந்து லேசாக கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னாலோ உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைரம் ஸ்க்ராட்ச் ஆகாது, வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். வைரத்தை கட் பண்ணுற

0: இடத்துக்கு இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இன்றைக்கி லேசரில் கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வைரம் வந்து சாதாரண ஒரு ரஃப் டைமண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது கல்கண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கல்கண்டை வந்து மாதிரி இருக்கிற வைரத்தை அது ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல வந்து கட் பண்ணால் எவ்வளோ கல் எடுக்கலாம், எவ்வளோ பெரிய கல் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அதை ப்ரொப்போர்ஷனேட்டாக அதை வந்து லேசரில் கட் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷிங் வந்து பண்ணுவாங்க. அந்த பாலிஷிங் பண்ணுற டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டஸ்ட்டுனால வைரத்தோட துகள்களாலான அது ஒரு தகடு தான், அது அதில் தான் வந்து டைமண்ட் வந்து பாலிஷே பண்ண முடியும்.
1: ஓகே சார், வைரத்தோட மதிப்பை நிர்ணயிக்கிற முக்கியமான அம்சங்கள்னால் என்னன்னு சொல்லுவீங்க?
0: வைரத்தை மதிப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர் சீஸ் ஆஃப் கேரட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர் சீஸ் ஆஃப் டைமண்ட்னு சொல்லுவோம். அது வந்து நாலு சி, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலரு, கிளாரிட்டி, கேரட்டு, அப்புறம் வந்து கட்டு. இதை வந்து இதை இந்த நாலு பேஸ் பண்ணி தான் வந்து வைரத்தோட விலையை நிர்ணயிக்கிறாங்க, வைரத்தோட மதிப்பும் இருக்குது. இப்போ இந்த கலரை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டி ஃபார் டைமண்ட், அதுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதனால் வந்து டாப் மோஸ்ட் கலரை வந்து டீன்னு சொல்லுவோம். இந்த டிஇஎஃப்ஐ வந்து கலர்லெஸ்ன்னு சொல்லுவோம், நிறமற்றது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த கிரேடு வந்து பார்த்திங்கன்னா ஜி டு ஜே, இதை வந்து நாங்கள் வந்து நியர்லி கலர்லெஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஒரு வெளிர்த்தன்மை இருக்கும், இந்த டாப் கலர் மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்காது, கொஞ்சம் ஒரு பால் கலரில் வந்து மைல்டாக அதில் வந்து தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டின்டடுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வெரி லைட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் லைட்டும். அந்த இசட் கலர் மாதிரி போகிறோம் அப்படின்னா பால் கலர்லேயே தான் இருக்கும் வைரம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி, அந்த நான் ரெண்டாவது சி. இதை வந்து ஃபஸ்ட்டு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஐஎஃப்னு சொல்லுவோம், இன்டர்னலி ஃப்ளாலெஸ், அதாவது எந்த ஒரு பக்கத்துலேயும் எந்த ஒரு குறைகளும் இல்லாத ஒரு வைரத்தை வந்து நாங்கள் வந்து இன்டர்னலி ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து முழுமையடைஞ்ச வைரம்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரி விவிஎஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் பரவலாக மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் விற்கப்படுகிற ஒரு வைரம் வந்து இந்த விவிஎஸ். இந்த விவிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெரி வெரி ஸ்லைட்லி இன்க்ளூடட், அதாவது விரு மிகு சிறு ரொம்ப சிறு குறைகளோடு இருக்கிற ஒரு வைரம்னு இதை சொல்லலாம். ஆனால் இது வந்து கண்ணுக்கோ நம்ம லென்ஸ்லேயோ பார்த்தா இது தெரியாது. லேபரேட்டரியில் அதேமாதிரி வந்து 10 மடங்கு பெருசாக காட்டக்கூடிய ஒரு பூத கண்ணாடி 10x லென்ஸுன்னு சொல்லுவோம், அந்த லென்ஸில் பார்த்தால் ரொம்ப அதுலேயுமே ரொம்ப சின்னதாக தான் அது தெரியும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து நிறைய இந்த விவிஎஸ் அப்படிங்கிற குவாலிட்டி டைமண்ட் தான் இதில் நிறைய இருக்குது. ஏன் ஐஎஃப் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஐஎஃப்க்கும் விவிஎஸ்க்குமான விலை வித்தியாசம் நிறைய இருக்கும். அது ஒரு கல் வந்து நீங்கள் ஒரு 30 சென்ட்டுக்கு மேலே இருக்குது பெரிய கல் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎஃப் போலது ப்ரிஃபர் பண்ணலாம். பட் விவிஎஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விவிஎஸ்ஸே வந்து சிறந்த கல் அப்படின்னு தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா VS1 சொல்லுவோம், VS2 சொல்லுவோம், அப்புறம் வந்து SI1 சொல்லுவோம், அப்புறம் I1 சொல்லுவோம். இந்த விஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெரி ஸ்லைட்லி இன்க்ளூடட், அதாவது கொஞ்சம் குறைகளோடு இருக்கிற கல், ஸ்லைட்லி இன்க்ளூடுங்கிறது முழுமையடையாத வைரன்னே கூட சொல்லலாம். ஏன்னா சின்னதாக வந்து அந்த கார்பனோட துகள்கள் நமக்கு கண்ணில் விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். SI1 I1 I2 அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவோம். இன்க்ளூஷன்னா அதை வந்து நம்ம தமிழில் தோஷம்னு கூட நம்ம சொல்லுவோம். அதே சமயம் வந்து அதை வந்து கார்பனோட எசன்ஸ் வந்து நல்லாவே நம்மளால் வந்து பார்க்க முடியும், லென்ஸ்லையும் லென்ஸ் வழியாகவும் பார்க்க முடியும். இதில் அடுத்த சி வந்து நம்ம கேரட்னு சொல்கிறோம். கேரட் வந்து நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணுறதுனால கேரட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கேரட் அப்படி வைரம் அப்படிங்கிறது வந்து வெறும் 200 மில்லிகிராம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மில்லிகிராமில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து கேரட்டில் பண்ணுறோம். ஒரு கேரட்டுங்கிறது 200 மில்லிகிராம், அதேமாரி 100 சென்ட்டுங்கிறது ஒரு கேரட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 10 சென்ட்டு 10 கல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேரட்டு, ஒரு ஒரு கல்லாக 100 கல், நீங்கள் 1 சென்ட்டு கல்லாக நீங்கள் 100 கல் வச்சிங்கனாலும் அதுவும் ஒரு கேரட். ஸோ கேரட்டுங்கிறது எடையை மட்டுமே குறிக்கிறது. இப்போ அந்த கடைசியாக வந்து கட்டுன்னு இருக்குது. இந்த கட்டில் வந்து நிறைய கட்ஸ் இருக்குது. எல்லா அந்த லேப் நீங்கள் நகை வாங்கும்போது சர்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரும் கேரட்டும் கண்டி பெருசாக போட்டிருப்பாங்க. என்ன கலர் கிரேடு, இஎஃப்னா இஎஃப் கலர் கிரேடு போட்டிருப்பாங்க, ஜினா ஜிஹெச்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டி வந்து விவிஎஸ்ன்னு போடுவாங்க, விஎஸ்ன்னு போடுவாங்க, அது எல்லாமே போடுறாங்க. கட்டு வந்து ஒரு கட் அப்படின்னு தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது எந்த மாதிரியான கட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகையாக வாங்கும் போது அதை நீங்கள் அதை வந்து பார்க்க முடியாது. அதில் வந்து நிறைய கட்ஸ் இருக்குது. அதில் வந்து ரேடியன்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க, பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து சதுரமாக இருக்கும். அதுக்கப்புறம் குஷன் கட்டுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் கட்டு இருக்குது. ஹார்ட் வந்து என்னென்னா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் மார்க்கோய் கட்டுன்னு இருக்குது. அப்புறம் வந்து ஓவல் கட்டு இருக்குது. இப்போ
1: வந்து கட்டுன்னு சொல்கிறீங்களா சார், அதாவது அந்த ஷேப்பை சொல்கிறேன்.
0: ஷேப் ஆமாம் ஷேப் நான் ஷேப்பில் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து

0: நம்ம மோஸ்டாக பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பிரில்லியன் கட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம எல்லா பெரும்பாலான வைர நகைகளில் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்டு தான் இருக்கும். இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்டுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த ஒரு நல்ல ரவுண்ட் பிரில்லியன் கட் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் 57 பட்டத்தீட்டி இருக்கணும் அதில். ஸோ அந்த 57 பட்டை இருக்கிறது தான் ரவுண்ட் பிரில்லியன் கட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ்டு கட்டு ஒன்று இருக்குது, அது வந்து போர்ட்டுகீஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டுகீஸ் கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 160 200 ஃபேசட்ஸ் இருக்கும். அதாவது 200 கட்டு இருக்கும், 200 முகங்கள் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஸ்டோன்ஸ். இப்போ மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்டு தான். இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்டே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கல் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கரெக்டான உயரத்தில் இருக்கா, கரெக்டான அகலத்தில் இருக்கா. நீங்கள் வைரத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஜொலிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் கடையில் வாங்கின வைரம் ஜொலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அது வந்து ஒரு போர் கட்டுன்னு தான் இருக்கும். ஸோ இந்த கட்டு கலரு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கே வருது. நல்ல கட்டில் இருக்கிறது, நல்ல கலரில் இருக்கிறது, நல்ல கிளாரிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடய ஜொலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் இருக்க அந்த பக்கம் இருந்து பார்த்தா கூட சன்லைட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பிரகாசமாக அது ஜொலிக்கும். இன்னும் சில பேர் கேட்பாங்க ப்ளூ ஜாகர் டைமண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது ப்ளூ ஜாகர் டைமண்ட்ங்கிறது வந்து அது ஒரு மைண்ட்லேருந்து வர ஒரு வைரம் தான். இப் அதை ஜாகர்ஸ் ஃபோன்டைன் அப்படின்ற மைன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த மைண்ட்லேருந்து எடுத்த கல் தான் ப்ளூ ஜாகர் மைன். அது என்னென்னா ப்ளூ ஃப்ளோரசன்ஸ் கலர் இருக்கும் அதில். அதில் அந்த ப்ளூ ஃப்ளோரசன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. ஸோ பொதுவாக வைரம் வந்து பார்த்திங்கன்னா கலரை வந்து ஜொலிப்பில் வந்து கலர் வராது, வெறும் ஒயிட் ஃப்ளாஷஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் அது வந்து எல்லோரும் ரொம்ப பிடிச்சி அதை வாங்குறாது. இப்போ இந்த ப்ளூ ஜாகர் மைன் டைமண்டில் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃப்ளோரசன்ஸ் டின்ட் அடிக்கும் அது. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அது மார்க்கெட்டில் கிடையாது, ஏன்னா அந்த மைனே இன்றைக்கி இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே வந்து ரவுண்ட் பிரில்லியன் கட் தான் மேடம்.
1: ஓகே சார், ஒரு நேர் வந்திருக்காங்க, எடுத்துடலாமா?
0: கண்டிப்பாக.
1: வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார், என்ன கேள்வி இருக்கு?
2: சார் என்னோட கேள்வி சார், இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார் குஜராத் காரங்க வந்து அதிகமா அதை யூஸ் பண்றாங்க நம்ம இந்தியாவுல.
0: சரிங்க சார்.
2: அதிக பட்ட தீட்டுறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரத்துல பண்றாங்க, நான் பாத்திருக்கேன்.
0: ஆமாங்க சார்.
2: இந்த ரவுண்டு கட்டுக்கும் ஸ்கொயர் கட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், பெருசா வித்தியாசம்? இது ஒரு கேள்வி சார்.
0: ரெண்டாவது
2: பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் பண்பாடு என்ன பாத்தீங்கன்னா சார், ஒரு வைர நகை வாங்கணும்னா அதுக்கான ஜோசியம் பார்க்கணும், நமக்கு அதுக்கான ஒரு கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்துல இது உண்மையா இல்ல இதுதான் சார்?
0: கண்டிப்பா சார். அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து இந்த ரவுண்டு கல்லுக்கும் ஸ்கொயர் கட்டுக்கும் அதை வந்து பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவோம், குஷன் கட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் சார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுத்துக்கும் பட்ட தீட்டுறதும் அந்த வைரத்தோட வடிவம் தான் சார் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. வைரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டைகள் நிறைய தீட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா அதோட விலை மதிப்பு கொஞ்சம் கூட சார். நீங்கள் அந்த ஸ்கொயர் கட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரவுண்ட் கட்டில் வந்து அந்த பட்டை தீட்டுறதுங்கிறது நிறைய இருக்கும் சார். இன்னொன்று ரவுண்டை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்கொயர் வந்து கொஞ்சம் கம்மியாக கிளிட்டர் இருக்கும் சார், ரவுண்டு நல்ல பிரகாசமாக இருக்கும். அதனால தான் அந்த ரவுண்ட் கட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இரண்டாவது கேள்வி வந்து சார், நம்ம பாரம்பரியத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜோசியம் பார்த்து வாங்கணுங்கிறது இருக்குங்க சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி காலத்து வாங்கின வைர நகைகள்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தி வரைக்கும் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து இது பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆழ் மனசில் இருந்தாலும் கூட நம்ம மனசு தான் சார். நீங்கள் நம்ம போடணும் ஆசைப்பட்டால் நம்ம யார் வேணால் போடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கும்படி நீங்கள் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் போடலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா அவங்க சிம்மராசி மக நட்சத்திரம் வைரமே போடக்கூடாது, ஆனால் நாட்டையும் ஆண்டுட்டு தான் போனாங்க. ஸோ நம்ம வந்து மனசு தான் காரணமே தவிர இது யார் வேணால் போடலாம் சார். இப்போ காலங்காலமாக எங்கள் அம்மா வீட்டு நகை, எங்கள் பாட்டி வீட்டு நகை, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கு கொடுத்த வைரத்தோடு அந்தமாரி போடுறவங்களும் இருக்காங்க சார். ஸோ அதனால் நம்ம வந்து இது என்டையராக அது ஒரு ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி விருத்தாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டிய சில்க்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், தனிஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் உளம்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: அடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
1: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரோட இணைஞ்சிருக்கும். வைரம் ஒளிரும் மதிப்பும் தரமும் இன்றைய சிறப்பு தொடரின் நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் வல்லுநர் ARCA ரத்தினம் அவர்கள். சார், இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ நல்ல தரமான வைரத்தை ஒரு சாதாரண வாடிக்கையாளர் எப்படி தேர்வு செய்யணும், வைரம் வாங்கும்போது சான்றிதழ் வாங்குறது அவசியமா கேட்கணுமா, நாங்களே அதையும் சொல்லுங்கள்.
2: நிச்சயமா மேடம், இன்றைக்கி வந்து தங்க நகை பொறுத்த வரைக்கும் HOID அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதே வைரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ் வேணும். இப்போ வைரத்தை வந்து தங்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 18 கேரட், 22 கேரட், 9 கேரட்டு அதுமாரி பிரிச்சுட்டாங்க, 4 கிரேடு தான். இப்போ வைரத்தில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிரேடு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபரேட்டரிஸில் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு. ஸோ இந்த லேபரேட்டரிஸ் வந்து ஒரு GIA ஒரு லேபரேட்டரி இருக்குது, அப்புறம் வந்து IJ ஒரு லேபரேட்டரி இருக்குது, SGL ஒரு லேபரேட்டரி இருக்குது, DHC இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவில் பரவாயில்ல எங்கே பார்த்தாலும் கொடுக்குற லேபரேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த GIA அப்படின்னா ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, இது வந்து இந்த லேபரேட்டரியில் இவங்க தான் வந்து ஒரு ஹையஸ்ட் லேபுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து சாலிட்டர் டைமண்ட்ஸு அந்தமாரி பெரிய பெரிய கல் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம GIA கொடுத்து வாங்கிக்கலாம். ஜுவல்லரியாக பண்ணுறப்போ நீங்கள் வந்து IJ கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ இது வந்து பரவாயில்ல எல்லா பெரும்பாலான எல்லா நகைக்கடையிலையும் இந்த IJ சான்றிதழ் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பொருட்களுக்கு வந்து பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த SGL DHC அப்படிங்கிற லேபரேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து சின்ன நகைகளுக்கெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து எந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னு கேட்டிருந்தோம் இல்லையா சார், ஒரு சாதாரண வாடிக்கையாளர் வயிற்றை நான் போய் பார்க்குறேன், என்னெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு

0: நான் கடைக்காரர்கிட்ட கேட்டு இந்த வாங்கணும் ஒரு வைரத்தை.
1: வைரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது எத்தனை சென்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன கிளாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மேடம். இப்போ வந்து EF தான் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியில் உயர்தர கலருன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த கலர் வந்து கம்பேர் பண்ணுறப்போ GF கலரு GH கலர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குறைவில் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட விலை வித்தியாசம் வரலாம்.
0: EF GF அதெல்லாம் கொஞ்சம் அந்த கலர் என்ன, நார்மலாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது என்ன கலர் அப்படின்னு தெரியணும் இல்லையா?
1: ஆமாம், அதான் DEF இதை வந்து நாங்கள் கலர்லெஸ்ன்னு சொல்கிறோம். GH அது IJ இதெல்லாம் வந்து நியர்லி கலர்லெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிறம் இது வந்து நிறமற்றது, அது கிட்டத்தட்ட நிறமற்றது, அதுதான் அது அர்த்தம். ஸோ இந்த GH வந்து அப்படின்னா அதோட விலை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப EF. இது வந்து ஒரு நகை மதிப்பீட்டாளருக்கும் இந்த நகை கடை வச்சிருக்கவங்களுக்கும் இல்லை நகையை பற்றின அனுபவம் இருக்கவங்களால் மட்டும்தான் அதை வந்து கண்ணால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இது வந்து

0: அதான் அர்த்தம். ஸோ இந்த ஜிஹெச்சுக்கு வந்து அப்படின்னா அதோட விலை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இஎஃப். இது வந்து ஒரு நகை மதிப்பீட்டாளருக்கும் இந்த நகை கடை வச்சிருக்கவங்களுக்கும் இல்லை நகையை பற்றின அனுபவம் இருக்கவங்களால் மட்டும்தான் அதை வந்து கண்ணால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நீங்கள் சாதாரண மக்களால் இதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது பெட்டர். இது ஏன் ஒரு சில கடையில் இது கம்மியாக கிடைக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம், இங்கே கூட கிடைக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம். அது என்ன கலர் கிரேடில் இருக்கணும்பா, இது இங்கே வந்து இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கலரை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதேமாரி அந்த கிளாரிட்டியும் அது என்ன கிளாரிட்டியில் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம முக்கியமா அதை தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே சார், இப்போ நகையோட அளவு வந்து கேரட் சொல்றோம் இல்லையா, அந்த கேரட்டோட கேரட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வைரம் வந்து ரொம்ப நல்ல வைரம் அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: இல்லையே, அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே வைரம் தான் உங்களுக்கு. ஸோ முழுமை அடைஞ்சதும் வைரம் தான், முழுமை அடையாததும் வைரம் தான். ஸோ நம்ம வந்து வைரம் வைரம் தான், அது நீங்கள் ஒரு சென்ட் வாங்கினாலும் வைரம் தான், 50 சென்ட் வாங்கினாலும் வைரம் தான், ஒரு கேரட் வாங்கினாலும் வைரம் தான். அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் வைரம் அது அது எந்த கண்ட கிரேட்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அது விலை மாறுமே தவிர அது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு கல் ஒரு கேரட் அப்படின்னு போனால் அதோட விலை உயர்வாக இருக்கும், ஏன்னா ஒரே கல்லுலேருந்து அந்த ஒரு கேரட் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு சென்ட் 100 கல் எடுத்தோன்னா அது விலை கம்மி. பொடி பொடியா நம்ம வந்து பெரிய கல்கண்டு மாரி இருக்கிற ஒரு கல்லுல இருந்து எடுத்து நம்ம பொடி பொடியா நிறைய கல் எடுத்துறோம், ஆனா அதுல இருந்து ஒரு கல்லு தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதோட மதிப்பு கொஞ்சம் கூட இருக்கும்.
1: ஓகே சார், இப்ப வந்து இயற்கை வைரம் பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, இப்ப லேப் க்ரோன் அப்படின்னு ஒரு ஆய்வகத்துல தயாரிக்கப்படுற வைரம் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா, இந்த லேப் க்ரோன் டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரவலா நம்ம பேசுறோம், பட் 1954 அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 1954 வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் நியூயார்க்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1971 ஜெம் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற சின்ன சின்ன பொருள்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தினாங்க. 1980 வந்து சிவிடி அப்படிங்கிற அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கிரேடு கல் தயாரித்தாங்க, இதை வந்து பரவாயில்ல அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிது. இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ங்கிறது வந்து ரெண்டு விதமாக தயாரிக்கலாம் மேடம். ஒன்று வந்து HPHT சொல்கிறோம், இன்னொன்று வந்து CVD அப்படின்னு சொல்கிறோம். இந்த HPHT அப்படின்னா என்னென்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். அது வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 டன் ப்ரெஷர் அதுக்கு கொடுப்பாங்க. ஒரு அது வந்து ஒரு சின்ன டைமண்டோட சீடுன்னு சொல்லலாம், விதைங்க சொல்கிறோம்ல நம்ம பூமியில் அதுக்கேற்ப அந்த சீடு அதை வச்சு அதுக்கு வந்து 900 டிகிரி to 1300 டிகிரி வந்து டெம்பரேச்சர் கொடுத்து அதேமாதிரி 300 டன் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதில் வந்து ஃபார்ம் ஆகுறத வந்து HPHT மெத்தடில் அதை சொல்லுவோம். இதை வந்து இதுவுமே லேப் க்ரோன் டைமண்ட் வாங்கும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்டோடே வாங்கலாம். அது என்ன முறையில் தயாரிச்சிருக்குங்கிறத அதிலே அந்த சர்டிஃபிகேட்லேயே வரும். HPHTனா HPHTன்னு வரும். அடுத்த வேரியண்ட் வந்து CVDன்னு சொல்லுவோம். CVDங்கிறது கெமிக்கல் வேப்பர் டெபசிஷன் மெத்தட்னு பேர். ஸோ இந்த CVD வந்து அப்படி என்னன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபர்னஸ் மாதிரி இதில் வைப்பாங்க. இதில் வந்து கெமிக்கல் காம்போசிஷனில் அந்த அந்த சீடை வந்து வளர வைப்பாங்க. அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை வைரமாக்குறாங்க. இது ரெண்டுத்துக்குமான இதுதான் மேடம் வித்தியாசம். அது இந்த லேப் க்ரோன் டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான் மொத்த வேர்ல்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60% அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணி தராங்க. இப்போ இந்தியாவிலையும் இது நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இப்போ இன்னும் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு லேப் க்ரோனோட நிலையாக இருக்குது.
1: ஓகே சார், இது இயற்கை வைரத்துக்கு இணையானதுன்னு சொல்ல முடியுமா?
0: இல்லை, இணையானதுன்னே சொல்லலாம், ஆல்மோஸ்ட் இணையானது தான். செயற்கையாக உருவாக்குறோம் அவ்வளோதான். 1000 வருஷம் அடியில் கம்ப்ரெஷன்லையும் டிப்ரெஷன்லையும் ஃபார்ம் ஆகிறது நேச்சுரல் டைமண்டு. அதே ஒரு பெட்டிக்குள்ள உருவாக்குறது அது வைரம் தான். ஸோ இது எந்த விதத்துலையும் இதுக்கும் அதுக்கும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
1: காஸ்ட் வைஸ் சார் விலை எப்படி இருக்கும்?
0: காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் தி காஸ்ட் தான் இருக்கும் நேச்சுரல் டைமண்ட் கம்பேர் பண்ணுறப்போ. என்னென்னா இது அது மைன் பண்ணி எடுக்கிறதான காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி நேச்சுரல் டைமண்டில் பொறுத்த வரைக்கும். அதுக்கான லேபர்ஸ் ஜாஸ்தி. இது அப்படி கிடையாது, இது ஒரு இன்குபேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து இதை உருவாக்கி அதுக்கப்புறம் கட் பண்ணி பாலிஷ் பண்ணுறது தான்
1: மேடம். ஓகே சார், ஒரு நேரம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க, என்ன சந்தேகம் சார்?
2: மயிலாடுதுறையிருக்கேன். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: இப்போ நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 3 வைரக்கல் வாங்கி மோரத்தில் பதிச்சிருக்கேன்.
0: சரிங்க சார்.
2: அப்போ அதனுடைய மதிப்பு வந்து ஒரு கல் வந்து 1500 ரூபாய்.
0: சரிங்க சார்.
2: அப்ப ஒரு பவுன் வந்து ஒரு கிராமம் வந்து 400 ரூபாய் தான்
0: வந்துச்சு.
2: இப்ப அந்த வைரத்தோட மதிப்பு வந்து இப்ப வேல்யூ ஏறி இருக்கா? ஏன்னா இப்ப தங்கத்தை வாங்கியிருந்தோம்னா இப்ப 130,000 ரூபாய், 10 கிராம் வாங்கியிருந்தோம்னா 130,000 ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் இப்ப

0: தங்கத்தோட விலையும் ஏறி இருக்குங்க, வைரத்தோட விலையும் ஏறி இருக்குங்க, வெள்ளியோட விலையும் ஏறி இருக்குங்க, பிளாட்டினோட விலையும் ஏறி இருக்குங்க, எல்லாமே ஏறி இப்போ ஒரு 3 மாசத்துல குறைஞ்சிருக்குங்க. சரி, அதனால நம்ம வந்து தங்கத்துக்கு ஈடா ஏறி இருக்குன்னு சொன்னமே ஆனால் கிட்டத்தட்ட ஏறி இருக்குங்க அது.
1: நன்றி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க, என்ன கேள்வி?
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: பேசுறீங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும் சார் கிட்ட?
2: ஐயா, வைரம் வாங்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி பார்த்து வாங்க வேண்டும்? வைரத்தை வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல புள்ளி வைத்து அதன் பக்கத்தில் வைரத்தை வைக்கும் போது வைரத்தை வந்து நம்ம கணிக்கலாம், அந்த வைரம் வந்து தெளிவாக தெரியும் சொல்றாங்க, அது உண்மையா?
3: உண்மைதாங்க அது. அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்குங்க அது. அது வந்து நீங்கள் இப்போது கல் வந்து நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நீங்கள் நகையில் பதிச்ச வைரத்தை நீங்கள் எப்படி போய் செக் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு வைரத்தை சாதாரணமாக ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரில் ஒரு புள்ளி வச்சு அந்த வைரத்தை நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த புள்ளி அந்த வைரத்தில் தெரியாது. என்னென்னா, வைரம் வந்து யூஸ்வலாக ரிஃப்ளெக்ஷன் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு கல். ஆனால் இதே சாதாரண நம்ம அந்த அமெரிக்கன் டைமண்ட் சொல்லக்கூடிய சாதா கற்களை எடுத்து வச்சோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அந்த புள்ளி தெரியும். வைரத்தில்ங்கிறது இது தெரியாது. ஆனால் இது நகையில் பதிச்ச கல்ல நீங்கள் எப்படி பார்த்து வாங்குவீங்க? லூஸாக நீங்கள் வந்து தனியாக வாங்குறீங்க, ஒரு கல் கல் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பட் வைரத்தில் இருக்க நகையை நீங்கள் பார்த்தோங்கன்னா அதுக்கு இந்த லேபரேட்டரி சர்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன கலரில் இருக்குது, என்ன கிரே கிளாரிட்டியில் இருக்குங்கிறது அதை தெரிஞ்சு வாங்குறது பெட்டர். அதுலேயே நேச்சுரல் டைமண்டாக லேப் க்ரோன் டைமண்டாங்கிறது அதுலேயும் மென்ஷன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது வந்து கிளியராக இருக்கும்.
1: சார், இப்போ அந்த உண்மையான வைரம் போலி வைரம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த சர்டிஃபிகேஷனில் தான் நம்ம வந்து
3: நகைகள்ல வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட் தான். சோ இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட்ல வந்து பாத்தீங்கன்னா 57 கட் இருக்கும். அந்த கீழே அந்த பாயிண்ட் வந்து நாங்க வந்து கியூலெட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது வந்து அதையும் நீங்க கணக்கீடு பண்ணீங்கன்னா 58 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட் ஏன் பரவலாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இதுதான் அதிக ஜொலிப்பு தரக்கூடிய கல்லா அப்படின்னு எல்லாருமே கருதி அதனால தான் அதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒருத்தவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். சில பேர் எனக்கு வந்து அந்த ஷேப்பு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு வந்து பிரின்சஸ் கட் கொடுங்க, எனக்கு இந்த ஷேப் பிடிச்சிருக்கு, எனக்கு சதுரமாகவும் வேணாம், சதுரமே அப்படியே அழகாக ரவுண்டு மாதிரி தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு குஷன் கட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் எனக்கு அப்படியே பாக்ஸாக இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கணும் கல் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து பேக்கெட் கட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வைரங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ரவுண்ட் பிரில்லியன் கட் தான் ஒரு படி விலையில் கொஞ்சம் கூட, மற்றபடி மற்ற கற்கள் எல்லாம் வந்து ஒரு படி கொஞ்சம் கம்மி தான்.
1: ஓகே சார், இந்த கட் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது. ஒரு வைரத்தை வெட்டுறதுக்கு அப்படின்றது அந்த கட் பண்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? ஒரு சின்ன ஒரு சென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கேரட்னு வச்சுக்கோங்களேன்,
3: ஒரு 24 மணி நேரத்துல இருந்து ஒரு 30 மணி நேரம் ஆகும் மேடம் ஒரு கல்ல. அது என்னன்னா, ஒவ்வொரு ஏன் அவ்வளவு டைம் எடுக்குதுன்னா, ஒரு 57 கட் இருக்கு அப்படின்னா கட் பண்றப்ப சில குறைகள் வந்துடலாம். அதை நாங்கள் வந்து ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்னதாக ஏர்லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பின் பாயிண்ட்ஸ்னு சொல்லி அந்த ஒரு டாட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து இந்த கட்டில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு 57 கட்டுனா 57 கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி தீட்டி அந்த ஒவ்வொரு பட்டையும் 10x லென்ஸ், அதாவது 10 மடங்கு பெருசாக காட்டக்கூடிய அந்த பூத கண்ணாடியில் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த பாலிஷிங்கே அதை கொண்டு வருவாங்க.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
1: ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம், நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை

0: பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியுடைய பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்டு பயன்பெறலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்று வைரம் ஒளிரும் மதிப்பும் தரமும். இன்றைய நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் வல்லுநர் ஏஆர்சிஏ ரத்தினம் அவர்கள். சார், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வைரம் வாங்கும் பொழுது நம்ம வந்து எந்தெந்த கேள்விகளை ஒரு வாடிக்கையாளர் கடைகளில் கேட்கணும், அது எப்படி சரியான முறையில் ஒரு லேமனுக்கு வந்து அது தூய்மையான இல்லை உண்மையான வைரமா அப்படின்றது வீட்டிலையே கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் சொன்னது வந்து ஒரு சாதாரண பீஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்கக்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு அது உண்மையான வைரம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நாங்கள் போய் என்னென்ன கேள்விகள் கேட்டு அந்த வைரத்தை கேட்கலாம்?
1: கண்டிப்பாக மேடம், இப்போ வந்து வைரத்தை வந்து சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து இல்லாமல் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த டைமண்ட் டெஸ்டர்னு ஒரு டூல் இருக்குது மேடம். இது வந்து என்னென்னா, இது டைமண்ட்ஸ் உண்மையான வைரமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு காட்டுற ஒரு டூல். இது பெரிய கடைகளில் நிறைய கடைகளில் அந்த டைமண்ட் டெஸ்டர் டூல் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான கல் அப்படிங்கிறத அதை காமிக்கும். வைரங்கிறது அதுதான் டாப் மோஸ்ட் ஹார்ட்னஸ் லெவலில் வந்து 10 ஆல்ரெடியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஹார்ட்னஸ் லெவலை பேஸ் பண்ணி அந்த டெஸ்டர் வந்து அதை கண்டுபிடிக்க மேடம். ஸோ இதை நம்ம வந்து காமிக்கலாம். இது வைரோன்றது மட்டும்தான் அந்த டெஸ்டர் நிரூபிக்குமே தவிர அது என்ன கலர் என்ன கிரேடுங்கிறது அதை சொல்லாது. அது வைரோங்கிறது மட்டும்தான் காமிக்கும்.
0: ஓகே சார், இப்போ வந்து நம்ம வைரத்தை தினமும் போட்டுக்கலாமா?
1: கண்டிப்பாக போட்டுக்கலாம். நீங்கள் தினமும் போடலாம், ஒன்றுமே ஆகாது. இன்னும் சொல்ல போனால் அது 1000 வருஷம் கம்ப்ரஷன்லையும் டிப்ரெஷன்லையும் ஃபார்ம் ஆனது தான் அது. ஸோ அது பல அடிதடி

0: அதெல்லாம் தாங்கி தான் அது வந்திருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம என்ன முக்கியமாக அதில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, தினமும் போடுறதுல நம்ம யூஸ் பண்ணுற இதர் வந்து தங்கத்தில் போட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா பிளாட்டினமில், இல்லைன்னா வெள்ளியில் போட்டிருப்போம். அது தேயக்கூடிய பொருட்கள், அது வந்து தேய்ஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கல் வந்து ஈஸியாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல் ஆனால் ஒன்றாவாது, பட் கல் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருக்கணும், அது எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் அதிகபட்சம் அதை வந்து இடிக்காமல் கொள்ளாமல் அந்த நகையை வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ முக்கியமாக வந்து நீங்கள் வீட்டு பெண்கள் இருக்காங்கன்னா, அவங்க வந்து தினந்தோறும் வேலைகள் செய்கிறப்ப அதை கழட்டி வச்சிடணும். எங்கேயாவது போகிறப்ப வரப்ப வந்து போட்டுக்கலாம். குளிச்சுறப்ப பாத்திரங்கள் வரப்பெல்லாம் நீங்கள் அதை கழட்டி வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி வந்து கல்லை நம்ம வந்து வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டால், சின்ன கண்ணாடி எடுத்து அந்த வயிறுத்து மேலே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்க்ராட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயிறம் வந்து என்னன்னா, வயிறத்தால் மட்டும்தான் ஸ்க்ராட்ச் ஆகும், கிளாஸால் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ இது ஸ்க்ராட்ச் ஆகுங்கிற பட்சத்தில் அது வயிறம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து வயிற நகைகளை எப்படி சுத்தம் செய்யலாம், எப்படி பராமரிக்கலாம், ரெண்டு விஷயம் இருக்குது.
0: கண்டிப்பாக இப்போது வந்து எங் நகை கடைகளில் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒன்றும் பராமரிச்சிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அவங்க அங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அல்ட்ராசானிக் கிளீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளீனரில் போடுவாங்க. அதை தண்ணியை வந்து அப்படியே வைப்ரேட் பண்ணி அதை அழுக்க மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இல்லை, நம்மளே பராமரிக்க முடியும்னா முடியும். நீங்கள் வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஷாம்பு கொஞ்சம் கலந்துக்கிட்டு தண்ணியை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியிலே நீங்கள் வயிறத்தை போட்டு எடுத்து நீங்கள் ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கினாலே இதை வந்து ஈஸியாக பராமரிச்சிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், இப்போ இது பாதுகாப்பாக வீட்டில் நான் வைக்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியாக வைக்கலாம்?
0: வெறும் டப்பால வச்சு மடிச்சு கொடுத்தாங்கன்னா சத்தம் கட கடன்னு வரும், நகை டேமேஜ் ஆகும். சோ அதனால அந்த ரோஸ் பேப்பர்ல மடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு
1: சொன்னா
0: நகை இன்னொன்னு அந்த நகையை அந்த ரோஸ் பேப்பர்ல வச்சீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்காக அது மெயினாக அது கொண்டு வந்தது அதுக்குதான். பட் நீங்கள் தினந்தோறும் வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு எவர் சில்வர் டப்பாலையோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ பனியன் கிளாத்லையோ அதை சுற்றி நீங்கள் வச்சுக்கலாம்.
1: ஓகே சார், அந்த பட்டு துணியில் தான் வைக்கணும்
0: அப்படின்னா
1: உரசாமல் அப்படியா இல்லை தனித்தனியாக
0: தனித்தனியாக வச்சுக்கலாம். வயிறம் ஒன்றாகாது, நகை ஸ்க்ராட்ச் ஆகும், அவ்வளோ. அதுக்காக நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம்
1: சார். இப்போ இந்த ரீசேல் வேல்யூன்னு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பாலிசின்லாம் இருக்குல்ல சார், இப்போ அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம பாட்டி காலத்தில் பாட்டி வந்து ஒரு வயிறத்தோடு போட்டிருக்காங்க, போட்டிருந்தாங்க, அது ஒரு ஒரு 50 வருஷம் 80 வருஷத்துக்கு
0: முன்னாடினா,
1: அந்த வயிறத்தோட மதிப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குமா இப்ப இருக்கிறத விட?
0: நிச்சயமா இருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற வயிறத்தோட ஒப்பீடு பண்றப்போ, அது அந்த மார்க்கெட்டோட அந்த வயிறத்தை கம்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அந்த கல்லுல இருந்த வெட்டுக்கள் தான், அதை வந்து ஓல்டு பாம்பே கட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் இதில். அது வந்து என்னென்னா, கல்லோட உயரம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த மேலே இருக்க டேபிளோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரியான ஜொலிப்பு தரும். இன்னொன்று, அந்த டைமண்டோட அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இப்போ இருக்கிறதுல வந்து முடிஞ்சிருக்கும். அந்த கியூலெட்டுங்கிறது ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கும், ஆனால் அந்த ஓல்டு பாம்பே கட்டில் அது முடிவே இருக்காது. அதில் ஒரு சின்ன, நீங்கள் மேலேருந்து கல்லுலேருந்து பார்த்திங்க மேல்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி தெரியும். ஸோ இது வந்து ஆக்சுவல் கல் வந்து ரொம்ப நல்ல கல்,
1: தரம் தரம் வந்து மாறாது.
0: ஆனால் இன்னைக்கு இது ஒப்பீடு பண்ணுறப்போ இந்த ரவுண்ட் பிரில்லியன் கட் இன்னைக்கு வந்து ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பாலிசிங்கும் போது அந்த அளவுக்கே இருக்காதுன்றது?
0: ஆமாம் ஆமாம், அந்த இன்னைக்கு இருக்கிற விலைக்கு இருக்காது, ஆனால் அன்னைக்கு விலையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு விலை ஏறி தான் இருக்கு.
1: ஓகே சார், இப்போ ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு இருக்காங்க, தங்கம் வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வைரம் ஆன்லைனில் வாங்குவது பாதுகாப்பானதா?
0: நிச்சயமாக பாதுகாப்பானது. அது நீங்கள் தேர்வு செய்கிற எந்த நிர்வாகம் அப்படிங்கிறத, நிறுவனம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செய்கிறத பொறுத்து இருக்குது. இன்னொன்று, அதில் எல்லா விவரமும் இருக்கா? முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அதோட எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அவங்கள்ட்ட இருக்கா, பைபேக் பாலிசி என்ன மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அது என்ன தரத்தில் அந்த வைரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக கிடைக்கிது, மக்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விலை ஒப்பீடு இருக்குது தவறே தவிர தரம் ஒப்பீடுங்கிறது இல்லை. இப்போ நான் நகைங்கிறது தங்க நகைங்கிறது 916 பரவாயில்ல எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சு, அதனால 916ங்கிறப்ப நம்ம ஒப்பீடு பண்ண முடியும். ஆனால் இதில் வைரங்கிறப்போ பொதுவாக வைரம் இவ்வளோ தான் விலை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, கண்ணோட்டம் இருக்கு. அது இல்லாம அது என்ன தரத்துல இருக்கு, என்ன வெட்டுல இருக்கு,

0: அந்த கட்டு வந்து ரொம்ப நல்ல கட் அப்படின்னா நாங்கள் அதை எக்ஸலண்ட் கட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட்டில் இருக்கா இது எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விலையை ஒப்பிடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
1: ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி, பழைய வைரம் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பழைய வைரத்தை புதிய வடிவில் மாற்ற முடியுமா?
0: நிச்சயமாக மாற்ற முடியும். இப்போ நீங்கள்
1: அதே வைரக்கல்லை,
0: அதே வைரக்கல்லை நம்ம எத்தனை தடவை வேணாலும் மாற்றலாம், எத்தனை முறை வேணாலும் மாற்றலாம். அதை மாற்றணுங்கிறதுப்போ என்னென்னா அந்த காரிகர் வந்து கரெக்டாக அதை கையாளணும். எக்ஸ் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைரம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஸ்க்ராட்ச் தான் ஆகாது. ஏதாவது ஒரு ஆங்கிளில் சுற்றியில் வச்சு தட்டிட்டாங்களோ இல்லை எடுக்கும் போது சரியாக எடுக்கலையோங்கிறப்போ கல் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக கையாண்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வைரத்தை வந்து
1: புதிய வடிவில்
0: நிச்சயமா நிச்சயமா நீங்க தோட மோதிரமா செஞ்சுக்கலாம், மோதிரத்தை டாலரா செஞ்சு போட்டுக்கலாம், எல்லாமே கண்டிப்பா பண்ண முடியும்.
1: ஓகே சார், ஒரு காலர் அட்டெண்ட் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீகர்.
1: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
2: எனக்கு வந்து இந்த அமெரிக்கன் டைமண்ட்ஸ் இருக்குல்ல, அத பத்தி சொல்ல சொல்லுங்க. அப்புறம் வைரத்துல தோஷம் சொல்லுவோம்,
0: வணக்கம். அமெரிக்கன் டைமண்ட்ங்கிறது வந்து கண்ணாடினால உற்பத்தி பண்ணுற ஒரு இதுதான் அமெரிக்கன் டைமண்ட்னு நம்ம சொல்கிறோம். இது வைரங்கிறது கறியிலேருந்து உருவாகிற ஒரு விஷயம் அது. ஸோ அமெரிக்கன் டைமண்ட் வேற, இது வேற. அதே மாதிரி வந்து தோஷங்கிறது வந்து முழுமையடையாத வைரத்தை தான் நாங்கள் வந்து இன்க்ளூஷன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வந்து தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலான கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இல்லாத வைரங்கள் தான் விற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், நீங்கள் அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. முன்னாடிலாம் பார்த்தா வைரம், நீங்கள் இப்போ சொன்னீங்க ராசிப்படி கூட இப்போ இல்லை எல்லாருமே போடலான்னு, முன்னாடிலாம் வாங்கி வீட்டில் வச்சிருப்பாங்க, பூஜை அறையில் இல்லை ஒரு இடத்துல வச்சு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்போ தான் வச்சுக்கலாம், இல்லை
0: இன்னைக்கும் அது இன்னைக்கும் அது பின்பற்றுறது உண்டு மேடம். அது நீங்கள் வந்து அந்த கண்டிப்பாக இன்னைக்கும் நீங்கள் அதை நீங்கள் எந்த கடையில் போய் வாங்கும் போதும் நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கலாம். ஏன்னா இது இப்போ முதல் தடவை வாங்குற சில பேருக்கு தயக்கம் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, நம்ம போய் எனக்கு சரியாகுங்கிற பட்சத்தில் நான் அதை பயன்படுத்திடுறேன், கொடுத்து மாத்திக்கலாமான்னு கேட்டா நிச்சயமா அது ஒத்துப்பாங்க, நிச்சயமா ஒத்துப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பாலிசியில அது வந்துடும்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது இன்னொரு விஷயம், இன்சூரன்ஸ் நகைகளுக்கு, அதாவது வைரத்துக்கு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் உண்டா சார், இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா பாலிசி?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு எந்த நகைகளுக்குமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து HDFC எர்கோ அப்படிங்கிற ப்ரைவேட் பேங்க் மாதிரியான நிறைய பேங்க்குகள் வந்து இன்னைக்கு ஜுவல்லரிக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா கார் டூ வீலருக்கும் பண்ணுறங்கிறமே இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இதுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் இருக்கணும், ஒரிஜினல் இன்வாய்ஸ், GST இன்வாய்ஸ் இருக்கணும். அதில் அந்த பொருளுக்கான மதிப்பீடு அதில் கரெக்டாக இருக்கணும். தங்கத்தோட விலை இவ்வளோ இருக்குது, வைரத்தோட விலை இவ்வளோ இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி ஸ்டாண்டர்டில் HUID வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த HUID முத்திரை வந்து நகையில் இருக்கா அப்படின்ற இது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நகையையும் அந்த இன்வாய்ஸையும் ஒரிஜினல் பில்லையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: ஓகே சார்,
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
9: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: அன்பளை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரியசிட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: நாளை காலை 6:40 ஷியலிதா மால் சீதா ஃபார்மா பெங்களூரு இணை வழங்கும் இன்சொல் அமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார்கோள் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கெண்ட போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கோம் சார், நிறைய விளக்கங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நேர்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகள்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ திருமணத்திற்கு வைர நகைகள், வைர மோதிரம் வந்து என்கேஜ்மெண்ட்லேயோ திருமணத்துலேயோ போடுறது வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. திருமணத்திற்கு எந்த மாதிரியான கட்டுள்ள இல்லை எந்த மாதிரியான வைர மோதிரத்தை தேர்வு செய்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் சார்?
1: இதுக்கு வந்து இந்த திருமணத்திற்கு அது நிச்சயதார்த்தத்திற்கு இந்த வைர மோதிரம் போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனினால் உருவாக்கப்பட்டது. 1947 வந்து சினிமா பிரபலங்கள்கிட்டையும் அதுமாரி பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்டையும் கொடுத்து இந்த வைர நகையை வந்து நீங்கள் வைர மோதிரத்தை வந்து அந்த கையில் போட்டுக்கோங்க, திருமணமானவங்க இதை போட்டு இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அது பெரிய பூம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து நம்ம பழக்க வழக்கமாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதுதான். ஸோ அதில் வந்து இந்த திருமண நகைகள் அந்த நிச்சய மோதிரம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் மோதிரம், அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு கல் வச்ச மாதிரி மோதிரம். இது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் சொல்லுவோம். ஸோ அந்த டிசைன்ஸ்லேருந்து இந்த ஒரு கல், மூணு கல், ஒம்பது கல் மோதிரம் போகிறாங்க. இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் டிசைன்ஸ் நிறைய வந்துருச்சு. அந்த அது வந்து ஓப்பன் செட்டிங் சொல்லுவோம், அதில் வந்து இந்த சின்ன சின்ன கற்கள் வச்சு நிறைய வருது. ரெண்டுமே ரெண்டு சிறப்பு அம்சங்கள் கொண்டது. இந்த மூணு கல் ஒரு கல் மோதிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினந்தோறும் போட்டுக்க முடியும், அதோட ஷைனிங் வந்து எப்போதுமே அதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஓப்பன் செட்டிங்கில் உள்ள அந்த கற்களில் வந்து சின்ன சின்ன கல்கள் என்னென்னா ரொம்ப பளபளப்பு ஜாஸ்தி இருக்கும், ஆனால் அதுலேருந்து அழுக்கு வந்து பின்னாடி வந்து போய் சேர்ந்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அப்பப்போ வந்து சுத்தம் செஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதில் வந்து இது பெரும்பாலும் இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரியான மோதிரத்தை விரும்புறாங்க.
0: ஓகே சார், காலர் அட்டெண்ட் பண்ணீங்களா? வணக்கம்.
2: அன்பான வணக்கம் மேடம்.
0: யார் இருக்கீங்க சார்?
2: குற்றாலம் மருமங்கோலி. என்ன மோகன்
0: சொல்லுங்க சார், என்ன கேள்வி சார் கிட்ட?
2: ஒரு காலத்துல குற்றாலத்தின் பக்கத்துல மல்லியத்துல தான் அந்த வைரங்கள் பட்டை திட்டம் நம்ம இருந்தது, அது ஒரு பெருமை எங்களுக்கு குற்றாலத்துக்கு.
1: இன்னமும் இருக்கு சார்?
2: இன்னமும் இல்ல சார், இப்ப
1: ரொம்ப குறைவான ஆட்கள் என்ன பண்றாங்க சார்?
2: நிறைய
1: இருக்கு சார், நிறைய இருக்கு சார்.
2: நான் வந்து ஒரு நகை செய்ய ஒரு வைரக்கற்களை வந்து பதிச்சு ஒரு கஸ்டமர் கொடுக்குறேன் சார்.
1: சரிங்க.
2: அது வந்து லேசா ஒரு புள்ளி இருக்கு.
1: சரிங்க.
2: அது வந்து பூத கண்ணாடி ஹை கிளாஸ் சொல்லலாம், அதை வச்சு பார்த்தா தான் டீப்பா தெரியாது, எனக்கு அந்த அனுபவம் உண்டு.
1: சரிங்க.
2: வைர வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்க.
2: நான் செஞ்சு வந்து கஸ்டமர் சொல்லும்போது என்ன சொல்றேன், இதனால எந்த தீங்கும் கிடையாது, உங்களுக்கு குடும்பத்துல எந்த தீங்கும்

0: கண்டிப்பா சார்,
1: சில தினங்களுக்காக இதெல்லாம் செய்யும் போது மக்கள் மனநிலை தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சி இது. இது வந்து நம்ம நாங்கெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய கேள்விக்கு பதில ரேடியோவில் கேட்டுக்கோங்க. நன்றி.
0: கண்டிப்பா இப்போ சாருக்கு சொன்னதுக்கு வந்து பதில் வந்து இருக்கு மேடம். சார் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு அவரோட அனுபவத்துக்கான அந்த கல்லை கொடுக்குறாரு. அவரும் இப்போ கடைக்காரராக ஒரு ஒரு பத்தரை அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நகையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை லேபரேட்டரி அமைச்சு அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சந்தேகமே வந்துடுறது.
2: ஓகே சார். இப்போ ஒரு நம்ம இந்தியாவுக்கும் வைரத்துக்குமான தொடர்பு ரொம்ப பெரிய நீண்ட நெடிய கால தொடர்பு. அது மாதிரி இந்த கோஹினூர் வைரம் அப்படின்றது இந்தியாவுக்கான மிகப்பெரிய பெருமைன்னு கூட சொல்றோம் இல்லையா சார். இப்ப இந்தியாவுக்கும் வைரத்துக்குமான தொடர்பு, அப்புறம் உலக புகழ்பெற்ற வைரங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா. இப்போ வந்து 18th century முன்னாடி 18th நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, வைரம் வந்து இந்தியாவில் அதுவும் குறிப்பா கோல்கொண்டாலையும் கொல்லூர் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து நிறைய வைரம் எடுத்தது. அந்த காலத்துல வந்து முகலாயர்கள் மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா வைரத்தால ஆன ஆரம்ப நெக்லஸ் வளையல்கள் இதெல்லாம் அணிகள்லாம் நம்ம அணிஞ்சுதான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். 18th century அப்புறம் தான் இந்த பிரேசிலில் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து இது கண்டறியப்பட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மார்க்கெட் பண்ணாங்க. இப்போ அந்த கோஹினூர் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் முகலாயர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட அது வந்து போய் அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் விலை உயர்ந்த கற்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்டார் டைமண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பிங்க் ஸ்டார் வைரம் அப்படின்னு சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 132.5 carat 26.5 gram வச்சுக்கோங்களேன். அதோட இன்னைய மதிப்பெட்டுக்கு $71 million வருது. நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 680 crore rupees வருது. இதுதான் வந்து அதிகமாக விலை நிர்ணயித்த ஒரு வைரக்கல். அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோஹினூர் இருக்குது, கல்லிண்ணன் ஒரு வைரம் இருக்குது, அப்புறம் ஹோப் டைமண்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா விலையில்லா வைரங்கள். இது வந்து ஏலத்துக்கு இந்த பெரிய கற்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் ஆக்ஷனில் தான் வந்து விட்டு அதோட விலையை நிர்ணயிப்பாங்க. யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அந்த கல்லை வந்து அவங்களுக்கு வந்து விற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விற்பனைக்கே வரல. கோஹினூர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட கொஞ்சம் எலிசபெத்துக்காக அதுக்கப்புறம் இப்போ மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லிணன் வந்திருக்கு. அது எல்லாமே வந்து என்னன்னா விலை நிர்ணயிக்கப்படாமல் இருக்கு. இப்போ கல்லிணன் ஒன்றுங்கிறது இருக்கிறதுலே அதுதான் பெரிய வைரம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 carat கிட்ட வருது. அதெல்லாம் வந்து இன்னும் கட் கூட பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் விலையே மதிப்பிட முடியாது அது.
2: இப்போ வந்து நிறைவான நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம் சார். இப்போ வந்து எதிர்காலத்தில் வைர சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: நான் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11% to 12% வந்து மார்க்கெட் குரோத் ஆகிருக்கு. அது இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அது இருக்குது.
2: ஓகே சார். வைரத்தில் முதலீடு செய்வது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா?
0: வைரத்தில் தங்கத்தை காட்டிலும் வைரங்கிறது சற்று குறைவு தான் மேடம். தங்கம் கலந்து நீங்கள் வைர நகையாக வாங்குறதுங்கிறது நல்ல விஷயம். பட் வைரமாக முதலீடாக வாங்குறதும் கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கிற தேதியில் அது இல்லை. என்ன காரணம்னா லேப் க்ரோன் டைமண்ட் நிறைய மார்க்கெட்டில் புழக்கத்துக்கு வருது. அது மாதிரி வந்து நீங்கள் தங்கம் விலை வந்து இன்னும் பெட்டராக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அதோட அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைரத்தில் அப்படி விலையேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது.
2: ஓகே சார். இப்போ நிறைவான அந்த வைரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, சந்தேகங்கள்

0: சொல்யூஷன் ஒன்று சொல்கிறேன். மாய்சனேட்னு ஒரு கல் இருக்குது மேடம். அந்த மாய்சனேட் வந்து என்னென்னா, வைரத்தோட ஹார்ட்னஸ் லெவல் 10னா இது வந்து 9 இருக்கும். ஸோ இதுவும் அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கூட பை பண்ணலாம். என்னென்னா வைரத்துக்கு நிகராக இருக்கும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் உடையறதுக்கும் ஸ்க்ராச் ஆகிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ்
1: இது இயற்கையானதா சார்?
0: நேச்சுரல். இது சாரி லேப் க்ரோன் தான், இது லேப்பில் தான் பண்ணுறோம், இயர் செயற்கையாக தயாரிக்கிறது தான். இதை வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் வந்து அந்த ரெயின்போ எஃபெக்ட் இதில் வரும். அந்த மாய்சனேட்டில் வைரத்தில் வெறும் வெள்ளை ஃப்ளாஷஸ் மாதிரி வரும். அதுதான் அதுக்கு அதுக்குமான வித்தியாசம் மேடம்.
1: ஓகே சார். இன்றைய நேரலையில் நிறைய விஷயங்கள், வைரம் பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொன்னீங்க. நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் அழகாக தெளிவாக விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ.
1: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு பயன்பெற்றது. மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய ஆணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேரம் 12:01. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.

நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா. 12:55 பன்னிசை முத்தை திரு என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மொழி. 1:55 மெல்லிசை. இரண்டு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலக்காசாக்குடி சக்திவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பெருமாள் மேலவீதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். 5:15 திரையிசை. மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். மாலை 6:45 நாகப்பட்டினம் ஈஜிஸ் விலை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசைத்தூரிகை. 20:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம். மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவர்களுடன்

முகம் 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 கோபால் பல்படி காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். இரவு 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சொல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மயிலாடுதுறை ARC நடைச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 தனிஷ் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொழிலும் முன். இனி இன்று ஒலிபரப்ப உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணும். FM எக்ஸ்பிரஸ் கேட்டோம்.

0: நேர்கள் என கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் எனப்படும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிச்சரன் பாடிய தெய்வ திருமகள் பட பாடல் இவர்களுக்காக. திருமலைராயன்பட்டினம் பொங்கடி தேவா, மீனாட்சி செல்வம், ரேணுகாதேவி, பழனிவேலு, கீதா, கண்ணன், சாரதா, தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனு, ஹாசினி, கார்த்திகா, ஆனந்த்ராஜ், அஸ்வின்ராஜ், தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார்.

0: நிகழ்ச்சி நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் நின்ற நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம். சத்யா இசையில் நாமத்துக்குமார் வரிகள், சின்மயி சத்யா பாடிய எங்கேயும் எப்போதும் படப்பாடல் இவர்களுக்காக வருகிறது. திருமலை வாசல், ராஜா தங்கமணி, வேம்பு பூபாலன், பூங்குழலி.

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சக்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராசியார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
5: நெற்றி சுட்டி வரை கைவளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல மது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
12: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
13: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
12: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
13: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
12: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேரம் 12:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜி தீபா சந்திரசேகர். இனி தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஷ் ஜெயராஜ் இசையல் தாமரை வரிகளில் அலப் ராஜு தேவன், ரணினா ரெட்டி பாடிய எங்கேயும் காதல் படப்பாடல் இவர்களுக்காக வருகிறது. செவனார் கோவில் குணசேகர் திலகவதி, வலங்கைமான் செல்வராஜ், குமார் பரசலூர், அழகுநாதன், வைஜெயந்தி மாலா, பழையூர் செல்வராஜ் மற்றும் செல்வி.

0: நீங்களே உங்களுக்கான கால்பன் விலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: மோதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: மோதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக ஹரிஸ் ஜெயராஜ் இசியல், ஸ்ரீசரண் அண்ட் எமிஸ் ஜெசி வரிகளில் அலாப் ராஜு, பிரசாந்தினி பாடிய கோபட பாடல் இவர்களுக்காக வருகிறது. நனிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா ஆடிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
2: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக

0: 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும், இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார்.

0: கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற சிறுவன் தினமும் அதிகாலையில எழுந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலேயே நேர்த்தியாக வைக்கும் நல்ல பழக்கம் கொண்டவனா ராமு. ஆனா ராமுவோட நண்பன் சோமு எப்போதும் சோம்பேறியா தான் வசிக்கிற அறைய கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டானா. ஒரு நாள் பள்ளியில விளையாட்டு போட்டி நடந்ததாம். ராமு காலையிலேயே புத்துணர்ச்சியோட எழுந்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்தானா. ஆனா சோமு விளையாட்டு போட்டின்னு கூட மறந்து தூங்கிட்டு இருந்தானா. 10:10 அப்போ சோமு அவசர அவசரமா எழுந்து பேருந்து நிலையத்துக்கு போனானா. அங்க அவனோட பள்ளி பேருந்தையும் தவறவிட்டு போட்டியில பங்கேற்க முடியாம வாய்ப்பையும் இழந்தானா. அதே சமயம் ராமு பள்ளியில் நடந்த போட்டியில வெற்றி பெற்று பரிசையும் பெற்றானா. தன்னோட தவற உணர்ந்த சோமு

0: அன்று முதல் நல்ல பழக்க வழக்கங்கள்ல பின்பற்ற தொடங்கினானா. வணக்கம் நேர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: எம் தேவதுர்கா.
1: என்ன ஸ்டாண்ட படிக்கிறீங்க?
2: சரிங்க
1: பாப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பிறந்த நாள் வாழ்த்து பாட போறேன்.
1: எங்க பாடுங்களே?

0: சூப்பரா பாட்டு பாடுனீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்களா பாப்பா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகணுமா இல்ல டீச்சர் ஆகணுமா இல்ல கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? வாழ்த்துக்க காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் டிராமா நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ டிராமா நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேர்களோடு நேரலையாக. இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS விலை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: தேன்மழை 70-80களின் தெவிட்டாக தேனமுத கீதங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கிறது இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், முத்துலிங்கம் வரிகளில் காக்கி சட்டை திரைப்பட பாடல்.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
2: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
3: ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.

0: நேர்களை இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலகாசாக்குடி என் சக்திவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் KJ யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

0: பன்மலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது அறுபடை நாள் திரைப்படத்திற்காக. பாடலை எழுதியிருக்காங்க கங்கை அமரன்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
11: நேர்களை, இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம், மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபம், பி சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலை நேரம் 1:22. தென்மொழியில் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் KJ ஏசுதாஸ், வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தமான் காதலி. பாடலை எழுதியிருக்காங்க கண்ணதாசன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் குறைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் கோபால் உட்படி விருதாஷம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
10: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: நேர்களுக்கு தங்களது நல்வாழ்த்துக்களை கூறுவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வல்லஸ்.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வல்லஸின் ஆடி அட்டகாசம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நேயர்களுக்கு தனிஷ் ஜுவல்லரியின் உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பண்பலை நேரம் 1:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மொழி நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் அவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்க

0: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக நிகழ்ச்சியில் பங்கேற்க 4 மணிக்கெல்லாம் போங்க நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு. தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிறமாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. பாடலை எழுதியிருக்காங்க கண்ணதாசன்.

தென்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எம் எஸ் விஸ்வநாதன் குரலில்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதி உதவி

0: வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டுவசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம். வீட்டு அலகுத்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு. மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்துக்கீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீம்பால்னு சொல்றேன், முதப்பாலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்த வித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துட்டு இருங்க.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும்

0: என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஏன் வெறுவயத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணும்போது மயக்க மருந்து கொடுக்குறோம். அந்த மயக்க மருந்து கொடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற அத்தனை மசில்ஸ் அத்தனை கேவிட்டிஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ சப்போஸ் நம்ம உணவு சாப்பிட்ருந்தோம், ஃபுல் வயிறு சாப்பிட்ருந்தோன்னா அந்த மயக்கத்துக்கு கொடுக்குற மசில் ரிலாக்ஸன்ட், அதாவது அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் பேஷண்ட் வந்து ஆடமாட்டாங்க ஆப்ரேஷன் செய்யும்போது. அந்த மசில் ரிலாக்ஸன் கொடுக்கும்போது இறைப்பைக்குள்ளே இருக்கிற உணவு, சப்போஸ் உணவு இருந்துச்சுன்னா அது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வாய்வழியாக வந்து சுவாச குழாய்க்குள்ளே போயிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்கிறோம் அப்படின்னா மயக்கம் கொடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலிட் ஐட்டம் சப்பாத்தி, பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் லிக்விட் இருக்குது பாருங்கள், தண்ணி ஆகிறோம், ஜூஸ், மோர், தண்ணி, இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நம்ம குடிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் முன்னாடியே, இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே 8 மணிக்கே நாங்கள் நிறுத்திடுவோம். இதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, இதுக்கு மேலே தண்ணி குடிக்காதீங்க, இதுக்கு மேலே வெறுவயத்தில் பேஷண்ட் பாவம் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உதறி கால் உதறி பசியில் தடுமாறி ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, வெறுவயத்தில் இருக்க தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷனா, நீங்கள் 4 மணி வரைக்கும் சாப்பிட்லாம், பசிச்சா நடுவில் பிஸ்கட் சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிங்க, குளுக்கோஸ் வாட்டர் குடிங்க, சம்டைம்ஸ் ஜூஸ் குடிங்க, அதாவது க்ளீன் ஜூஸ் குடிங்க, பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் சொல்லிவிடுவோம். 2 மணி நேரத்துக்காவது நம்ம வெறுவயத்தில் இருக்கணும். அது எல்லாராலையும் முடியும். நம்ம பாருங்கள், 3-4 வேளை தான் சாப்பிட்றோம், முடிஞ்ச வரைக்கும் 1 வேளைக்கும் 100 வேளைக்கும் நடுவில் 4 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 மணி நேரம் யாராலையும் இருக்க முடியும். ஸோ 2 ஹவர்ஸ் லிக்விட்ஸு, 4 மணி நேரம் சாலிட் ஃபுட்டுக்கு வெறுவயிற்றில் இருந்தால் போதும், அறுவை எவ்வளோ மேஜரான அறுவை சிகிச்சையும் நம்மளால் செய்ய முடியும். இதில் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, யாராவது ரொம்ப நிறைய நேரம் ஃபாஸ்டிங் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய சேதாரங்கள் ஏற்படும். அதனால் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் வெறுவயத்தில் இருக்கிறது வந்துட்டு போதும், ரொம்ப பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: கொடினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: லஞ்ச் பிரேக். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலகாசாக்குடி என் சக்திவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் RJ தீபா சந்திரசேகர்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சுவர் ஓவியம் அப்படிங்கிறது, ஓவியம் அப்படின்னாலே ஒரு கலை தான் இல்லைங்களா? அதுவும் வந்து சுவரில் வரையக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் கடினமான ஒன்று தான். அந்த சுவர் ஓவியம் வரையக்கூடிய ஒரு தொழிலை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக செஞ்சுட்டு வந்ததாக சொன்னீங்க. எப்படி இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இதை நம்ம செய்யலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவுகள் இருக்கும். இது அவங்க எல்லாருமே வந்து நினச்சதை வந்து அடைஞ்சிடுறாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில பேருக்கு நினச்ச மாதிரி லைஃப் அமைது. நீங்கள் எப்படி இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிங்க?
1: நான் சிறு வயதுலேருந்து எனக்கு ஓவியங்கள் வரையில் மிக ஆர்வம்.
0: சரி.
1: நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரிடம் வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் வரைகிறது. அவங்க மூலயமா தான் நான் வந்து இந்த தொழிலில் வந்து மேம்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வரைஞ்சி பிறகு வந்து பெயிண்டிங் தொழிலில் ஈடுபட்டேன்.
0: ஃபஸ்ட்டு ஓவியம்னா எப்படி? பென்சில் ட்ராயிங்.
1: பென்சில் ட்ராயிங் தான், ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் அவுட்லைன் அண்ட் ட்ராயிங் மாடல் ட்ராயிங்னு ஒன்று இருக்குது.
0: ஓகே.
1: அதை வந்து ஒரு வாத்தியாரிடம் கற்றுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங்காக ட்ரை பண்ணி படிப்பை மேற்கொண்டு 10th படித்த பிறகு அதில்
0: டீச்சர் ட்ரைனிங் ஓவியத்துலையா?
1: ஆமாம். இது முடியாது. ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் அவுட்லைன் ட்ராயிங் மாடல் இருக்கு, அது சின்னதாக இந்த நம்ம கிராஃப் மாதிரி கட்டம் போட்டு வரைஞ்சி அதுக்கு பிறகு தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். வரைஞ்சால் தான் ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களை அப்படியே வரையலாம். அதில் இது அது அதேமாரி தான் நம்ம வந்து சுவர் விளம்பரத்துலேயும் நாங்கள் அதை பின்பற்றி தான் வரைய ஆரம்பித்தோம். அதாவது ஃபஸ்ட்டு வாட்டர் கலர், அடுத்தது தான் ஆயில் பெயிண்டிங்.
0: சரி.
1: ஃபஸ்ட்டு வாட்டர் கலரில் தான் ஆரம்பிச்சிது என்னுடைய இது. பிறகு போக போக அப்படியே வந்து பெயிண்டிங்கில் இறங்கிட்டு அதை மேம்படுத்தி வரைஞ்சிட்டு
0: இருந்தேன். இப்போ இந்த ஓவியம் வரையும் போது முதல் முதல்ல ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? அது எப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன வரைஞ்சிங்க அதுல உள்ள?
1: அதாவது மேடம், நான் வந்து கன்னி தினத்தந்தி பேப்பர்ல கன்னித்தீவுன்னு ஒரு கதை ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல லைலான்னு ஒரு அரசி, அதோட பொம்மைகள்ல வந்து பாலனுங்கிற ஓவியர் வரைஞ்சிருந்தார். அதை பார்த்து தான் நான் கன்னித்தீவு படத்தை பார்த்து தான் வரைஞ்சி வரைஞ்சி பழகி டிராயிங் எடுத்து
0: கற்றுக்கிட்டேன்.
1: அது அதே எனக்கு பழக்கமாகி முத முத அதுதான் நான் வரைஞ்சது.
0: இந்த மாதிரி படங்களை
1: படங்களை
0: பார்த்து நீங்கள் வந்து
1: மாடலிங்.
0: நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள்

0: முதல் சுவர் ஓவியத்தை பத்தி நான் கேட்டேன்.
1: இது வந்து ஒரு கிருபானந்த வாரியர் ஐயாவுடைய படத்தை வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் ஒரு கோயிலுக்கு வரார். அவரை வரைஞ்சி இன்னைக்கு வராருங்கிறத நான் வந்து முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எழுதியிருக்கேன். சுவர் விளம்பரம் அதை அவரே வந்து மேடையில் வந்து மேடை கேத்தாப்லேயே மேடை அவர் நிகழ்ச்சியில் கலந்துட்டு அந்த படத்தை பார்த்து வரைஞ்சிட்டு என்னை பாராட்டினார். தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு
0: அப்படின்னு
1: அந்த நிகழ்ச்சி இன்னும் சுவரத்தில் தான் வரைஞ்சிருந்தேன்.
0: ஓகே. இப்போ ஒரு ஓவியத்தை தொடங்கணும், ஒரு ஓவியம் நீங்கள் வரைய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒரு பிளான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அது மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு அந்த பிளான் போடுவீங்க, எப்படி வரைய ஆரம்பிப்பீங்க?
1: ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நாங்கள் வந்து படத்தை வந்து ஸ்கெட்சி மேல கட்டம் போட்டு பிரிச்சுப்போம்.
0: சரி.
1: பிரிச்சுக்கிட்டு அதை எடுத்து சுவத்தில் வந்து எவ்வளோ பெருசுக்கு எல்லார்ஜ் பண்ணணுமோ, படத்து இந்த செவத்துக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெருசுக்கு படம் இருந்தால் தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நாங்கள் செவத்தில் வந்து லைன் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு கட்டம் போட்டு வரைஞ்சிட்டு கட்டம் போட்டுருவோம். கட்டம் போட்டு இந்த படத்தில் உள்ள கட்டத்தில் என்ன இது பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஸ்கெட்ச் எடுப்போம், பென்சில் ட்ராயிங் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலரை எப்படி இது பண்ணுறதுங்கிறத அப்படியே பேசிக்காக ஒரு ஒரு கலராக அப்ளை பண்ணி அந்த உருவத்தை கொண்டு வந்துடுவோம்.
0: சரி. ஓகே. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் நம்ம இப்போ கேட்கலாம், தொடர்ந்து நம்ம பேசுவோம்.

0: பெரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம் திருவாரூர். இப்போ சுவர் ஓவியம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்து வரைஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான பெயிண்ட்டை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க?
8: என்ன மாதிரி பெயிண்ட்னா அது எனாமல் பெயிண்ட் தான்.
1: ஆ, எனாமல், அதாவது ஒரு ஷைனிங்காக பல பலன்னு அந்த மாதிரி.
8: அப்போ இப்போ வந்து இப்போ அதான் சொன்னேன், எனாமல் பெயிண்ட் தான். வால் பெயிண்டிங்னாவே இப்போ எம்எல்சன்லாம் இப்போ கோயில்,
1: அதாவது இப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்னா கரைஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி.
8: அழுக்கு போட்டால் கூட கரைஞ்சி இந்த தண்ணி பட்டோன்னா பல பலன் இருக்கும்,
1: அப்படி கழுவிடலாம்,
8: கழுவுன
1: பளிச்சுன்னு திரும்ப வந்துடும். ஓ, அந்த மாதிரி பெயிண்ட் மட்டும்தான் நீங்கள் சுவர் ஓவியத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ சுவரில் வரைகிறது, அதில் உள்ள சவால்கள், அதில் உள்ள கஷ்டம், இது வரையிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அந்த மாதிரி எதை சொல்கிறீங்க சுவர் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும்?
8: சுவர் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் மேடம், இப்போ வந்து சாரம் போட்டு ஹைட்டில் பண்ணுறாங்க, அது அது வந்து ரொம்ப கஷ்டம். அதேமாரி அதாவது எப்படி அதை சொல்கிறது,
1: இப்போ நம்ம
8: ஓடிங்ஸ் பண்ணுறது, ஓடிங்னா தனி வயலில் இருக்கும் அந்த போர்டு.
1: ஆமாம் ஆமாம், பெரிய போர்டு இருக்கும், மெயினான
8: பிளேஸில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்குள்ள ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அதுலேயே வந்து வரைகிறது
8: இருக்கு, அப்போலாம் இப்போலாம் டிஜிட்டல் வந்து
1: பிரிண்ட் எடுத்து
8: போட்டுடுறாங்க, அப்போலாம் நான் வரைஞ்சிருக்கேங்க.
1: ஓகே,
8: நம்ம கையாலேயே வரைஞ்சி.
1: இன்னொன்று, இப்போ நம்ம ஒரு ஒரு டேபிளில் வச்சு வரைகிறது அப்படிங்கிறது வேற இல்லையா, செவத்தில் அதுவும் ஹைட்டில் வரைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக.
8: எல்லாமே எல்லார்ஜி எல்லார்ஜி எல்லாம் பேசிக்காக நம்ம அந்த ஸ்கொயர், அதாவது கட்டம் போட்டு தான் அதை வரையணும், இல்லைனா வரைய முடியாது.
1: அப்போ உங்களோட பார்வை விஷன் வந்து இப்படி இருக்கும், இப்படி தான் பார்த்து நீங்க வரைய முடியும். இந்த நம்ம எழுதுற மாதிரி கிடையாது,
8: கீழே குனிஞ்சி வரைய முடியாது.
1: அதில் உங்களுக்கு எப்படி இப்போ கீழே நம்ம பார்த்து எழுதுறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ அதே படத்தை நீங்கள் எப்படி ஒரு டேபிளில் வச்சு வரைஞ்சா ஈஸியாக வரைவீங்களா,
8: ஈஸியாக
1: இல்லை சுவரில் வரைவீங்க?
8: அதாவது டேபிளில் வச்சு வரைவது ஈஸி, எல்லாமே கை கீழே, அதுதான்
1: நான் கேட்கிட்டே
8: இருக்கும், எந்தெந்த இடத்து டக்குனு செஞ்சலாம். இதே நாங்கள் வந்து சுவத்தில் வரைய உள்ள எல்லாமே ஹேண்ட் இடுப்பில், கையில், வாளியில் இப்போ இதை கட்டிக்கிட்டு அதையும் வச்சுக்கணும், கையில ஒரு கையில படம், எந்த படத்தை நம்ம அதுல பண்றோமோ அதுல அது கையில வச்சுக்கணும், ஒரு கையில பிரஷ் இருக்கணும், ஒரு கையில சிவ இருக்கணும், நம்ம நம்ம கீழே உழாம இருக்கிறதுக்காக சப்போர்ட் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுங்க, அதுதான் கஷ்டமான.
1: இப்போ நீங்கள் வந்து வரைகிறதுக்கு இந்த கட்டம் போட்டு வரைகிறது ஓகே, அதுதான் இப்போ ஒரு உருவத்தை கொண்டு வரது. இப்போ எழுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் எழுத்துவீங்க? எழுத்து பெரிய எழுத்து இருக்குது, சின்னது இருக்குது, ஃபான் சைஸ் மாறும், அதே மாதிரி இது நம்பரு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணி எழுதுவீங்க?
8: அது வந்து ரெண்டு லைன் அடிச்சுப்போம், ரெண்டு லைன் அடிச்சுட்டு திக்கு தின்னு ஒரு எழுத்துக்கு திக்குங்கிறது ஒன்று இருக்குது, திண்ணுங்கிறது. திக்குன்னா ஒரு கட்டம் முன்னாடி வந்து சின்னதாக இருக்கும்,

0: தின்னுனா கொஞ்சம் பெருசா உள்ளது, ஒரு எழுத்து சாதனம் ஒரு திக்கு தின்னு
1: அடுத்த போல்டு லெட்டர்ல எழுதுறது அந்த மாதிரி
0: அந்த மாதிரி எழுதுவோம். அப்புறம் வந்து நம்பர்லாம் வந்து சாதாரணமே கம்பி லெட்டர்னு சொல்லுவோம், அதில் எழுதிடுவோம். ஒரே ப்ரஷ் ஒரே கனமாக இருக்கும், 2 இன்ச்னா 2 இன்ச்சு அதே கணத்துக்கு எழுதுறது ஒன்று இருக்கு. அப்புறம் 3 டைமெண்ட் அதாவது சைடு வியூ
1: தெரியும் இல்லையா,
0: ஷேடோ வச்சு எழுதுறது ஒரு டைப் இருக்கு.
1: தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதுவீங்க?
0: தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே.
1: எது ஈஸியா எழுதுறதுக்கு ஈஸியா உள்ளது? எது
0: இங்கிலீஷ் தான்.
1: இங்கிலீஷ் தான். ஏன் நம்மளோட எழுத்துல தமிழ்ல
0: தமிழ்
1: பல வளைவுகள்லாம் இருக்கும், எழுத்துமே வளைவு இல்லாம.
0: என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த தொழிலுக்கு வந்து எல்லாமே ஈஸி தான், ரொம்ப ஈஸியா சடனா வேலை
1: முடிக்கிறது
0: இங்கிலீஷ் எழுது.
1: இங்கிலீஷ் எழுதுவீங்க, ஓகே. இப்போ ஒரு ஓவியத்தை முடிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு ஓவியம் எடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த செவ்வர் அளவு அப்படின்னு வச்சுங்களேன், அதை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க நீங்கள்?
0: அதாவது குறைந்தபட்சம் ஒரு 3 ஹவர்ஸ் ப்ரைமர் போட்டு அது அப்படியே இது பண்ணிட்டு இன்னும் குயிக்காக முடிக்கணும்னா கூட டைரெக்டாக பெயிண்ட் இது எழுது லெட்டர் எழுத்து அவுட் சைடில் பெயிண்ட் ஏற்றிடுவோம், கொடுத்துடலாம். கொடுத்தா அது உடனே இதாக வேணும். இல்லை நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரைமர் போட்டு பெயிண்ட் அடித்து காய வச்சு அது லேட்டு உடனே குயிக்காக முடிக்கணும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும்.
1: இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன், அது வந்து செவத்தில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஆனால் அதில் உள்ள உருவங்களும் எழுத்துக்களும் என்னமோ பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது. அது அது என்ன மாதிரி வச்சுருப்பாங்க?
0: அது வந்து இப்போ நான் இப்போ நிறைய ரெக்கார்டாலஜி வந்திருக்கு. அதாவது எப்படின்னா டிஜிட்டலில் படத்தை அப்படியே கட் போட்டு அந்த ஃபேஸ் அப்படியே ஒட்டிடுறாங்க.
1: சரி,
0: ஒட்டிட்டு பேசிக் பேக்ரவுண்டும் கலர் பண்ணிவிடுவாங்க.
1: ஓ, அதாவது இதை ஒட்டிட்டு அடிப்பாங்களா இல்ல பேக்
0: பேக் நான் சொல்றது ஃபிகர் ஃபிகர் மட்டும்தான்.
1: அப்ப பேக்ரவுண்ட்ல ஒயிட்
0: பேக்ரவுண்ட்ல ஒயிட் இருக்கும். அதுல கரெக்ட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் அந்த கம்ப்யூட்டர் டிசைன் கம்ப்யூட்டர் இதுல டிஜிட்டல்ல போட்டு அந்த பிரிண்ட் எடுத்து அதை ஒட்டிடுவாங்க.
1: ஆமா, நானும் இத கிட்ட போய் நல்லா பார்த்தப்ப நல்ல பென்சிலால கோடு போட்டு மார்ஜின்லாம் போட்டு நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஆனா அதுல வரைஞ்ச உருவம் வந்து வரைஞ்ச மாதிரி இல்ல.
0: அப்படியே பிரிண்ட் எடுத்து ஒட்டிடுவாங்க அந்த
1: இடத்துல. ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடம், அப்புறம் இந்த சமுதாய கூடங்கள், அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வுக்காக
0: இப்போ நிறைய
1: வரைஞ்சிருக்காங்க. காலேஜ்லலாம் கூட நிறைய வரைகிறாங்க. அது அந்த மாதிரி உங்களுக்கு வரைஞ்ச அனுபவம் இருக்கா?
0: இருக்குது.
1: அது மூலமாக என்ன பயன், யார் பயன்பெற்றிருக்காங்க?
0: அதாவது பள்ளிக்கூடத்தில் உள்ள வரைகிறது வந்து பசங்களுக்கு முக்கியம். அது அவங்களுக்கு ஒரு பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரைகிறது. அவுட் சைடில் வந்து சுவர் சுவரில் வந்து போஸ்டர்லாம் ஒட்டிடுறாங்க, அது ஒட்டி அந்த சுவர் வீணாகி அசிங்கமாகிடுது. அது வந்து அவுட் சைடில் இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து விழிப்புணர்வுக்காக வந்து நிறையா விளம்பரங்கள்லாம், விளம்பரம்னா கல்வி சம்மந்தப்பட்டதை எல்லாமே படம் வரைகிறாங்க, வரைஞ்சிட்டு வரோம். அதுதாங்க, அதாவது சுகர் வீணா போகாம இருக்கும், அசிங்கப்படுத்தாம இருக்கிறதுக்கு, போஷக சத்து ஊட்டாம இருக்கு.
1: உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலகாசாக்குடியன் சக்திவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து சுவர் ஓவியம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஓவியத்தில் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிறவங்க அப்படின்னா குழந்தைகளை சொல்லலாம் இல்லையா? குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த வண்ணங்கள் எது? குழந்தைகளுக்கான ஓவியங்களில் நீங்கள் என்ன மாதிரியான வண்ணங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க?
1: ரெட் கலர்னாவே பெண்களும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது.
0: சரி,
1: அதுதான் நாங்கள் பேசிக்காக பயன்படுத்துவோம்.
0: ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு வண்ணமும் பயன்படுத்துகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஓவியம் வந்து வரையும்போது அதில் ஒரு என்ன சொல்கிறது, உயிர் ஓட்டம் அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்? அழகாக வரைஞ்சிருவீங்க, ஓகே, அதில் ஒரு தத்ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
1: அதை பண்ணுறது ஹைலைட்னு ஒன்று வைப்போம். அது பேசிக்காக படம் வரைஞ்சிருவோம். படம் வரைஞ்சிட்டு லைட்டாக எந்த இடத்துல ஹைலைட், அதாவது பள்ளியிருந்து தெரிகிற இடம், கண் விழி இருக்குங்களா, அங்கே ரெண்டு புள்ளி வைப்போம்.
0: சரி,
1: அடுத்தது நோஸ், இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வரும். அடுத்த தாவங்கிட்ட அது இந்த, அதேமாரி சில இடத்தங்களில் அந்த ஃபோட்டோவுக்கு போகிற மாதிரி எந்த இடத்துல ஹைலைட் காமிக்கணுமோ அந்த இடத்துல காமிச்சோமோ அந்த படம் உயிர் ஓவியமாகும்.
0: அதாவது படம் வந்து எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான
1: லைட்டிங் வைக்கணும், லைட் ஹைலைட்ஸ் வைக்கணும்.
0: ஓகே, இப்போ உங்கள் நினைவில் இருக்கிற ஒரு சிறந்த ஓவியம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: ஓவிய சிற்பி

0: தெரிஞ்சது. அவர் வந்து தஞ்சாவூர் கோயிலை வந்து ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து பென்சில் டிராயிங்லேயே பண்ணியிருப்பார். அது வந்து கேமராவுக்கு கேமராவை தோற்றுரும் போ
1: கேமராவில் எடுத்த ஃபோட்டோவே தோற்றுரும்
0: அந்த அளவுக்கு மைனூட்டாக ஒரு இலை ஆடுறது முத கொண்டு அதில் பண்ணியிருப்பார், பென்சிலால் காமிச்சிருப்பார். அது வந்து ஒரு மதுள் சுவரில் உட்கார்ந்து தான் அந்த படத்தை வரைஞ்சிருப்பார். அந்த ஓவியம் மிகவும் கலந்தது.
1: ஒரு விளம்பர இடைவெளி, தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
1: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேனி

0: இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங் போட்டுகிட்டே இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதானே செய்யும். நம்ம வரையும் போது திடீர்னு வேறு ஏதோ ஒரு கலர் பட்டுடுச்சு, ஏதோ ஒரு பெயிண்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் சரி செஞ்சு திரும்பவும் வரைய ஆரம்பிப்பீங்க?
1: மறுபடியும் பேசிக்காக என்ன கலரை யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ப்ரைமர் வச்சு மறைச்சிட்டு திருப்பி காய விட்டுட்டு திருப்பி அதை ஸ்கெட்ச் எடுத்து அப்படி தான் பண்ணுவோம். மறுபடியும்
0: ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நடந்ததே தெரியாது,
1: தெரியாதளவுக்கு பண்ணிடுவோம், கொண்டு வந்துடுவோம்.
0: சரி, இப்போ இந்த தொழிலுக்கு நீங்கள் என்னென்ன திறமைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: பேசிக்காக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். பொதுவாக
0: சரி,
1: சின்ன பிள்ளையிலேருந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த அதாவது கைவிட மாட்டாங்க. இடையில் போய் வல்கராக போய் நான் ஓவியம் கற்றுக்க போகிறேன்னு போனால் அது வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கனால கற்றுக்குறாங்க. அப்போலாம் நான் என்னுடைய காலத்துலேருந்து தான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆர்வம் இருந்தால் தான் இந்த வயசு வரைக்கும் அதோடைய அனுபவம்லாம் நல்லாயிருக்கும். மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் அந்த இதெல்லாம் நம்ம காமிக்க முடியும்.
0: இப்போ நீங்கள் இப்போ இந்த சுவர் ஓவியம் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இப்போ தனியாக ஒரு தொழில் துறையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். பெயிண்டிங், ஸ்ப்ரே பெயிண்டிங். ஓவியர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பு இதாக இருக்கு, அதனால சிலர் வந்து வர்ண வேலைக்கு போறாங்க, சிலர் ஹவுஸ் பெயிண்டிங்காக போறாங்க, சிலர் வந்து தான் சொந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மாற்றத்தினால ரொம்ப பாதிக்கப்படுற ஓவியர்கள் தான், அதனால அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு ஊற்றுறேன்.
0: இப்போ வாகனங்கள்லேயே சில டிசைன்ஸ்லாம் போடுறாங்க, அந்த நம்பர் எழுதுறது அந்த மாதிரி இதுவும்
1: எல்லாமே அதெல்லாம் நான் இப்போ ஓனாக இருக்கிறதுனால நான் அதே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். இப்போ சில ப்ரைவேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்ட் மட்டும் தான் செய்வாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை நோக்கி வண்டி வாகனத்தை கொடுத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பா, டிசைன் பண்ணி கொடுப்பா அப்படின்வாங்க. அந்த எண்ணிட்டு வரவங்கள்ட்ட வந்து அந்த வேலை கிடையாது. ஏ டு செட்டு பெயிண்டிங், லெட்டரிங், டிசைனிங், ஃபிகரிங் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன்.
0: சரி,
1: டைரெக்டாக அவங்க அடுத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த இன்னொரு பாடல் கேட்போமா?

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சிலை மற்றும் விதினில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியை வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன், நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோவில், வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
6: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: இப்போ நீங்க இந்த வாகனங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது எப்படி ஸ்ப்ரே வச்சு பண்ணுவீங்களா, எப்படி பண்றது? அது
7: ஸ்ப்ரே பண்ணி தான், ஸ்ப்ரே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு, பட்டி எங்கெங்கே பள்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு திருப்பி நம்ம அப்புறம் சர்ஃபேஸில் போட்டு ஊதிட்டு அதுக்கு பிறகு என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம்.
2: இப்போது புதிய வாகனம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க பெயிண்டில் தான் வரும், பெயிண்ட் அடித்து தான் வாங்குவாங்க. இப்போ அதை சரி செய்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. அது எப்படி அந்த கலர் மேட்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வருவீங்க?
7: இப்போ கடையில் போய் நம்ம சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களே கம்ப்யூட்டரில் கொடுத்து அந்த கலரை அவங்களே மிக்சிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது ஒன்று இருக்குது. ஒன்று நம்மளே வந்து அனுபவசாலிகள் வந்து டைரெக்டாகவே இந்த கலர் இந்த கலர் சேர்த்தா அந்த கலர் வரும்
2: கண்டுபிடிச்சிருவீங்க.
7: நாங்களே இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதெல்லாம் போக மாட்டேன். இந்த கலர் இதில் சேர்த்தா இந்த கலர் வந்துடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால் அதை பயன்படுத்திப்பேன்.
2: சரி, ஓகே. இப்போ பெயிண்ட் அப்படிங்கிறது பெயிண்டில் உள்ள ஸ்மெல்லு, கெமிக்கல்ஸ், இது மாதிரி நிறைய கலக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நிறைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பெயிண்ட் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா?
7: இப்போ நான் செய்கிற தொழில் வந்து எனாமல் பெயிண்ட் அடித்தால் தான், ஷைனிங் இருந்தால் தான் இதாகும். இப்போ சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி எமல்சன், இப்போ கோயில்கள்லாம் வந்து இப்போ இந்த எனாமலை எடுத்துட்டாங்க, எனாமலை எடுத்துட்டு அது எமல்சன் தான், வாட்டர் கலர் ப்ரூஃப் தான், வாட்டர் கலரில் தான் பண்ணுறாங்க. அது வந்து சுற்றுச்சூழல் வந்து இதாக இருக்குது, எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது கிடையாது, கரையிறது கிடையாது, ஆனால் ஷைனிங் இருக்காது, டல் ஷைனிங்கில் இருக்கும். அது வந்து எதுவுமே ஆகுது, அதற்கும் எந்த கெடுதலும் இல்லை. பெயிண்டர்களுக்கும் சுவாச கோளாறு எதுவும் வர்றதில்லை. இப்போ நாங்கள் செய்கிற தொழில் வந்து சுவாசத்தை பாதிக்கும், அதனால் எமல்சன் பெயிண்ட் வந்து சுற்றுச்சூழலுக்கு
2: ஏற்றது. ஓகே,
7: வாட்டர் கலர்.
2: இப்போ வந்து ஒரு சுவர் ஓவியம் அப்படிங்கிறது சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வரைஞ்ச ஓவியம் ஒரு மாற்றம், அதாவது இதை பார்த்துட்டு நிறைய பேர் மாறியிருக்காங்க, நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி, எந்த அளவுக்கு வரும்? அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் இல்லையா? இப்போ வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, இந்த இது மாதிரி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும், செல்ஃபோன் பேசிக்கிட்டே நீங்கள் ஓட்டாதீங்க, அந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
7: அதேமாரி ஒன்றும்
2: இல்லை
7: இல்லை.
2: ஆனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்கலாம் தொடர்ந்து.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லமுது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK

0: ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். இப்போ இந்த ஓவிய தொழில், சுவர் ஓவியம் வரைகிறது அப்படிங்கிறதே வந்து நிறைய பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு தொழில் தான். ஆனால் இதுலேயுமே நீங்கள் ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில்? ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன?
1: ஃபிகர் ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் இதோட ஃபேஸ் அவுட் ஆகிடும்.
0: ஆமாம், போயிடும்.
1: லைன் மாறிட்டுனா கூட மேக்ஸிமம் நான் வந்து பொதுவாக வரைகள் இப்போ போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுறதுன்னா விடிய காலையில் தான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க நேரத்தில் தான் அதை செய்வேன். ஒன்று நைட் டைமில் செய்வேன், ஒன்று விடிய காலையில் தான் செய்வேன். இதே அவுட்டரில் போய் செய்யக்குள்ள அப்படி செய்ய முடியாது. அதுதான் இது.
0: ஓகே, இப்போ வாடிக்கையாளரோட விருப்பம் அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இப்போ இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து எப்படி நீங்கள் உள்வாங்கி அதை எப்படி அதை கொடுக்க முடியுது உங்களால்?
1: இப்போ வாடிக்கையாளர்னால் அவங்க வந்து இது இந்த மாதிரி ஃபோட்டோ எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை போர்டில் வந்து எப்படி மக்களை கவருங்கிறது திசையை பார்க்க இதை வந்து இப்படி பண்ணினா மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற வியூவை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் நாங்கள் வரைவோம்.
0: சரி, இப்போ ஒரு ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத அடுத்தவங்க தானே சொல்லணும்.
1: அடுத்தவங்க தான்.
0: அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? அதாவது நான் நல்லா வரைஞ்சிட்டேன், இந்த ஓவியம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க?
1: அடுத்தவங்க பாராட்டுறத வச்சு நம்ம
0: தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அது இந்த ஓவியத் தொழில் வந்து சிறு பிள்ளையிலேருந்து செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இப்படி பிரச்சனை கிடையாது. ரீசெண்டாக இப்போ கம் சிஸ்டத்தெலாம் வச்சு நிறையா இது எப்படி வரைகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சிஸ்டத்துலேயே வரைகிறாங்க. இப்போ கையால் மவுஸை வச்சு வரைகிறாங்க. அதேமாரி நான் பண்ணியிருக்கேன்.
0: சரி, இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பரப்பளவு ஒரு நாளைக்கு வரைய முடியும்?
1: சுவர்லேன்னா மேக்ஸிமம் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு ஃபிகரு அண்ட் அதுக்கான விளம்பரங்களை கடை விளம்பரமோ அல்ல ஏதோ எழுதி முடிக்கும். 300 ஸ்கொயர் ஃபீட்டு சுவர் இருந்தால் ஒரு ஆள் செஞ்சிடலாம், செஞ்சு முடிச்சிடலாம்.
0: சரி, ஓகே. இப்போ ஓவியம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான இது செஞ்சிட்ருக்கிறவங்களும் சரி, இதை கேட்டுட்ருக்கிறவங்களும் சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நல்ல படங்களை தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி சுகத்தில் போடணும், வரையணும். மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த படம் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த விளம்பரமும் ரீச் ஆகும், அது பொதுமக்களுடைய பேச்சு.
0: அதாவது ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஓவியங்கள், அந்த மாதிரியான
1: ஓவியங்கள் தான் செலக்ட் பண்ணி போடுவோம்
0: அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், இப்போ வந்து சுவர் ஓவியம் பற்றி அதை எப்படி வரையணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் வாகனங்களுக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அந்த தொழில் அனுபவம் அதையும் வந்து எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இன்றைய நிகழ்ச்சியில் சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேலகாசாக்குடி என் சக்திவேல் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து.

அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். காஞ்சிபுரம் மாவட்டம் கொட்டிவாக்கம் 10 சென்டிமீட்டர், சென்னை அயப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, சென்னை கொரட்டூர், மணலி புதுநகரம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், எண்ணூர் மேடவாக்கம் மடிப்பாக்கம் மின்னல், புதுச்சேரி திருக்கனூர் நெற்குன்றம் ஒக்கியம் துறைப்பாக்கம் பெரம்பூர் விம்கோ நகர் திருநின்றவூர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விழுப்புரம் மாவட்டம் முகையூர் மேடவாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணலி புதுநகரம் கெடார் சூரப்பட்டு வளசரவாக்கம் சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம் கஞ்சனூர் மாதவரம் புல்லம்பாடி நேமூர் சின்னக்கல்லாறு ஈஞ்சம்பாக்கம் மரக்காணம் காசிமேடு திருவேற்காடு சென்னை ஆட்சியர் அலுவலகம் அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் வடபழனி அம்பத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அமைந்தகரை ஆவடி சென்னை நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு வானூர் வில்லிவாக்கம் தண்டையார்பேட்டை செம்பரம்பாக்கம் ஆனந்தாபுரம் முண்டியம்பாக்கம் சென்னை கண்ணகி நகர் கொளத்தூர் முகலிவாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் மணம்பூண்டி அடையாறு பெருங்குடி சோழிங்கநல்லூர் பேசின்பாலம் சின்கொனா கரூர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மானாமதுரை மீனம்பாக்கம் அரசூர் செட்டிக்குளம் தேவாளா கலசப்பாக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் குன்றத்தூர் புழல் நீலாங்கரை பூவிருந்தவல்லி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நடுவட்டம் காஞ்சிபுரம் கள்ளக்குடி சைதாப்பேட்டை செங்குன்றம் திருவொற்றியூர் சென்னை எம்ஜிஆர் நகர் காட்பாடி வேங்கூர் குடிதாங்கி தாம்பரம் திருக்கோயிலூர் ஐயம்பேட்டை சோழவரம் நந்தியார் பெரம்பலூர் கோலியனூர் தஞ்சாவூர் காரியாப்பட்டி திருப்பாலப்பந்தல் ராஜா அண்ணாமலைபுரம் பாடாலூர் தாமரப்பாக்கம் அகரம்சீகூர் மேல்பவானி வளவனூர் திருவாலங்காடு வெம்பாக்கம் விழுப்புரம் கொடைக்கானல் படகு குழாம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி விழுப்புரம் திருப்பூர் வடக்கு மகாபலிபுரம் கொரட்டூர் திருவள்ளூர் பெரியாறு வளத்தி கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி கரூர் மதுரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். 8ஆம் தேதியன்று தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி கரூர் மதுரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும்.

கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு

ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பவரா அல்லது நிதானமாக செய்யலாம் என யோசிப்பவரா? இந்த வேலையை செஞ்சு முடிச்சு அப்பான்னு உட்கார்ந்தா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கிறவங்களா? இல்லை இதில் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு பொறுமையாக யோசித்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவரா? உங்களுடைய குணம் என்ன அப்படின்றத நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக. தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை.

0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்கு காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 27:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லியல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்று சொல்லும் போது தார்பாய்கள் குரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நேயர்கள் கிட்ட கேட்டிருந்த கேள்வி, நீங்கள் ஒரு விஷயத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பவரா அல்லது நிதானமாக செய்யலாம் என யோசிப்பவரா? காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிப்பது தாங்க நல்லது, நினச்ச உடனே செஞ்சிடுவேன், நேரம் கடத்த மாட்டேன், எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும், அதனால் உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக முடிக்க வேண்டுமென்றால் உடனே செய்வது, தாமதமாக செய்வதாக இருந்தால் நிதானமாக செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கு. அருண் சொல்லியிருக்காங்க, என்ன ஊருன்றதை குறிப்பிடலை. கடலூர் துறைமுகம் சுரேஷ், உடனே வேலையை செஞ்சு முடிக்கணும்னு தான் நான் பார்ப்பேன், அடுத்த நாள் அப்படின்றதில் யோசிக்கவே மாட்டேன், அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிப்பேன் உடனே அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா, திருக்கொள்ளி காடுலேருந்து, எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் உடனுக்குடன் முடிவெடுப்பேன், ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, நல்ல முறையில் அமைதியாக யோசித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து விஷயத்தை செய்து முடிக்கிறத பற்றி கேட்டிருந்தோம். சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் உடனே செய்து முடித்து விடுவேன், ஒத்தி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன், உடனே மெசேஜ் போட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, நினச்ச உடனே முடிச்சுவாங்களா அவங்க, எப்பொழுது முடிக்க வேண்டும் என்று நினைப்போனோ அப்பொழுதே முடித்து விடேன், என்னை பொறுத்தவரை அப்புறம் என்று ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ், ஒரு வேளை நிதானமாகவும் சுறுசுறுப்பாகவும் உடனே முடிக்கவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, நான் எந்த வேலையும் உடனே முடிக்க நினைப்பேன், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனுஷ் ஜுவல்லரி.
2: நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
3: ஆடி அது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான

0: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

ஒரு விஷயத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பவரா, அல்லது நிதானமாக செய்யலாம் என யோசிப்பவரா? உங்களுடைய குணம் எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி முன் வச்சுருந்தோம், நேயர்கள் முன் வச்சுருந்தோம். நேயர்களும் உங்களுடைய குணத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய பேர். திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செஞ்சு முடிச்சிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு செயலும் நிதானித்து யோசனை செஞ்சு அதில் உள்ள சாதக பாதகம் பார்த்து தான் செய்வேன். அவசரத்தில் செஞ்சுட்டு அப்புறம் திண்டாடுவதை விட யோசனை செய்து திறம்பட செய்வதே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லுங்க, புது வேலையாக இருந்தால் உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன், எப்போதும் செய்கிற வேலையாக இருந்தால் நிதானமாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிதானத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, உடனடியாகவும் பதட்டத்திலும் எடுக்கும் எந்த முடிவும் சரியாமைய வாய்ப்பில்லை, அதனால் நிதானமாக யோசித்து தான் நான் என்னுடைய வேலையை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நிதானித்து செய்தல் வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை, எந்த வேலை செஞ்சாலும் அதை முடித்த பிறகு தான் எனக்கு நிம்மதியான தூக்கமே வரும் மேடம், அதனால் வேலையை வந்து தள்ளி வச்சா அந்த ஞாபகமாகவே இருக்கும், வேறு எந்த வேலையும் செய்ய தோணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத், அப்புறம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நிதானமாக செயல்படுவதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, உடனே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், எதை செய்தாலும் அதை நான் நன்றாக யோசித்து நிதானமாக செய்வது என் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பேன்னு பாலக்குறிச்சி வைரமுத்து சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் அதை உடனே செஞ்சு முடிப்பது தான் என்னுடைய பழக்கம், நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா, ஊர் சொல்லலை ரவி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு வேலை செஞ்சு தொடங்கிட்டா முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன், முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எந்த வேலையாக இருந்தாலும் நிதானமாக செய்வது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மருதப்பட்டினம் ரேவதி இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விஷயத்தையும் உடனடியாக தான் செய்வேன், உடனே செஞ்சு முடிக்கணுன்றதான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுரிக்காடு வித்யா வீரமணி, உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பேன், அதுபோல் செய்தும் முடித்து விடுவேன், அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்பெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே சீக்கிரமாக செஞ்சிடுவேன், இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் செய்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றாட செய்ய வேண்டிய வேலையை அன்றே முடித்து விடுவேன், அடுத்த நாள் என்பதற்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் அதை பாதியில் விட மாட்டேன், முழுமையாக முடித்த பிறகு தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் ராமதாசேகர், சில வேலைகள் அப்பொழுது செய்து விடுவேன், ஒரு சில வேலைகளை நிதானமாக செய்வேன்.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இன்று புதன்கிழமை ஊரும் உணவும் நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேர்களோடு நேரலையாக நேர்கள் அவங்களுடைய கைமனத்தை நம்ம நேர்களுக்கும் சொல்றதுக்கு 4 மணிக்கு நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு செல்லலாம். பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருவாரூர் சீமா டிசல்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமா டிசல்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
10: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
11: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஒரு விஷயத்தை உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்களா அல்லது நிதானமாக செய்யலாம் அப்படின்னு யோசிப்பவரா அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் முன் ஒரு கேள்வி வச்சுருந்தோம். நேயர்களும் நம்மளுடைய FM ஓட முகநூல் பக்கத்தில், ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்களுடைய

கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய பதிலை கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்து முடித்து விட வேண்டும் என்று நினைப்பேன், பிறகு செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது சோம்பேறித்தனத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் நிதானமாக செய்யலாம்னு யோசிப்பவரான்னு கேட்டிருந்தேன். பைத்தவரன் காடு மருத்துவ வடுகநாதன் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆற அமர யோசித்து செயல்படுவேன், அவசரப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு காரியம் வெற்றி பெறாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணல்நீடு பாப்பாக்குடியானதன், யோசித்து உடனே முடிவெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ், எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவிலட்சுமி, நிதானமே பிரதானம், எந்த செயல் செய்தாலும் தோல்வியின்றி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யோசித்து செயல்படுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பேன், அவ்வாறே செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி, எந்த ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன் நன்கு திட்டமிட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து அதன் பிறகு நிதானமாக செய்து வெற்றி காண்பேன், பதறாத காரியம் சிதறாது, இதுதான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி, இப்பெல்லாம் ரொம்ப நிதானமாக செய்கிறாங்க, அவசரப்பட்டு பின்னாடி சங்கடப்பட்டதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் சுகுணாதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல சரியாக பிளான் பண்ணணும், பிளான் பண்ணிட்டா உடனே செஞ்சு முடிக்கணும், இது தான் என்னோடய பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும், நிதானமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமடம் கார்த்திகேயன், என்னை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே செய்து முடிக்கத்தான் ஆசைப்படுவேன், தள்ளி போட விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிகால்பாளையம் ஷாகலம் இதுராஜா, எந்த வேலையாக இருந்தாலும் அலட்சியமாக இருந்து தாமதப்படுத்த மாட்டேன், உடனே செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பேன், ஆனால் அவசரப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நாளை மாலை 4:30 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ். ஒரு விஷயத்தை உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன்.

வங்களா அல்லது நிதானமாக செய்யலாம் என யோசிப்பவங்களா? உங்களுடைய குணாதிசயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நெமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும்னு நினைச்ச உடனே செஞ்சு முடிச்சிடணும், காலம் தாழ்த்துவது எல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான்ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால் பாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு செயலையும் சிந்தித்து நிதானமாக செய்வதன் மூலமே நமக்கு முழு பலனும் கிடைத்திடும், நான் எப்போதுமே நிதானமாக முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய வேலை உடனே முடியும், நாளை வேலை பாழாகும், அதனால் எந்த ஒரு வேலையும் நிதானமாக செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் எனக்கு கிடையாது, உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி அதம்பா ராமன், அவசரப்பட்டு செய்யும் வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பாகும், நிதானமாக யோசித்து செய்யும் வேலை அதில் ஒரு திருப்தி மனநிறைவு கிடைக்கும், அதனால் நிதானமாக யோசித்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாக்குடி மோகன்தாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்தனையில் நிதானம் இருந்தால் செயலை விரைந்து முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில விஷயத்தை சீக்கிரமாகவும் சில விஷயத்தை நிதானமாகவும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், உடனே முடிக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் வேகத்துடன் விவேகம்தான் சிறந்தது என்பதை உணர்ந்தவன், நேரம் அதிகமானாலும் நிதானமாக அந்த பணியை முழுமையாக செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாதூர் பரமசிவம், எந்த வேலையும் உடனே செய்து முடித்து விட ஆசைப்படுவேன், ஆனால் சரியான தரமானதாக முடிக்கவும் விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் உடனே செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருஞ்சேரி ஜார்ஜ், என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, எந்த வேலையா இருந்தாலும் அதற்கு ஏது நல்ல நேரம் கெட்ட நேரம் அது பார்க்காம உடனே அந்த வேலையை முடித்தாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பெருமாள் மேலவீதியில் இருந்து நேயர்களோடு நேரலையாக உலாவர காத்திருக்கு. பூந்தோட்டம் கார்த்திகேன்னு சொல்லியிருக்காங்க, நான் எப்போதுமே நிதானமாக தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், நான் ஒரு சில விஷயங்களை நிதானம் தேவை என்பதில் உறுதியாக இருப்பேன், நிதானமாகத்தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதானம் நிம்மதியை தரும், பொறுமை பொறுப்புணர்வு தரும், இவை இரண்டும் மேற்கொண்டால் பெருமளவு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் பசீர், திடச்சேரி ஆனந்த செல்வம், நான் நிதானமாகத்தான் முடிப்பேன், பொறுமை மிகவும் அவசியம், பின்னால் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனுஷியா சங்கர் பனங்கட்டங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஒரு செயலை செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேலை, அதனால் உடனே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விஷயம் என்றால் உடனே அதை முடித்தாக வேண்டும். காலாச்சேரி மணிவாரன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன், எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாகவே செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக யோசித்து நிதானமாக செய்கின்ற செயல்தான் வெற்றி அடையும், நானும் அப்படியே தான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ்.

3:53 நிமிடமாகுது. இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் என்ன பதிவிட்டிருந்தோன்னா, ஒரு விஷயத்தை உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள், இல்லைனா நிதானமாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 78 நேயர்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், சித்ராதேவி சொல்லியிருக்காங்க, நிதானமே பிரதானம், அதனால் நான் நிதானமாக யோசித்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் தமிழரசி ராவன் அவங்க சொல்லியிருக்காங்க, எப்போ செஞ்சாலும் நாம் தான் செய்யணும், அலுப்புப்படாமல் அலட்சியம் செய்யாமல் நிதானமாக செஞ்சு முடிச்சிருவேன், அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர் மேட்டிப்பாளையம் ரவி, எந்த வேலையானாலும் உடனே செஞ்சு முடிச்சிருவேன், முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், எந்த வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி போடாமல் முடிப்பது எனக்கு பிடிக்கும், சரியான நேரத்தில் செய்து முடித்தால் மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்டர் ஸ்ரீதர், உடனே ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் உடனே முடிக்க வேண்டும் என நினைப்பவன் நான், சூட்டோடு சூடாக எந்த வேலையும் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலமுறை யோசித்த பின்னர் தான் முடிவு செய்வேன், எந்த ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவடுதுறை சேர்ப்பு விஜயராகவன், எதையும் நிதானமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயக்காரன் புலம் பழனிவேல், ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு வேலையும் உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன், அப்பொழுது தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி தியாகராஜன், சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய முடிவுகள் மற்றும் வாழ்வின் முக்கியமான காரியங்களுக்கு எப்போதும் நிதானமாக சிந்தித்து நல்ல முடிவுகள் எடுப்பதே புத்திசாலித்தனம். அதே சமயத்தில் சில விஷயங்களுக்கு உடனடியே சிந்தித்து செயல்படுவது, உடனடியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார், அவங்க என்ன ஊருன்னு போடலை, நிதானமாக சிந்தனை தேவை நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்காக கிட்டத்தட்ட 78 நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து விஷயத்தை உடனே செஞ்சு முடிச்சிருவேன், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு 60% பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு 40% பேர் வந்து நிதானமாக யோசித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செயலுக்கு தகுந்தவாறு நம்ம அந்த விஷயத்தை உடனே முடிக்கணுமா, நிதானமாக முடி யோசித்து செயல்படணுமா அப்படின்னு முடிவெடுத்து அந்த செயலை செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே நல்லது.

0: மகிமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
11: அன்பளையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்படி வழங்கிய லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
12: கோபால் வி டூத்பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
12: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
13: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
11: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

0: நேர்களின் செவிகளுக்கு அறுசுவை படைக்க வருகிறது ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேர்களின் கைமனத்தோடு நேரலையாக. நிகழ்ச்சிக்காக நேர்களோடு அறிவிப்பாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சுந்தரபாண்டியன் சார்.
1: வணக்கம் சீதலா தேவி. வணக்கம் நேர்களே. ஊரும் உணவும் சாப்பாடு முக்கியம் இல்லையா? சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க, நல்லா எழுப்பிட்டு என்ன சாப்பாடு செஞ்சுட்டு என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் நாகூர் உலக பிரசித்தி பெற்ற ஊர் இல்லையா? அதுல நம்ம போவாத ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு இப்ப பெருமாள் வேலைவீதி இங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரேடியோ வந்த உடனே ஊர் மூலமா அப்படின்னு வர்றாரு ஐயா. அந்த கேப்போம், நல்ல சாப்பிட்டீங்களா ஐயா? வணக்கம்.
2: உங்க
1: பெருமையா?
2: ரவி.
1: ரவி எந்த ஊர் ரவி?
2: நாகூர் அயோத்தியா நகர்.
1: உங்க உள்ள எங்க போயிட்டு வரீங்க?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க?
2: என்ன
1: பக்கம்
2: சொன்னீங்க? வெங்காயத்தை வதக்கி, தக்காளி போட்டு வதக்கி, நல்லா போன ஒருப்பாடு அதை இறக்கி வச்சுட்டு குட்டி கலை.
1: நீங்க எப்படிமா செய்வீங்க தக்காளி சாதம்?
3: பட்டை கிராமு எல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு கழிச்சு விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு பூண்டெல்லாம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு சாதத்தை வச்சு அதை
1: கிளறிச்சு.
3: வேற மாதிரி சொல்றாங்க.
1: சாப்பிட்டேன்
3: சார். நல்லா
1: அது எப்படி இருப்பீங்க? அவங்க வைக்கிறது மாற்றம் என்ன வைப்பீங்க?
2: பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயத்தை அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டு அப்புறம் பெரிய இஞ்சி பூண்டு குச்சை போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் வந்து
1: வீட்டுலதான்
2: வீட்டுலதான் இருக்கும். அரைச்சிட்டு கறியை போட்டு பறிச்சு விட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா, மட்டன் மசாலா இருந்தால் மட்டன், சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கனுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சு கறி வந்து போட்டு தேங்காய் ஊற்றி இறக்கி
1: வச்சு
2: அவங்க சாப்பிடுறது.
1: என்ன மீன் குழம்பு?

0: உங்க பேர் என்னம்மா? ராணி. உங்க வீட்டுக்கு நீங்க தான் ராணி, ஆனா அவர் தான் சமையல் ராஜாங்கிறாரு. எப்படி
1: நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா நித்தம்?

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல் வாழ்த்துக்களை சொல்றாங்க திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேயர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக ஒளி வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு.
11: சமையல் எல்லாம் எப்படி சொன்னாலும் கேட்டீங்களா?

0: கேட்டேன் சார், கேட்டேன்.
1: ஒரு வீட்டில் ஐயா தான் சொல்லுவார் இப்படி எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரா? நீங்களாம் எப்படி?
0: நாங்கள்லாம் சமைப்போம் சார், நிறைய சமைப்போம். நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த சிக்கன் மசாலா கறி மசாலாலாம் கேட்டாங்க சொல்கிறாங்கல்ல அந்த ஐயா, அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் கேளுங்க. கரம் மசாலா பொடி எல்லாம்
1: நீங்கள் சொன்ன உடனே இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நீங்களே தயார் பண்ணுவீங்களா?
2: இல்லைக்கா, மாதாஜா வீட்டில் வாங்கிக்கோ.
0: நாங்கெல்லாம் பண்ணுவோம் சார், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
1: ஆமா.
0: ஏன் சார்
1: எப்படி தயாரிப்பீங்க சிக்கன் மசாலா?
0: அச்சிச்சோ, இல்ல சிக்கன் மசாலா எல்லாம் பண்ண மாட்டோம், கரம் மசாலா எல்லாம் பண்ணுவோம், மட்டன் மசாலா எல்லாம் பண்ண மாட்டோம்.
1: என்ன
0: சார்
1: கரம்
0: மசாலான்றது? மசாலா பொருட்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, அப்புறம் வந்து ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கசகசா, மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, இந்த மாதிரியான மசாலா ஐட்டங்கள் எல்லாம் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுக்கிறது. ஃபுல்லாக நிறையா இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் அந்த வாசனை அப்படியே இருக்கும்.
1: அவருக்கு
2: வேலைக்கு
1: வாழ்த்துக்கள், அவசரமா கிளம்புனீங்க, போயிட்டு வாங்க, உங்க அக்காவை நாங்க பாத்துக்கோங்க, கேப்போம். வணக்கம். உங்க பேரு?
3: ஜீவா.
1: ஜீவா, எந்த ஊரு?
3: நீங்க
1: வந்துருக்கீங்களா? சமைக்கிற அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா என்ன சமைச்சாங்க? அம்மா வந்து சொல்லுவாங்களா எப்படி செய்யறது?
3: சைவத்துல
1: புளிக்குழம்பா, கார குழம்பா, வத்த குழம்பா,
3: சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய், இந்த மாதிரி நல்லா இருக்கு.
1: என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யுங்க?
3: என்ன கத்திரிக்காய்
1: கத்திரிக்காய் வாங்கி அப்படி சொல்லக்கூடாது.
3: கத்திரிக்காய் நம்ம வீட்டே
1: தான் சார் இருக்கும், கட் பண்ணி
3: வச்சுக்க வேண்டியதான்.
1: எப்படி சாப்பிடுறாங்க சொல்ல வேண்டிய
3: நாளா அரிஞ்சிக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். எண்ணெயை ஊத்திட்டு கடுகு, பருப்பு, காஞ்ச மிளகாத்தையும் போட்டு வதக்கி விட்டு, கருவேப்பிலாம் வதக்கி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு கத்திரிக்காயும் போட்டு அதுலயே நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்து
1: நல்லா வதக்கிட்டு தெரியும்
3: கண்ணாடி, அதான் கண்ணாடி பக்கத்துல வந்துருக்கு சார். எல்லாமே காய்கறி எல்லாம் அங்க உள்ள வெங்காயம் தக்காளி மசிச்சாலே தான்
1: வதக்கி போட்டா தெரியும், வதக்கலாம் தெரியும்.
3: நல்லா வதக்கிட வேண்டியது, வதக்கி முடிச்சு நமக்கு தேவையானது மிளகாத்தூள் மஞ்சள் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டு

0: எண்ணெய் கத்திரிக்காய் வேலை
1: என்னதான்
2: நம்மளே தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. எப்படி இருக்கு எஃப்எம்? நீங்களும் காரைக்கால்
0: எங்களுக்கு
2: பக்கம் தானே எட்டி போதா கவர் தெரியுங்களா?
0: நாங்க பக்கம் தானே
2: தெரியும். எப்ப எஃப்எம் கேட்டு இருக்கீங்க?
0: கேட்போம் சார். நாங்க அங்கன்வாடியில உட்காந்துருப்போம், அங்கேயே நாங்க வாசல்ல சொல்லிட்டு எல்லாம் வாசல்ல ஏதாப்பா போட்டுருப்பாங்க. அதனால கேட்டு இருக்கேன்.
2: கேட்டு இருப்பீங்க. அதான் இப்ப ரெகுலர் எங்க வீட்லயே இருக்கீங்க.
0: ஆமா,
2: நீங்க சீர சாம்பார் அம்மா வரணும் கேட்போம். வணக்கம், உங்க பேருமா? எந்த ஊருமா? நாகூர் தானே? நாகூர் எந்த தெரு? இதுக்கு நேர கிடைக்கல. எப்படி எங்க வந்தீங்க?
3: வெளியில ஒரு விஷயமா வந்தேன்.
2: வரும்போது எப்பவும்
3: என்ன
2: சொல்லணும்? என்ன நிகழ்ச்சி தெரியுமா? ஊரும் உணவும்
3: தெரியும் சார்.
2: தெரியுமா?
3: எப்பவும் கேட்போம்.
2: அதுல இருந்து எப்பவும் கேட்போம். நேர்
3: பெண்களுக்கு தெரியாத விஷயத்தை இங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இது ஒரு அனுபவம் கூட, ஒரு பாடமும் கூட. இப்ப வெளியில ஒரு பொண்ணு வந்து ஒரு எப்படி பாதுகாப்பா போகணும், எது சேஃப்டியா எடுத்துட்டு போகணும், எது சேஃப்டியா எடுத்துட்டு போக கூடாது, அப்படி எப்படி எஃப்எம் நம்மளுக்கு உதவுது. அதனால நம்மளுக்கு எடுத்து சொல்லி உதவி புரிய வைக்குது. அதனால இந்த எஃப்எம் எங்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு பிடிக்கும்.
2: ஒவ்வொரு
3: கருத்து ஒவ்வொரு அனுபவம் புரியுது. சொல்ற மாதிரி இருக்கு. நம்மளும் நம்ம பிள்ளைங்க டீச்சர் நல்லா இருக்கா கேட்டு சொல்ல புரியுது. இன்னைக்கு வந்து சொல்ல இன்னைக்கு எங்க வீட்டுல ரசம்
2: மட்டும் தானா?
3: ரசமும் உடனே
2: வேற யாரும் சமைக்க மாட்டாங்க.

0: பெரிய மாணவர்கள் நம்ம ஊர்ல இந்த ஃப்ரெஷ் இங்க தான்
1: கிடைக்குது
0: அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்
1: உங்களுக்கு.
0: வணக்கம். கையில வெத்திலை தாம்பூலம் தெரிக்கிறது பழக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு?
2: சூப்பு.
0: சூப்பா? என்ன சூப்பு?
1: தக்காளி.
0: தக்காளி சூப்பு. அதை மட்டும் சாப்பிடல, சாப்பாடுல போட்டு சாப்பிட்டீங்களா? எப்படி தெரியும்? சாப்பாடுல போட்டு. வேற சுட்டுக்க உருளைக்கிழங்கு வரல. நீங்க யாரு? இவங்க இங்க அதான் ஒரே மாதிரி வந்துட்டீங்க. இப்ப இந்த வெத்தலை போடுற பழக்கம் எப்படி உண்டு? தாம்பூலம் தெரித்தல் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட உடனே போடணும். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நீங்க என்ன சாப்பாடு நல்லா செய்வீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்ப உங்களை பேசிருக்க தெரியுதா? வாழ்த்துக்கள். ரொம்ப
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை இடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
12: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
12: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் AGS பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: AGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. AGS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
12: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க தனிஷ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
8: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கரைக்கல்வன் பழைய 100.3. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.

0: சதவீதம் வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுடைய கைப்பக்குவத்தை சொல்லிட்டே இருக்காங்க. நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது ஒளி வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு.
3: நாம இப்ப சியாமலாமன் கோயில் பக்கத்துலதான் அங்க நிறைய ஒருத்தர் வர்றாங்க. உங்க பேரு மாரியம்மாளா? எந்த ஊரு? இந்த ஊர் தானா? மத்தியானம் என்ன சாப்பாடு சொன்னீங்க? வீட்டுல நீங்க சமைக்கிறதா சமைக்கிறா? நீங்க என்ன
4: சமைச்சீங்க?
3: பால் வந்து எப்படி அன்னைக்கு வருமா? எப்படி நீங்க போய் வாங்கிட்டு வரணுமா? சரி, என்ன சாப்பாடு நீங்க செய்யற சாப்பிட்டு எது ரொம்ப நல்லா இருக்கும்
4: நினைப்பீங்க?
3: ரசம் தான் பிடிக்கும். என்ன வச்சாலும் சரி. என்ன ரசம்? புளி ரசமா, தக்காளி ரசமா? தக்காளி ரசம். எப்படி வைப்பீங்க தக்காளி ரசம்? தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருந்தோம், அந்த ரசம் பிடிக்கும். சரி, அடுத்து அந்த அம்மாட்ட பேசு. வணக்கம். உங்க பேரு? மல்லி. இந்த ஊர் தானா? என்ன சாப்பாடு செய்வீங்க? வணக்கம்மா. உங்க பேருமா? காந்திமதியா? எந்த ஊரு? நாகூர் தானா? என்ன சாப்பாடு வீட்டுல? நீங்க தானா நிறைய இருக்கிறாங்க மருமகள்? அப்படி யாரும் நீங்கதான் சாப்பாடு செஞ்சீங்க? என்ன சாப்பாடு நீங்க
4: செஞ்சீங்க?
3: நீங்க செஞ்சது தானா? சரி, நீங்க செய்யற சாப்பாடு இல்ல, இந்த மாதிரி சாப்பாடு என்னை தவிர யாரும் செய்ய முடியாது. என்ன
4: சாப்பாடு செஞ்சு
3: அப்பா சொல்லுங்க. பயப்படுறீங்களா? இந்த சாப்பாடு நல்லா செய்வீங்க. அப்புறம் என்ன சாப்பாடு? அம்மா, மாமியார், மருமக, மகள், இதுல யார் செய்யற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? நல்லா இருக்கும். அதுல என்ன பிடிக்கும்? அவரங்க போயிட்டு வருவாரு. சரி, மகிழ்ச்சி மருமக வாழ்த்துக்கள். நல்ல மருமகள் சாம்பார் வச்சு நல்லா இருக்கும், சாப்பிட்டு நல்லா இருக்குமா? இருக்கும். வாழ்த்துறோம். ரொம்ப சிறப்பா நேயர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு உணவு குறித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: என்ன சாப்பாடு இன்னைக்கு?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில்

0: பெயர் சாதம் நாற்பது முகமுறை
1: எது ரொம்ப நல்லா இருக்கும்
0: எனக்கு வந்து
1: அன்னைக்கு இன்னைக்கும் ஒரு நாள் ரொம்ப எதிர்பார்ப்பு கூட போறீங்க. இன்னைக்கு புலவு செய்ய போறாங்க
0: அன்னைக்குன்னு. ஆமா,
1: நீங்க விரும்ப டேஸ்ட் எப்படி இருக்கும்
0: உங்களுக்கு? சாப்பிட்டு கொஞ்சம்
1: ஆமா எதுவும் போகலாம்னு சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும்?
0: திட்டுவாங்க.
1: திட்டுவாங்களா? நான் திட்டு அப்படின்னு பார்த்தா சரி பரவாயில்ல, மகிழ்ச்சி. அவங்க மேல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க மேல ஒரு பரிதாபம் வைக்கிறது, அவங்க மேல ஒரு இறக்கப்படுறது, அவங்களை அன்பு காட்டுறது உண்மைதானே? அதனால திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டு என்ன செய்வாங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நேரடியா போட்டு நல்லா இல்ல நல்லா சாப்பிட்டு சார் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்து.
0: நன்றி சார்.
1: நேரில் ஒரு பாடலுக்கு பேரு குறைஞ்சு பேசுறேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 நலமை வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமுது. தார்பாய்கள் கிரீன் ஏஜ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: டீ போடு சாங் கேட்டாச்சு. நேர்களும் அவங்க வீட்டில் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டே நம்மளுடைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருப்பீங்க. மீண்டும் இணையலாம் நேர்களை ஊரும் உணவும் நிகழ்ச்சியோடு நாகூர் பெருமாள் மேல வீதிக்கு. நேர்கள் இன்னும் என்னென்ன ரெசிபி சொல்றாங்க கேட்கலாம்.
1: கேட்கலாம் அப்படின்னு நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பெண்கள்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டாங்க, நிறைய பேர் ஓடிறாங்க. இருக்கிறவங்க என்ன கேக்குறோம், சாப்பிடுறது செய்யறவங்க கேட்டா சாப்பிடணும் கேக்குறீங்களா? வணக்கம்.
2: வணக்கம். நாகூர்ல இருந்து ஏஜியில முகமது ஜாலி.
1: சரி
2: சார், வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து சாப்பாடு இருந்தாலும் இருக்கத்தானே செய்வாங்க. வெளியில அலைஞ்சிட்டு வந்து அந்த கிரமா.

0: அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க இந்த ஊர் உணவுங்கிற நிகழ்ச்சி வந்து எல்லாரும் சமயங்களையும் எல்லா ஊர்களையும் என்னென்ன மாதிரியான பேசி செய்யறாங்க, அவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்கிறத வந்து விவரிக்கிறதுக்கு வந்து ஒரு செஞ்சு, அதாவது என்ன சொல்லணும்னா சமையல் மேடைன்னு சொல்லணும், அதே சமயத்துல சாப்பிடுற நேரத்துல என்னென்ன சமையலை பண்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு உருளைக்கிழங்கு சுத்தமாகவும், அதே சமயத்துல வந்து இந்த காலத்துல நாகூர் பக்கமா சொல்லுவாங்க காண்டான்னு சொல்லுவாங்க, காண்டானா உருளைக்கிழங்கு வந்து மசாலா போட்டு அதை வந்து எல்லா மாதிரி பண்ணி ஸ்டிக்ல
1: எனக்கு தெரியாத பார்த்தா ஒரே காண்டா
0: இருக்கு, காண்டா காண்டான்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு வந்து மசாலா போட்டு இஞ்சி பூண்டு
1: உருளைக்கிழங்க
0: மசாலா போட்டு அந்த நாக்கூர்ல இன்னும் இருக்கு பாருங்க,
1: என்ன பாக்குறேன் இருக்கு பாருங்க
0: தெரிஞ்ச வரலதான் தோணும். அதாவது வந்து அந்த உருளைக்கிழங்கு இருக்க அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கிறாங்க, மல்லி மிளகாய் இந்த மாதிரி அதுக்குள்ள கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல நடைப்பயிற்சி மன்னன் ஒரு சந்திரபாபு நாகூர் இருந்தார், அவர் வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு பெரிய உருளைக்கிழங்கு அது ஒரு ஸ்டிக் போட்டு வாயில் நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி கொடுப்பாரு, அது வந்து ஒரு கை கடை இல்ல டைரக்டா வந்து தெருவாரமா தான் கொண்டுட்டு வருவாரு விற்பாரு, அதை வந்து நல்லா சேர்த்து சாப்பிடுவாங்க எல்லாருமே.
1: சொல்லுங்க நீங்க மசாலா போட்டு உங்களுக்கு
0: உருளைக்கிழங்க
1: காலையில ஓட்டப்பள்ளி ஓணும்தான் என்ன நிறைய சாப்பிடுன்னு கேட்டாங்க, அவர் சொன்னாரு கார்போஹைட்ரேட் நிறைய வேணும் அதனால உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவாரு பாருங்க சொன்ன கரெக்டா.
0: அதே சமயம் காண்டாங்கிறது சார் இன்னைக்கு நாகூர்ல வந்து தண்ணி குடிச்சு ஓட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்றதுக்கு பேர் காண்டா தண்ணி,
1: ஓ அந்த காலத்துல சப்ளை பண்ணிருக்காங்க,
0: அது சப்ளை பண்ணிருக்காங்க
1: நாகூர் பல உணவுக்கு விசேஷமா இருக்கு,
0: அது எப்படின்னு சொன்னா ஐடியம் எல்லாம் இருக்குல்ல சார், நடுவில் ஒரு ஸ்டம்ப மாதிரி போட்டுருவாங்க போட்டுக்கு பேரு காண்டா ஒரே மாதிரியா ஒரே உணவு பொருளுக்கும் வச்சிருக்காங்க அதுங்கிற அளவு
1: அருமையான உணவு ஒண்ணு சொல்லுங்க, ஆனா அந்த முறை தெரிஞ்ச இன்னும் நேரில் நிறைய
0: நீங்க மத்தெல்லாம் தெரியும் பொதுவா
1: பிடிச்ச மசாலா போட்டே
0: நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததால செஞ்சு பார்த்ததுல தெரியாததான் நீ ரொம்ப
1: நமக்கு தெரியாது. நம்ம ஒரு 20 வருஷம் பிறகு எத்தனை வருஷம் பிறகு
0: ஒரு 30 வருஷம்
1: பிறகு இந்த ரேடியோ சொன்ன தெரியுமா
0: நிச்சயமா,
1: அதனால அப்ப பாத்துட்டோம்
0: அது வந்து உங்களோட சந்திச்சு நான் இதை பத்தி சொல்ல போறேங்கிறது வந்து உணவு கூட நிற்பாங்க
1: ரொம்ப மகிழ்ச்சி. நாகூர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உணவு பிறகு நம்ம ஜெயில ஐயா சொல்றோம், இப்ப வந்து முதல்ல காந்தி பேசிட்டு போறாங்க அவர் சொல்லுவாரு நீயே சொல்ல வைரவன் வைரப்பன் என்ன பண்ணாரு
2: சுதந்திரபுரத்துல
1: எங்க அப்பா
2: வந்து என்ன சொன்னாங்க
1: என்ன செஞ்சாங்க

0: ஒருத்தர் ஆங்கிலேயருக்கு சவரம் பண்ணிட்டு சரி, அவர் ஆங்கிலம் தெரிஞ்சாலே பாதியில சவரம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா அப்படின்னு போனார்ல அந்த வயதை பண்றேன்னா சொல்லுமா இல்ல. இன்னொரு தகவலை நம்ம ராஜி சொல்லுவாரு. நீங்க சமையல் குறிப்பு சொல்லுங்க வாழ்த்துக்கள் மார்ப பெருமையர கொண்டு செல் ஒரு சுதந்திரப்படி இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக தன் உயிரை விட ஆங்கிலேயர்களுக்கு நான் சவரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாதி பண்ணிட்டு இருக்கும் எவ்வளவு பேர் தண்ணி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா சவரம்
1: பண்ணலன்னு
0: அப்படியா அந்த சவுக்கால அடிச்ச தழும்பு உங்க உங்க அப்பா வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த நாட்டை பத்தி அந்த அந்த காலத்து உணர்வுகளை அப்படிதான் சொல்லிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கும் சந்திப்பீங்க வாழ்த்துக்கள்மா. நேரலையும் நம்முடைய ஊரும் உணவு நிகழ்ச்சி ஒரு கம்பீரமான அடையாளத்தோடு இன்னைக்கு இருக்கிற காரணம் வேதாரண்யத்துல வாழ்ந்த சுதந்திர போராட்ட வியாதி நான் அறிந்தது அவருடைய சேவை. முதலே நான் சொன்னது மாதிரி ஆங்கிலேயர் ஒருவருக்கு சவரம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாதி பண்ணும்போது ஒரு ஆங்கிலம் தெரியும் நினைக்கிறேன் சொல்லும் போது என்ன நல்லா எதுவும் ஆங்கிலம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு பாதியோட நிப்பாட்டு அதனால ஆறு மணி சரி பண்ணப்பட்டாரு நான் மாதிரி கிடைச்சது போதும் அப்படின்னு வாழக்கூடிய காலத்துல அவர் வந்து நான் இந்த நாட்டுக்காக பண்ண போனது சிறை தண்ணி சவுக்கடியும் போட்ட ஒரு மிகப்பெரிய தாயுடைய மகள் இன்னைக்கு நம்முடைய ஊரும் நேசி வந்து பேசினாரு அது நாகூர்ல அப்படிங்கிறது பெருமையா இருக்கு. ஐயா ஜெனில வேற என்ன உணவு வச்சிருக்கேன் நாகூர் ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கலாம்
2: வாடாவை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாவை வந்து தட்டி வணலில போட்டு ஏதோ வணலில போட்டு எண்ணெயில பொறிச்செடுக்கிறதான் வாடா அதுல ராள் வாடான்னு பெரிய ஃபேமஸ் ராள் வாடான்னா அந்த ராளையும் சேர்த்து இது பண்ணுவாங்க அது எல்லாத்தோட நூறு என்னன்னு சொன்னா அந்த கடற்பாசின்னு சொல்லிட்டு எசின் செயல் செய்வாங்க கடற்பாசின்னா பேர் எல்லாரும் என்ன கடலை பாசி எடுத்துட்டு வந்தா சரி
0: அப்படின்னா
2: எல்லாருமே அது வேற ஒண்ணு கடற்பாசிங்கிறது ஒரு உயிர் ஆகும் அது வந்து அதை வந்து ஆமா அதை வந்து நடைபெறுக்கு அது வந்து பாடம் பண்ணி அதை வந்து சுடுத்தண்ணி ஊற்றி அதை வந்து லிக்விட் ஆக்கிங்க லிக்விட் ஆக்கிட்டு அந்த அப்படி பிரிஜில் வச்சுக்கீங்கன்னு சொன்னா எந்தெந்த சைஸுக்கு தேவையோ அந்தந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம் சுகரை சுகரை போட்டு இது வந்து நல்ல குளிர்ந்த உணவுன்னு சொல்லுவாங்க நல்ல உணவு நோம்பு கலக
0: என்ன பேரு உஷா ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க
1: தெரிஞ்சு
0: போறாங்க கேள்வியா அப்படிங்கிற என்ன சாப்பாடு
1: நீங்க சாம்பார்
0: நீ என்ன குருமா
1: என்ன குருமா
0: நல்லா வருமா நீங்க செஞ்சா குருமா நல்லா வருமா
1: இல்ல அப்படின்னா செய்வோம்
0: சாப்பிடறது வரும் காய்கறி எல்லாம்
1: என்னது அம்மா சுத்தரா
0: புளியோ தெரியா எப்படி செய்வோம் நீங்க எப்படி
1: செய்வீங்க
0: நல்லெண்ணெய் ஊத்துறோம் நீங்க செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமா உஷா சொல்றாங்களே அடிக்கடி செஞ்சு விடுவீங்களா உங்களுக்கு மகிழ்ச்சி வாய்ப்பு

0: அந்த இன்முகத்தோட எனக்கு பிடிச்சது எங்க
1: ஊர்ல
0: போலா கருவாடு கருவாடு எப்பவுமே கிடைக்கும். மாசம் ஆடி மாசம் இல்ல ஆடி மாசத்துல நிறைய கிடைக்கும். இப்ப எங்க ஊர்ல 4 மாசத்துக்கு முன்னிலே இருந்தா கிடைக்குது கல்விதா போலா மீன். அந்த கருவாடு என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா அடுப்புல சுட்டு
1: சரி
0: கருவாடு அந்த சோழல் சும்மா சாதா விரவு எடுத்து சுட்டு புட்டு அந்த சோழல்லாம் எடுத்துட்டு அப்படியே அம்மியில வச்சு சின்ன வெங்காயம் பட்டை மிளகா
1: இருக்கட்டும்
0: அம்மியில வச்சு சின்ன வெங்காயம் பட்டை மிளகா இருக்கட்டும் அதையும் சுட்டு தான் பருப்பெல்லாம் கூடாது நெருப்புல காமிச்சு சுட்டு அப்படியே எடுத்து நெய்யே அரைக்க கூடாது அப்படியே மெதுவா தட்டணும் தட்டி அந்த பத்தி துளியும் வச்சு சின்னா பழவேறு தயிர் சோறு இதெல்லாம் அதே செம்பாலும் சொல்லுவாங்க சில பேர் பொறிப்புல புரிய சொல்லுவாங்க அது அவ்வளவு நான் செய்ய வீட்டுல செய்வாங்க விதவிதமான மீன்கள் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி ஆளு. அதே மாதிரி மத்திய நெல்ல பச்சை போட்டாலும் வளர்க்க போட்டாலும் போட்டு அப்படியே கழுவி போட்டு புத்தா கிடைக்கிறதுல மீன் அப்படியே எடுத்து வந்து கழுவிட்டு ஒவ்வொரு முழு மீனையும் நம்ம எப்படி வாழைக்காய் நினைச்ச எண்ணெயில போடணும்
1: நம்ம எப்படி போட்டோம்
0: அது மாதிரி எடுத்து போட்டு அப்படியே அது மேல அந்த பத்தியை ஊத்தி தின்னான்னு வைங்களா மத்திய மீன்
1: மயக்கமே வருது
0: இவ்வளவு அருமையா இப்ப என்ன நினைக்கிறாங்க நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா தவிர
1: நல்லதான்
0: சாப்பிட மாட்டேங்குது
1: கடையிலேயே வாங்கி சாப்பிடுறேன்.
0: இப்ப கொஞ்சம் மாறிட்டு அந்த கேழ்வரகு கூட கம்பங்கூட பெரிய பெரிய ஆபீஸ்லாம் அந்த வாக்கிங் போகும்போது என்னெல்லாம் வெக்கப்படுவாங்க சாப்பிடறதுக்காக வைக்கப்படுவாங்க
1: சாப்பிட பெருமை நினைக்கிறாங்க
0: உணவு உயிரை கலைஞ்சு பாதுகாப்பு யாரை பார்த்தாலும் ஜனங்களை பார்த்தோம்னா செட்டிங்க புள்ளா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கா அப்படி இப்படி கேட்பாங்க. ஒரு நண்பரை பார்த்தோம்னா உனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு நம்மளை விட அதிகமா இருந்தது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆக நம்மளை விட அதிகமா இருக்குங்களா அப்படின்ட்டு ரொம்ப நன்றி சகோதரிக்கா நெறிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது தொண்டரை குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் நாகூர் நேயர்கள் சார்பாக நன்றி அந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி நிலையம் திரும்ப

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: வணக்கம்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதுமையான பெண்களுக்காக
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: என் வாழ்க்கை உனக்காக சிறுகதை.
2: எண்ணமும் எழுத்தும்
3: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன் எழுதிய என் வாழ்க்கை உனக்காக சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற சிவா, மாலினி, காமாட்சி, பௌடம்மாள், மேகநாதன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கிட்ட தெரிஞ்சுக்குவோம்.

காலை பொழுது மெல்ல மெல்ல புலர்ந்து கொண்டிருந்தது. எப்போதும் விரைவில் எழுந்து தன் வேலைகளை தொடரும் பவுனம்மாள் அன்றும் வழக்கம் போல தன் வேலைகளை தொடர்ந்தாள். சில நிமிடங்களில்

0: ஊதுபத்தி வாசனையும் மணியோசையும் சுப்பிரபாதமும் சேர்ந்து தெய்வ மலம் கமழ்ந்தது. அப்போது மெல்ல விழித்த சிவா அவசர அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு தியானம் செய்து கொண்டிருந்தான். சிவாவின் தியானம் முடியும் வரை அமைதியாக இருந்த சிவாவின் தாய் பவுனம்மாள்,
1: சிவா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் வா, உனக்கு காலேஜுக்கு நேரமாயிட்டு
0: என்றாள். இதோ வரேமா என்று கூறிய சிவா கல்லூரி செல்வதற்கு தயாராகி சாப்பிட்டு முடித்தான். பிறகு தாய் பவுனம்மாளிடம் விடைபெற்ற சிவா தன் ஊரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கல்லூரிக்கு சென்றான். சிவா இயற்பியலில் முதுகலை ஆராய்ச்சி பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அன்று அந்த கல்லூரியில் இலக்கியம் என்ற தொடக்க விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெவ்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தனர். அந்த பேச்சு போட்டியில் சிவாவும் கலந்து கொண்டான். தான் பேச வேண்டிய நேரம் வந்ததும் குடி குடியை கெடுக்கும் என்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தான் சிவா. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஒரு சில பேரு தன்னை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கிக் கொள்கிறார்கள். தன்னையும் தன் குடும்பத்தையும் மறந்து சுய நினைவு இல்லாம அறியாமையில வீழ்ந்து போறாங்க. அதனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான எத்தனையோ மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி எல்லாமோ திசை மாறி போயிட்டு இருக்கு என்று தொடர்ந்து உருக்கமாக சிவா பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு பெண் கண் கலங்கியபடி எழுந்து வகுப்பறை நோக்கி ஓடிவிட்டாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த சிவாவால் தனது பேச்சை மேலும் தொடர முடியவில்லை. இருந்த போதிலும் சிவாவின் பேச்சு அனைவரையும் கவர்ந்தது. பலத்த கைத்தட்டல்களுடன் சிவாவின் பேச்சு நிறைவு பெற்றது. ஆனால் சிவாவின் கவனம் கண் கலங்கியபடி எழுந்து சென்ற அந்த பெண்ணின் மீதே இருந்தது. அந்த பெண் யார் என்ற கேள்வி அவன் மனதில் வந்து வந்து போனது. அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் பேருந்தில் இருந்து இறங்கி கல்லூரியின் வளாகத்தினுள் நடந்து வருவதை பார்த்த சிவா அவள் அருகில் சென்றான்.
1: ஹலோ, உங்களை தான், ஒரு நிமிஷம் நில்லுங்க
0: என்றவுடன் அந்த பெண் சிவாவை நிமிர்ந்து பார்த்தாள்.
1: அன்னைக்கு நான் பேசும்போது ஏன் அழுதுகிட்டே எழுந்து போயிட்டீங்க? நான் உங்க மனசு புண்படும்படி ஏதாவது பேசிட்டேனா
0: என்று பண்போடு கேட்ட சிவாவிடம் இல்லை என்பது போல் தலையசை

0: அவள். பிறகு மௌனமாக தன் வகுப்பறைக்குள் சென்று விட்டாள். அந்த பெண் அவளின் உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருந்த சிவாவின் அருகில் வந்த அந்த பெண்ணின் தோழி கீதா,
1: அண்ணே, அவ பேரு மாலினி, என் கூட தான் பிஎஸ்சி முதல் வருஷம் படிக்கிறா. அவ அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு. ஆனா மாலினியோட அம்மா அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கூலி வேலைக்கு போய் தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க பேசினப்போ மாலினி அழுதுகிட்டே எழுந்து போயிட்டா
0: என்றாள். இதை கேட்ட சிவாவின் மனம் அனுதாபத்தில் தத்தளித்தது. பிறகு சிவாவின் பேராசிரியர் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி வகுப்புகளுக்கு விரிவுரையாற்றும் செமினார் பயிற்சிக்கு சில மாணவர்களை தேர்வு செய்தார். அதில் சிவாவும் இடம்பெற்றிருந்தான். ஒரு நாள் சிவா மாலினி இருக்கும் வகுப்புக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போது உள்ளே நுழைந்த சிவாவை பார்த்த மாலினி ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வால் பாதிக்கப்பட்டு மௌனமாக அமர்ந்திருந்தாள். மாலினியை கவனித்த சிவாவுக்கும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி முகத்தில் மிதந்து கொண்டிருந்தது. சிவா இயற்பியல் பற்றிய தனது விரிவுரையை தொடங்கினான். சிவாவின் விரிவுரையும் அதற்கு அவன் கொடுத்த விளக்கமும் எல்லா மாணவர்களின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. மெய்சிலிர்த்து கவனித்துக் கொண்டிருந்த மாலினியின் மனதில் சிவா மீது மதிப்பும் மரியாதையும் உண்டானது. பிறகு சிவா மாலினியின் வகுப்புக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருந்தது. மாலினியும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது வாய் வார்த்தையின்றி மெல்லிய புன்னகையோடு பார்த்துக் கொண்டனர். சில நாட்களில் சிவாவை பற்றிய இனிமையான நினைவுகள் மாலினியின் மனதில் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: ஒரு நாள் வகுப்பறையில் சோகமாக அமர்ந்திருந்த மாலினியை பார்த்த சிவா, மாலினி என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கே என்றான். மௌனமாக இருந்த மாலினியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஏன் அழுகுற மாலினி, என்னாச்சு என்று மீண்டும் கேட்டான் சிவா. அம்மா, எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தை அப்பா எடுத்துக்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு என்று சொல்லியபடி அழ ஆரம்பித்து விட்டாள் மாலினி. அழாத மாலினி, நான் உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன் என்று பரிவோடு கூறினான் சிவா.

0: ஐயோ அதெல்லாம் வேண்டாம்
1: என்று பயத்தோடு கூறிய மாலினியை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தான் சிவா. நாட்கள் சில சென்றன. சிவாவின் அன்பும் ஆறுதலும் மாலினிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. சிவாவின் இதயம் மாலினியின் இதமான நினைவுகளால் நிரம்பியிருந்தது. மெல்ல மெல்ல மாலினியை நேசிக்க ஆரம்பித்த சிவா அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் மனதுக்குள் ஒருவித பயம் இருந்தது சிவாவிற்கு. அன்று சிவாவின் பிறந்த நாள். சிவா இனிப்பு எடுத்துக்கொண்டு மாலினியிடம் சென்றான். அழகிய பௌர்ணமி நிலவை போல அமர்ந்திருந்த மாலினிக்கு அவள் அணிந்திருந்த கவரிங் பொட்டு மூக்குத்தியும் பிளாஸ்டிக் தொங்கல் தோடும் மேலும் அழகூட்டின. மாலினியின் அருகே வந்த சிவா, மாலினி ஸ்வீட் எடுத்துக்க, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் என்றான். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சாப்பிட்டே என்று புன்னகை பூத்த முகத்தோடு கூறிய மாலினி, ஒரு நிமிஷம் இதோ வந்துறேன் என்றபடி அவசர அவசரமாக அருகில் இருந்த ஒரு கிப்ட் சென்டருக்குள் நுழைந்தாள். ஆனால் அங்கு இருக்கும் பரிசு பொருட்களில் ஒன்றை வாங்கும் அளவிற்கு மாலினியின் கையில் பணம் இல்லை. மாலினியிடம் அவள் தாய் தினமும் கொடுக்கும் 10 ரூபாயில் பஸ் டிக்கெட் போக மீதி 5 ரூபாய் தான் இருந்தது. அந்த பணத்தில் தியாகராஜருடன் கமலாம்பிகை சேர்ந்து நிற்கும் புகைப்படம் ஒன்றை வாங்கி வந்து சிவாவிடம் கொடுத்தாள் மாலினி. அந்த அன்பு பரிசை பார்த்த சிவாவின் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. தேங்க்ஸ் மாலினி என்றான் மெல்லிய புன்னகையோடு சிவா.
0: எதுக்கு தேங்க்ஸ்
1: என்றாள் மாலினி. இதை நீ எனக்கு கொடுத்ததுக்கு என்றான் சிவா.
0: இதை மட்டும் கொடுக்கல
1: என்று தலை குனிந்தபடியே வெட்கத்தோடு கூறினாள் மாலினி. அதற்கு அர்த்தம் என்னவென்று புரியாதபடி அவளை உற்று நோக்கினான் சிவா.
0: உங்களுக்கு பிறந்தநாள் பரிசா? என் மனசையும் தான் கொடுத்திருக்கேன்
1: என்ற மாலினி வெட்கம் தாங்காமல் தன் வகுப்பறையை நோக்கி ஓடினாள். இதை கேட்ட சிவாவின் உள்ளம் அளவற்ற மகிழ்ச்சியில் தத்தளித்தது.

0: சிவா மாலினி இருவருமே ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராய் நேசித்து வந்தனர்.
1: உயிருக்கு உயிராய் நேசித்து வரும் சிவாவும் மாலினியும் வாழ்க்கையில் ஒன்று சேர்வார்களா?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: என் வாழ்க்கை உனக்காக சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதயம் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கைராசியான

0: ஸ்தாபனம், மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7, குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
3: வணக்கம் நேயர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:16:30.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1-7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: நேரில் 5:30 வரை பண்பலையில் நாம் இணையலாம் திரிய இசையோடு. வரும் இந்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது திரையிசை உலா வரும் நேரம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திரையில் அடுத்து வரும் பாடல் முந்தானை முடிச்சு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சியினத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
4: கோபால் வி டூத்பேஸ்ட், இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: நேரம் மாலை 5:30. பண்பலையில் இனி நாம் இணையலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தகநகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ஹரீஷ் மற்றும் குழுவினர் பாடியது.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
1: விளக்கேற்றமிழை நிகழ்ச்சியோடு பண்பலையில் இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
2: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நமது பண்பலையில் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 வரும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
8: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
11: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
10: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், காசியார் கோயில்.
1: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்லா ஈஸ்வரி பாடியது.

0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை வாழ்த்துவோர் தனிஷ் ஜுவல்லரி.
5: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சி முத்து பாடியது.

0: அழைக்கிறது சட்டங்க மாளிகை காரைக்கால்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நேர்களை நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுகும் பசுந்தளிர் விழா வரும்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
4: வரும் இந்த பாடல் கீழக்கரை நூர் முகமது பாடியது.

0: ஊராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி. முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருச்சி எஸ்எம் யூசுப் பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:30. நேரில் இப்போது கேட்கலாம் பன்னிசை.

0: இதுவரை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய பன்னிசை பாடலை கேட்டோம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்தும், அதனையடுத்து மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்தும் அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Parliament has passed the Supreme Court Number of Judges Amendment Bill 2026, with the Rajya Sabha returning the legislation to the Lok Sabha after a discussion. The Lok Sabha had passed the bill on Monday. The legislation amends the Supreme Court Number of Judges Act 1956 for increasing the number of judges of the Apex Court from the present 33 to 37, including the Chief Justice of India. After completing the business, Deputy Chairman adjourned the House for the day. The Lok Sabha has passed the Bankers Books Evidence Bill 2026. The bill seeks to provide a law relating to evidence with respect to bankers' books and to align it with contemporary digital banking practices. The legislation was cleared by the Lok Sabha without any discussion amid continuous uproar by the opposition members over several issues. Following the passage of the bill, the Lok Sabha was adjourned for the day. Union Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav has said the government is cognizant of the risks associated with children's online activities, including exposure to harmful content, cyberbullying, online exploitation and digital addiction. In a written reply to a question in the Lok Sabha today, Mr. Vaishnav said the Digital Personal Data Protection Act 2023 has been enacted, which establishes the legal framework to regulate the processing of digital personal data. He said the Act provides a legal framework for safeguarding children's privacy online. CEO of

0: Meta, the parent company of several of the world's largest social media networks, Mark Zuckerberg, today sent his apologies to the government of India for the child sexual abuse material, related content, deepfake content and errors in operating the platform. Sources said Meta admitted that a lot of money was paid for boosting certain type of content. It was made clear to Meta that they are not covered under intermediary definition and they select who receives the content. They apologized and regretted the mistake. Today marks 7 years since the historic abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi, in his message on the occasion, said lives of people of Jammu and Kashmir and Ladakh have witnessed wide-ranging transformation since the abrogation of Articles 370 and 35A on this day in 2019. Talking to Akashwani News at Parliament premises, Jammu and Kashmir BJP President and Rajya Sabha MP Satpal Sharma described the abrogation of Article 370 as a historic step.
1: It was on this day in 2019 that Article 370 was abrogated. We all know that Jammu and Kashmir is scaling new heights today. Due to this article, women from our region who married outside the state used to be deprived on their rights, including their property rights. Now that injustice has been ratified, communities such as Balmikis and Gurkhas have finally secured their due rights following the abrogation of Article 370.
0: India today advised Pakistan to stop the bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir POJK, take credible, verifiable and irreversible action against terror networks operating from its soil and immediately vacate all Indian territories under its illegal and forcible occupation. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal was responding to media queries on remarks made by Pakistan's foreign minister on the so-called Yom-e-Istihsal. Mr. Jaiswal said the Union Territories of Jammu and Kashmir and Ladakh are, have always been and will always remain an integral and inalienable part of India. He said the constitutional changes made on the 5th of August 2019 are an internal matter of India and Pakistan has no locus standi to comment on these matters. The Monetary Policy Committee, MPC of the Reserve Bank of India, RBI, at the conclusion of its policy meeting today, decided to keep the key policy repo rate unchanged at 5.25%. The MPC also decided to keep the stance neutral while hiking the growth projection to 6.7% from 6.6% in the current financial year. India enjoyed a mixed day at the Korea Masters Badminton Tournament in Asan, with seven women's singles players advancing to the second round, while all six Indian men's singles shuttlers crashed out in the opening round. And with that, we end this news bulletin.
2: சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் மதிப்புக்கு உயர்த்த தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று மும்பையில் பணக்கொள்கை குழுவின் முடிவுகளை வெளியிட்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட நல்ல முறையில் செயல்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
4: பண கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.2% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.1%-5% குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில்

0: பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வுக்கு உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வுதான் முக்கிய காரணமே தவிர சந்தை தேவையில் பரவலான நெருக்கடி எதுவும் இருக்கவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறினார். மேற்காசிய பிணக்குகளால் உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வலுவான ஏற்றுமதி, நிலையான முதலீடுகள் போன்ற அனுகூலங்களின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் வலுவாகவே நீடிப்பதாக அவர் மேலும் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு திரு மல்ஹோத்ரா பதிலளிக்கையில், பாலிமர் ரூபாய் நோட்டு தொடர்பான உத்தேசங்கள் உரிய காலத்தில் நிறைவேறினால் அடுத்த நிதியாண்டின் ஆரம்பத்திலிருந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வரக்கூடும் என்றார்.
1: நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் கணக்கு பதிவேடுகள் நவீன எலக்ட்ரானிக் மற்றும் டிஜிட்டல் வடிவத்திலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னதாக இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் முன்னதாக இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33லிருந்து 37 உயர்த்தி கடந்த மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாட்டில் 41 உணவுப் பொருட்களின் அன்றாட விலை நிலவரங்களை 579 விலை கண்காணிப்பு மையங்கள் மூலம் அரசு கண்காணித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிணக்குகளுக்கு இடையிலும் இந்தியாவில் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளின் விலை விகிதங்கள் ஸ்திரமாகவே உள்ளதாக அமைச்சர் கூறினார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய உடனேயே இந்தியாவின் அதன் தாக்கங்களை மதிப்பிட அரசு 7 அதிகார குழுக்களை அமைத்து நிலவரங்களை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். திரைப்படங்கள் திருட்டு வீடியோவாக வெளியிடப்படுவதையும் டெலிகிராம் போன்ற இடைமுக செயலிகள் இதற்கு பயன்படுத்தப்படுவதையும் சட்டம் மற்றும் அமைப்பு ரீதியில் தடுப்பதற்கான வசதிகளை அரசு வலுப்படுத்தி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி நீதிமன்ற உத்தரவு அரசு நோட்டீஸ் மூலம் திருட்டு வீடியோ குறித்து தெரிய வந்தவுடன் இடைமுக செயலிகள் அவற்றை நீக்குதல் கட்டாயம் என்று அவர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். இந்திய திரைப்பட மரபுகளை பாதுகாத்து இந்திய திரைப்படங்களை உலக அளவில் பரப்ப ஏதுவாக DCDFC திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மற்றொரு கேள்விக்கான பதிலில் அமைச்சர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 ஒடிசா பயணத்தின் கடைசி நாளான இன்று பெர்ஹாம்பூர் அருகிலுள்ள ஸ்ரீ தபலேஸ்வரா கோவிலில் வழிபட்டார். முன்னதாக கோபால்பூரில் உள்ள ராணுவ வான் பாதுகாப்பு கல்லூரிக்கும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதற்கிடையே அரசு விழாக்களின் போது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை உபஹார் இணையதளம் மூலமாக ஏலம் விடும் நடைமுறைகளை குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று முதல் தொடங்கியுள்ளது. ஏலம் மூலமாக கிடைக்கும் பணம் முழுவதும் சமூக நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் 1வது பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். தமிழக பொருளாதாரத்தை 2031 1.5 டிரில்லியன் டாலர் மதிப்பிற்கு உயர்த்தவும் அடுத்த 15 ஆண்டுக்கு 9% வளர்ச்சி விகிதத்தை பராமரிக்கவும் இந்த பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 78,324 கோடி ரூபாய் பற்றாக்குறை காட்டும் இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசின் நிலுவை கடன் 10.43 லட்சம் கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் திட்ட விளைவுகள் குறித்தும் அரசுக்கு அறிவுரை வழங்க திரு MS அலுவாலியா தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. திட்ட செலவுகளில் கசிவுகளை தவிர்ப்பதன் மூலம் அரசின் நிதி சுமையை குறைக்க பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைகளிலும் சிவப்பு நாடா நடைமுறைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட்டில் சுகாதாரம், வீட்டு வசதி, மகளிர் மேம்பாடு, முதியோர் பராமரிப்பு, கல்வி, தொழில், மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் அனைத்து துறைகளிலும் நீடித்த அடிப்படையில் வளங்குன்றா நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில்

0: கொதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். துடிப்பும் மன உறுதியும் கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தே இதை சாதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நோக்கம் தொடர்பான பல்வேறு பணிகளில் ஈடுபட ஏதுவாக மத்திய அரசின் மை பாரத் இணையதளத்தில் இளைஞர்களை பதிவு செய்ய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். மை பாரத் இணையதளம் இளைஞர்களின் திறமைகளை தேசிய அளவில் எடுத்துச் செல்வதற்கான மேடை என்றும் நாட்டின் பல்வகை கலாச்சாரத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள இதனால் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் போதை ஒழிப்பு பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துணைநிலை ஆளுநரின் உரையில் இருந்து ஒரு பகுதி.
1: The purpose of Mera Yuva Bharat is to prepare first to sensitize to all of you which direction the country is going and what should be your contribution, because you are going to handle this country after 10 years, 15 years. So you must be equipping yourself for that. You cannot be away from the reality that what this country needs. So that was one of the main purpose on which this thing.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார கூடத்தில் நடைபெற்ற மை பாரத் பதிவு முகாமின் தொடக்க விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, மை பாரத் துணை இயக்குநர் திரு டிரவின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மரில் பாரம்பரிய வில்லுப்பாட்டு மூலமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்தும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும், 2 வயது மற்றும் அதற்கு மேல் தாய்ப்பாலுடன் சேர்த்து சத்தான துணை உணவுகளை வழங்குவதன் தேவை குறித்தும் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்துக் கூறப்பட்டது. ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் மருத்துவர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாஹியில் குடியிருப்போர் நலச்சங்க பிரதிநிதிகளுடன் அதிகாரிகள் இன்று ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தி குடியிருப்பு பகுதிகளில் தெரு நாய்களுக்கு உணவளிக்க தனி இடம் ஒதுக்கும் முடிவை அறிவித்தனர். இது அல்லாத மற்ற இடங்களில் தெரு நாய்களுக்கு உணவளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகராட்சி மேலாளர் திரு பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 11ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031ஆம் ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் மதிப்பிற்கு உயர்த்த தாவேக்க அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் மாலை 6:20 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை போது கேட்கலாம். நாச்சர் கோயில், அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சர் கோயில், அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே. எது சிறந்த விளக்கு, எது சிறந்த ஒளி,

0: வீட்டுக்கு ஒரு வெளிச்சம், வெளிச்சம் தாண்டி ஒரு விஷயத்தை தர்ற ஒளி எது? ஒரு வீட்டுக்கு எது சிறப்பு சேர்க்கும்? செல்வமா, வசதியா, பொன் பொருள் போன்ற அலங்கார பொருட்களா? ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்றது விளக்கு தேவைப்படுது. அதுபோல நம்ம வாழ்க்கைக்கான விளக்கு எது? இது அழகா, ரொம்ப அழகா ஒரு இலக்கியம் விளக்குதுங்க. இரவு நேரத்துல ஒரு விளக்கு இருந்தா வீடு ஒளிரும், ஆனா அந்த விளக்கு அணைஞ்சிட்டா மீண்டும் இருள் சுழ்ந்துடும். அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல அன்பு எரிஞ்சா, பண்பு எரிந்தால், கல்வி எரிந்தால், நல் எரிவு இருந்தால், அந்த ஒளி தலைமுறைகளை கூட ஒளிர செய்யும். இந்த ஒளியை பற்றி தான் முன்னோர்கள் ஒரு அழகிய நீதியை பாடியுள்ளார். இந்த பாட்டில் புலவர் விளக்குங்கிற சொல்ல ரொம்ப அழகா பயன்படுத்துறார். மணிக்கு விளக்கம் மடவால், மடவால் தனக்கு தகைசால் புலவர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வுங்கிறார். அதுனா மணிக்கு விளக்கம் மடவால், ஒரு வீட்டை வீடாக மாத்துறது சுவர்களோ செல்வங்களோ அல்ல, அன்பும் ஒழுக்கமும் பொறுப்பும் நிறைந்த இல்லற வாழ்வுதான். அந்த இல்லறத்தோட மையமா விளங்கும் இல்லத்தரசியே வீட்டின் விளக்குங்கிற. ஒரு வீட்டுக்கு அந்த மனைவியாக இல்லத்தரசியாக இருக்கிறாங்களா, அந்த பெண் தான் விளக்காம். அதுக்கு அடுத்து ரொம்ப அழகா அந்த மடவாளனுக்கு தகைசால் புலவங்கிறார். ஒரு பெண்ணினுடைய பெருமைங்கிறது அவ அணிகலன்கள் இல்லைங்க, நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் கொண்ட பிள்ளைகளும் இருக்கிறது. நல்ல பிள்ளைகளே பெற்றோர்களுக்கான உண்மையான செல்வம். அது ரெண்டாவது விளக்கா ரொம்ப எளிமையா சொல்றாரு, மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியேங்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு எதுங்க வெளிச்சம் தரும், எதுங்க விளக்கு, எதுங்க நல்லது? குழந்தைகளுக்கு அழகை தருவது ஆடை அல்ல, அறிவை தரும் கல்விதான். கல்விங்கிறது தேர்வுல பெற மதிப்பெண் இல்ல, அந்த மதிப்பெண்ணை பெறுவதற்கான கருவி இல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒளி விளக்கு. அதனால புலவர் அதோடு நிக்கல, கடைசி வரி சேர்க்கிறார், கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இன்னும் ஒருபடி மேல போய், கற்ற கல்விக்கு எது அழகுனா மெய்யுணர்வு, அதாவது கற்றதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் அறிவு. புத்தகங்களில் இருக்கக்கூடிய அறிவு மனிதனை அறிஞனாக்கலாம், ஆனா அந்த அறிவை மனிதநேயத்தோடு பயன்படுத்தும் உணர்வுதான் அவனை நல்ல மனிதனாக்குது. இந்த பாடல் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை நான்கு விளக்குகளால் நமக்கு எடுத்துக்காட்டது. இல்லத்தின் ஒளிங்கிறது நல்ல இல்லறம், இல்லறத்தின் ஒளிங்கிறது நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளில் ஒளிங்கிறது கல்வி, கல்வியின் ஒளிங்கிறது நல்ல அறிவுங்க. இன்றாம் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வியை வழங்குறதுக்கு அதிக அக்கறை காட்டுறோம், அதே அளவுக்கு நல்ல பண்புகளையும் இரக்கத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சோம்னா இல்லைங்க. ஏனெனில் அறிவுங்கிறது வாழ்க்கையை வளப்படுத்தும், நல்லறிவு வாழ்க்கையை உயர்த்தும். வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு இருளை அகற்றும், மனதில் ஏற்றப்படும் விளக்கு நல்லறிவு தலைமுறைகளை உயர்த்தும். இந்த சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன் சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நேரம் சரியாக மாலை 6:25.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
2: பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் கோபால் பல்பொடி, விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டிசில்ஸ் தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை மற்றும் தனிஷ் ஜுவல்லரி. மாலை 6:40 பண்பலையில் உலாவரும் காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம். மயிலாடுதுறை மாவட்டம் கொங்கராயன் மண்டபம் PS சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 கோபால் பல்படி காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம் தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம். வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு

0: திருவாரூர் ஸ்ரீ மார்டின் ஹில்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும் உலாவரும். 10:30 தொடங்கி தனிஷ் ஜுவல்லரியின் இரவு மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை லைட் ஹவுஸ். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போ. நெய்லை இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: செய்தி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
8: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
9: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
11: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6-8-2026 பேரவைக்கு

0: அழைக்கை பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்கும் அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வைவரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 என்று வைவரும், 6082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்துல 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1000 கோடி, சிங்கப்பெண் போர்ஸ் அதுல 313 கோடி, மொத்த வரி வருவாய் 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
1: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர

0: கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
6: हैं। लक्ष्मी प्रभा आप पकड़ बड़क ग्रामीण अंजुर्मी नाल उद्या सभी वेल
7: अरवी
8: पद विवसाय
7: पयिर्पीडु தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:43, 10:00.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேயர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கிரீன் அண்ட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
9: தொடர்புக்கு 8925936936.
1: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த வெயில்னால குழந்தைகளுக்கு ஏற்படும் டாக்டர்?
10: அவங்களுக்கு வந்து இப்போ விளையாடிட்டே இருக்கிறதுனால நிறைய தலையெல்லாம் வேர்க்கும், அப்படியே அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் தலையில வேர்த்து. இன்னொன்று வந்து ரொம்ப நேரம் விளையாடுறாங்க அப்படின்னாலும் தலையில அழுக்கு பிடிச்சி தலைமுடி பிரச்சனை வரலாம். அது மாதிரி ஸ்கின்ல வந்து என்னன்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும் ஸ்கின்னு வெயில் காலத்துல. அது மாதிரி நிறைய வேர்க்கறதுனாலையும் வந்து அவங்க டிஹைட்ரேட் ஆயிடுவாங்க, தோல்லையும் பிரச்சனை வரும். அது மாதிரி வெயில் காலங்களில் இந்த கம்பளி பூச்சி அந்த மாதிரி ஏதாவது காத்துல பரவுறது அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வரலாம். இன்னொன்று முக்கியமான பிரச்சனை கண்ணில் வந்து இந்த டைமில் வந்து மெட்ராஸ் ஐ சொல்லுவாங்க, கன்ஜங்டிவைட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமனான இது. அது வந்து ஈஸியாக ஒரு குழந்தையில இன்னொரு குழந்தைக்கு வந்து பரவுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்ணை வந்து முக்கியமாக பாதுகாக்கணும். ஒரு குழந்தைக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கிளாஸ் ரூம்லையோ இல்லை வீட்லேயோ இருக்க மற்ற குழந்தைங்களுக்கும் பரவக்கூடியது. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற சீப் ட்ரெஸ்ஸஸ் அதை மட்டும் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அவங்கள பாதுகாக்கலாம். கண் வந்து இந்த வெயில் காலத்தில் இது ரொம்ப காமனான ப்ராப்ளம், கன்ஜங்டிவைட்டிஸ். மற்றபடி தோல் பிரச்சனை அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணக்கூடியது தான். நீர் மட்டும் பசங்க வந்து கரெக்டாக அந்த 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறாங்களாங்கிறத மட்டும் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும்.
1: பொதுவாகவே வந்து டீனேஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வேர்க்கும். இப்போ இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் டாக்டர்?
10: அவங்களுக்கு அதுமே நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அந்த டீனேஜர்ஸில் இருக்கிற குழந்தைங்க அவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷனில். அது மாதிரி அவங்க வந்துட்டு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு காமனான இந்த சம்மர் டைமில் என்னென்னா சம்மர் கேம்ப்ஸ் நிறையா ஆரம்பிச்சிருவாங்க, அங்கங்கே போய் விளையாடுவாங்க. இன்டோர் கேம்ஸ், அவுடோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. இன்டோர் கேம்ஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல, அவுடோர் கேம்ஸும் இந்த 11-3 வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை வந்து இப்போ அவுடோர் கேம்ஸ் தான் விளையாடுறாங்கன்னா அது வந்து ஒரு சீல்டு என்விரான்மெண்ட்டில், டைரெக்டான சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க விளையாடுறது நல்லது. அது மாதிரி பிரேக் எடுத்துக்கிறது, நடுவில் நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு வேண்டிய ஒரு ஜூஸோ ஒரு நீர் சத்து உள்ள எதுவோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அதை கண்டினியூ பண்ணலாம். இன்டோர் கேம்ஸ் விளையாடுறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஏர் கண்டிஷனர் இதில் தான் இருக்கிறாங்க. ஃபுல் டைம் அந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிறதும் இந்த வெயிலுக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா ஈவன் ஏசியில் இருக்கும் போதுமே கூட நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும், அது நமக்கு தெரியாத அளவுக்கே இருக்கும். ஒரு 1 மந்த் இப்போ அவங்க ஒரு ஏசி ரூம்லேயே உட்காந்து ஃபுல் டைம் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்கனாலும் அவங்க ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதையும் அவங்க வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடல்ஸ் அண்ட் ஏஜ் குரூப்ஸ்
1: பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஏசி போட்டுட்டு அதிலே தான் இருக்காங்க. அப்படி அந்த ஏசியில் இருக்கிறது ஒரு பக்கம்னா,

0: ஏசியில இருந்து உடனே வந்து சன்ல எக்ஸ்போஷருக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன பிரச்சனை வரும் டாக்டர்?
1: ஏசியில இருக்கும் போது என்னன்னா, அவங்க வந்து ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம இருப்போம். பட் வந்து ஸ்கின்ல அந்த டைம்லயுமே வந்து நம்ம சீக்கிரமா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். நார்மலா ஒரு வெயில்ல போனோம்னா கை காலில் வந்து வேர்வை வருதுன்னா அது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம உடம்புல நடக்கிற மாற்றம். அதை நம்ம தவிர்த்துட்டு நம்ம எப்போதுமே ஏசியில இருக்கிறதுனால ஸ்கின் வந்து சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அதை வந்து கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஏசியை வந்து ஒரு 24-28 டிகிரியில அந்த டெம்பரேச்சர்ல ஒரு மீடியம் ஸ்பீடில் வந்து ஒரு ஃபேன் அது வச்சுட்டு இருந்தாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் மிச்சமாகும், நம்ம உடம்புக்கும் வந்து நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு உங்கள் கடை காரைக்கால் தரமான தார்பாய்கள் கிரீன் நட்டு ஓசு நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:49. பண்பலையில் இணை உலா வருவது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சி வழங்கும் ஒரு இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இசை தூரிகை தரும் முதல் பாடல் வெற்றிவேல் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நேர்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகரிக் சேல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு

0: செரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளிர் விழா வரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். வரும் இந்த பாடல் ரம்மி படத்திலிருந்து.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தோருகே இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
0: நேர்களை நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் EJS பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மேலும் நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: வரும் இந்த பாடல் ரெக்க படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
7: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வரும் இந்த பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்திற்காக கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EJS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு BL வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு BL

0: வர்மா தெரிவித்தார். எல்னினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில

0: தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரியை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 7:25:30.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய

0: வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
1: காரைக்கால் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வானிலை முன்னறிவிப்பு தகவல் படி பார்த்தனாக்க, லேசான தூறலிருந்து மிக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு நேரத்தில் 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றுல உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-50% பதிவாக வாய்ப்பு இருக்கு. இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 10-18 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளுக்கு வானிலை முன்னெறிப்பு தகவல் எப்படி இருக்குனாக்க, வறண்ட வானிலை தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் லேசான தூறல் இல்லை மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. ஆகையால் இப்போ இந்த லேசான மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், இல்லை பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி உழுனா சம்பா பருவத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.

0: வறண்ட வானிலை தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் லேசான துரல் இல்லை மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. ஆகையால் இப்போ இந்த லேசான மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம், இல்லை பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி உழுனா சம்பா பருவத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருவி பயிர் செஞ்சிருக்க விவசாயிகள் அறுவடை ஸ்டேஜில் உள்ள பயிர் வர்றப்ப அறுவடையை வந்து மேற்கொள்ளலாம். கேழ்வருக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி உரம் போடலாம். ஒரு ஏக்கருக்கு 10-12 கிலோ யூரியா, 5 கிலோ பொட்டாஷ் போடலாம். நானோ யூரியா கலவை கூட தெளிக்கலாம். 1 லிட்டரில் 4 மில்லியன் அளவில் கலந்து தெளிக்கலாம். கேழ்வருக்கு குருத்து பூச்சி சில இடங்களில் வருது, அது வந்து பொருளாதார சேர்நிலைக்கு மேலே போனால் பூச்சி மருந்து அடிக்கலாம். கொராஜன் குறுநை மருந்தே பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஏன்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்து பருத்தி பயிர் செஞ்சிருக்க விவசாயிகள் பருத்தி அறுவடை செய்யலாம், இல்லை சில பருத்தி பயிர் முடிஞ்சுன்னா மடக்கி விடலாம். கால்நடைகளை பகல் நேர மேய்ச்சல் வந்து அந்த வெயில் டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பொதுமக்கள் வானிலை முன்னறிவை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மழையும் ஒரு சில இடத்துல லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: உழவர்களுக்கான அறிவிப்பு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
7: ஏசுப்பாக்கா, நம்ம செல்வி அக்காவை எங்கேயாவது பாத்தீங்க?
12: காலையில கூட பாத்தனே பூங்குடி, காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் பக்காவை தேடுற?
7: எல்லாம் ஒரு விஷயமா தாங்கா.
12: பத்தியா, அந்த விஷயம் என்னன்னு எனக்கு சொல்ல மாட்டியா பூங்குடி? செல்விய கேட்டதான் சொல்லணுமா?
7: அப்படி ஒண்ணும் சொல்லலையக்கா, பொதுவான விஷயம்தான். ஆனா செல்வியக்கா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
12: அது என்னன்னா சொல்லாம் பூங்குடி.
7: எல்லாம் இயற்கை விவசாயம் பத்தின தகவல் தாங்கா.

0: ஓ, இயற்கை விவசாயம் பத்தியா? அதனாலதான் செல்வி அக்காவை தேடுறியா? இப்ப புரியுது பூங்கொடி.
1: இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா நான் எதுக்கு செல்வி அக்காவை தேடுறேன்னு?
0: இயற்கை விவசாயத்தை பத்தினா அப்ப நம்ம விவசாய நிகழ்ச்சி இல்லையா பூங்கொடி?
1: ஆமா சுபாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில அனுபவம் சொல்லும் அவங்களுடைய இயற்கை விவசாயத்தை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொங்குராயன் மண்டபத்தில இருந்து பி சுகுமாரன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
0: அப்படியா? அப்ப நிகழ்ச்சியை கேட்க வேண்டியதுதான். இயற்கை விவசாயத்தை பத்தி நம்மளும் தெரிஞ்சுப்போம்.
1: என்ன சுபாக்கா, நம்ம ரெண்டு பேரும் செல்வியக்கா வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்கோம், அவங்கள இன்னும் காணுமே.
0: அதானே, எங்க போயிருப்பாங்க? சரி பரவாயில்ல பொங்கொடி, நம்ம ரெண்டு பேருமே நிகழ்ச்சியை கேட்டுட்டு அக்கா வந்தோம்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவோம்.
1: அதுவும் சரிதான் சுபாக்கா. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா.
1: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
2: என் பேர் சுகுமாரன். எனக்கு வந்து சொந்த ஊரு கொங்கராயன் மண்டபம், தரங்கம்பாடி தாலுகா, நெடுவாசல் பக்கம். அங்கதான் இருக்கேன் நானு.
1: சரிங்கய்யா, நீங்க விவசாயம் செஞ்சுட்டு வரதா கேள்விப்பட்டோம். சோ நீங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
2: நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேம்மா.
1: எத்தனை ஆண்டுங்களாங்க ஐயா?
2: நான் 2015 இருந்து 2010 தான் வந்து ஊரோட தங்கினேன். வெளிநாட்டுல இருந்தேன்.
1: ஓ,
2: வந்து ஒரு 4-5 வருஷம் ரசாயன இதுதான் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து இப்ப 2015 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எதனால இந்த மாற்றம்? ஏன்னா வெளிநாட்டுல பணி புரிஞ்சிருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க உங்க சொந்த ஊருக்கு வந்த பிறகு ரசாயன முறையில 4 ஆண்டுகள் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 5வது ஆண்டா நீங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம்ங்க?
2: நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை.
1: உங்களுக்கு யார் அந்த விஷயத்தை போதிச்சு?
2: இல்ல, இப்ப நம்ம வெளியில இருக்கவுள்ள நிறைய திங்க் பண்ணுவோம். இங்க ஊர்ல இருக்கிறத விட வெளிநாட்டுல இருக்கவுள்ள விவசாயத்தை பத்தியும் நம்ம இந்தியாவை பத்தியும் நிறைய யோசிப்போம், குறிப்பெடுப்போம். அந்த வகையில வந்து நம்மாழ்வாருடைய இதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிதான் ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டு சரி இதுல இறங்கி பார்ப்போமே அப்படின்ட்டு 2015 செஞ்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்க, எத்தனை ஏக்கர்ல நீங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
2: இப்போதைக்கு 1.5 ஏக்கர் தான் இருக்கு. 2 ஏக்கர், 1.5 ஏக்கர் வந்து குளமும் திடலும் ஆயிடுச்சு, பாக்கி 1.5 ஏக்கர் 4.5 அதுலதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப.
1: சரி, இப்ப எந்த பயிர் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
2: இப்ப வந்து இந்த குருவையில் வந்து 51 நட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரத்தசாலி நட்டிருந்தேன், மைசூர் மல்லி. ஆமா, சம்பாவில ரத்தசாலி, குருவையில மைசூர் மல்லி எல்லாம் நட்டிருந்தேன். இப்ப அந்த 51 செஞ்சு பாப்புமே அப்படின்ட்டு 51 நட்டிருக்கேன்.
1: சரிங்க, விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க?
2: இப்ப வந்து இதுல தான் வாங்கினேன், கடைகள்ல தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க நிறையா, இந்த விருத்தாசலத்துல அங்க எங்கன்ட்டு நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படியே கேட்டு எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் வருது, இல்ல யூடியூப்ல வருது, அதை வச்சு போன் பண்ணி கேட்டு அதான் வாங்குறது.
1: இப்போ ரசாயன விவசாயத்துல இருந்து இயற்கை முறை விவசாயம் பண்றதுக்கு நிலம் எல்லாமே மாறுபடணும் இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
1: நிலத்தை மாறுபடுத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முறைகளை நீங்க மேற்கொண்டீங்க?
2: அப்ப 2015 நான் மாறக்குள்ள எங்கள்ட்ட நிறைய மாடு இருந்தது. எருவு நிறைய சேமிப்புல இருந்தது, ஃபுல்லா எருவு அடிச்சு உழவு பண்ணி அந்த மாதிரி இதான் இது பண்ண. அதுக்கப்புறமேக்கு தக்க பொண்டு இதெல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேம்படுத்தினது வயலை.
1: இப்போ பசந்தல் தீவனத்தை மடிச்சு உழுது நீங்க உங்க மண்ணை மரட்டுத்தன்மையிலேருந்து மாத்தினீங்கன்னு சொன்னீங்க.
2: தோழு உரம் அடிச்சுதான் ஃபுல்லா அடிச்சிடுறது, அடிச்சுதான் அப்புறமேக்கு உழவு பண்ணி அதுதான் மாறினது.
1: இப்பயும் மாடுகள் இருக்குங்களா?
2: இப்போ வந்து ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்கு, கொஞ்சம் உடல் சரியில்லாது பார்க்க முடியலங்கிறதுனால இப்ப எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இப்ப ஒரு இதுதான் இருக்கு. இருந்தாலும் அதை விடாம பண்ணிட்டு இருக்கேன் அதை.
1: சரிங்க, இந்த குருவையில 81 விதைச்சிருக்கீங்க இல்லைங்களா, எத்தனை நாள் பயிரா இருக்குங்க?
2: இப்ப கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: தண்ணி வரதுக்கு முன்னாடியே விதைச்சிட்டீங்களா?
2: ஆமா ஆமா, முன்னாடி அடிச்சிட்டேன். கதிர் வந்துகிட்டு இருக்கு. இப்ப
1: நீர்ப்பாசனம்
2: பம்ப் செட் இருக்கு, கமர்ஷியல் தான் அது. என்னன்னு இருக்கு, பக்கத்திலே குளம் இருக்கு, ஒரு குட்டை ஒண்ணு வெட்டி வச்சிருக்கேன், அதுல மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தண்ணி இன்ஜின் வச்சு இறைச்சிருவேன்.
1: இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு நிலத்தை பத்தி பேசிட்டு வரோம் இல்லைங்களா, அடுத்ததா நீங்க நிலத்தை எப்படி தயார் பண்றீங்க?
2: கொடை உழவு பண்ணி நல்லா காய போட்டுருவேன். காய போட்டுட்டு உங்களுக்கு எரு அடிச்சு திரும்ப தண்ணி
1: கொஞ்சம் கூட போவோம் இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல, அதான் செஞ்சுதான் ஆகணும். இப்ப கலை மேலாண்மையிலேயே நிறைய இயற்கை முறையில பண்ணிட்டு வர விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, வாத்துகளை வயல விட்டோம்னா அந்த வாத்துங்களே வந்துட்டு களையை மிதிச்சு அதுவே உரமா போகும் அப்படின்னு. பரிசு களைகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: வரப்புலதான் போடுவோம், உரத்துல உள்ளதை வரப்புல போடுவோம், பாக்கி உள்ளதை போட்டு மிதிச்சிட சொல்லுவோம். அதுலயே போய் மிதிச்சிட்டோம்னா அது துளிர் விடாது, அது எருவாயிடும். அது
1: நேரடி விதைப்பு முறைங்களா இல்ல நாற்றாங்கல் முறை?
2: இப்ப வந்து நேரடி விதைப்பு தான், நாற்றாங்க.

0: எல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாற்று விட்டு தான் நடுவேன். இந்த இது நேரடி விதைப்பு பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால தான் 51 வந்து நேரடி விதைப்பாக தான் பண்ணியிருக்கேன் நான்.
1: எத்தனை கிலோ விதை தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு?
0: எனக்கு ஒரு சிப்பம் 30 கிலோ.
1: அதே மாதிரி பல மாவட்டங்களில் இருக்கிற விவசாயி எனக்கு 5 கிலோ இருந்தாலே போகும் அப்படின்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க?
0: இல்லை அவங்க ஒத்த நாற்று நடுவாங்க, நானும் முன்னாடி நடுவுங்கிறப்ப 2 நாற்று 3 நாற்று தான் நட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த விரைப்பு அதனால் கொஞ்சம் இது பண்ணும். ரெண்டாவது வந்து அதிகமாக இதாகாது, நம்ம மண் வந்து சீக்கிரமாக தண்ணி மேலே எல்லாம் பண்ணுறது கஷ்டம், அதனால் ட்ரை ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக நாற்று வச்சு நடுறது மாரி வருது. ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிறத நடவாளுங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆள் பிரச்சனை தான் நிறையா. ஏன்னா ஆள் வர்றதில்லை, மற்ற இதில் நடுவோம், அங்கே ஓடிடுவாங்க இங்கே ஓடிடுவாங்க, வர ஆளை ரொம்ப கடிந்து பேசிட முடியாது நம்ம. அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம போகிறது மாரி இருக்குது, நம்ம இஷ்டத்துக்குலாம் அவங்க வர்றது மாரி இல்லை. ரெண்டாவது நடுவுங்களும் நம்ம அழுத்தி நடக்கூடாது, மேலால தான் நடுவணுங்கிறது தான் ப்ரொசீஜர். அதை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, வச்சு கையை சர் சர் சர் சர் அவங்க ஸ்பீடு, அவங்களுக்கு 100 குழிக்கு இவ்வளவுன்னு தானே அவங்களுக்கு ரேட், அதனால சீக்கிரமாக முடிச்சிட்டு கரையணும்னு தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் வச்சு அழுத்தி விட்டுட்டு தான் போவாங்க அந்த நாத்தெல்லாம். அதனால தான் அதுமாரி வேதை கொஞ்சம் கூடுதலாக வாங்கி தான் பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ உங்க பகுதியில் எந்த மாதிரியான மண் பங்குங்க?
0: நம்ம களிமண் பாங்கு தான், அது இருமண்லாம் கிடையாது எங்கள் பக்கம். எங்கள் பக்கத்துலேயே வேறு இடத்துலலாம் இருமண் இருக்குது, எங்கள் பங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கழிப்பு உள்ளது தான்.
1: ரசாயன முறையிலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ ஒரே நெல் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது மாற்றுப்பயிர் ஏதாவது சாகுபடி? இல்லை,
0: உளுந்து பயிர் அடிப்பேன், இந்த குருவா சம்பா முடிச்சுட்டு உளுந்து பயிர் அடிப்பேன், அதுவும் அது மாதிரி தான், வேறு எதுவும் சேர்க்கறது இல்லை.
1: விதைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது கிடையாது, வெளியில் தான் வாங்குறீங்க?
0: ஆமாம், வெளில தான் வாங்குறேன், அதிகமாக எடுத்து வைக்கிறது இல்லை, ஏன்னா ரகம் மாறும்ல.
1: இந்த 11 ஆண்டுகளுங்களா உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த அனுபவம், ஏதேனும் பயிற்சிக்கு போயிருக்கீங்களா?
0: பயிற்சி இது சம்பந்தமா ஒன்றும் பயிற்சிக்கு போடல, கேள்வி ஞானம் தான். ஆனால் யூடியூப்ல பாக்குறது, வாட்ஸ்அப்ல பாக்குறது, இது மாதிரி கேள்வி ஞானம் தான்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: நான் வந்து SSLC முடிச்சுட்டு ITI முடிச்சேன். ஐடி முடிச்சுட்டு அது சம்பந்தமா அப்ரண்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு மளிகை கடை வச்சிருக்கேன்.
1: சரிங்க, உரங்கள் மேலாண்மை எப்படிங்க பண்றீங்க?
0: உரம் நமக்கு வந்து நாத்துல வந்து கடலை புண்ணாக்கும் தோல் உரமும் கலந்து கொடுப்பேன்.
1: கடலை புண்ணாக்கும்
0: கடலை புண்ணாக்க பவுடர் ஆக்கிட்டு வந்துருவேன், வாங்கி தூளாக்கிட்டு வந்துருவேன், அதை தொழு உரத்துல ரெடி பண்ணி தொழு உரத்துல கலந்து ஒரு நாள் வச்சிருவேன், தண்ணி தெளிச்சு ஒரு நாள் மூடி வச்சிருவேன். அது அடுத்த நாள் பார்த்தா அந்த பொட்டாசியம் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்,
1: இருக்கும்
0: அந்த இதுவும் சாம்பல் கலர்ல ஒரு மாதிரியா இருக்கும், நெடி ஏறும், அதை தான் தூவி விடும் நாத்துக்கும் பிறகு பயிருக்குமே.
1: எத்தனை நாள் நாட்டங்கள் பயிரா இருக்கிறப்ப?
0: அதிகபட்சம் 25 நாள், அதுக்குள்ளேயே நட்டுருவோம் நான். அந்த மாதிரி டைம்ல 15-16 கொடுப்பேன் நாத்தாங்களுக்கு.
1: நாற்றாங்கல் முறையை நீங்க மேற்கொள்றப்போ இப்ப நாத்தாங்களுக்கு எந்த உரமும் தரமாட்டீங்களா?
0: அதுக்கு முன்னாடி தொழு உரம் தான் அடிச்சுதான் ரெடி பண்றோம்ல, மட்டப்படுத்திடுறோம், அதுக்கப்புறம் அதுல அடி உரங்கிறது கிடையாது, அதுதான் அந்த தொழு உரம் முன்னாடி அடிச்சதுதான் அடி உரம். அது
1: மட்டுமே போதுமான,
0: அதுவே போதுமானதா இருக்கு, ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நாற்று விட்டு ஒரு 15 நாள் அதாங்க நாற்று ஓரளவு கொஞ்சம் தான் இருக்கும், அந்த டைம்ல நம்ம புண்ணாக்கு இதை கொடுத்து கடல புண்ணாக்கு கரைசல் கிடையாது தூவி விட்டுறது. இதுக்கிடையிலே 12 நாள் நெருக்கத்துல மீன அமிலம் கொடுத்துருவேன், ஸ்ப்ரே பண்ணிடுவேன்.
1: அதாவது 35வது நாள்ல மீன அமிலம் கொடுப்பீங்களா?
0: ஆமா, நாத்தாங்கல்லே ஒரு வாட்டி கொடுத்துருவேன், 10-12 நாள்ல.
1: பூச்சி வராதுங்களா?
0: பூச்சி வராது, பூச்சியே கிடையாது. 2017 இது வரைக்கும் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் இந்த மிளகா இஞ்சி பூண்டு அடிச்சிருக்கேன், ஒரே ஒரு ட்ரிப்பு தான் அடிச்சிருக்கேன், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இது வரைக்கும் அடைச்சதே கிடையாது, பூச்சியே வர்றதில்ல. பக்கத்துலாம் அடிப்பாங்க கொள்வாங்க, நமக்கு அதெல்லாம் பூச்சி வர்றதில்ல. ரெண்டாவது எலி வெட்டும் நமக்கு அதிகம் இருக்கிறது இல்லை.
1: எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்றீங்களா உங்க பகுதியில், பக்கத்து பக்கத்துல இருக்கிற வயல எல்லாம் ரசாயன முறையில விவசாயம் பண்றாங்களா?
0: பக்கத்துலாம் ரசாயனம் தான், அவங்களுக்குலாம் அது கட்டுப்படி ஆகலன்ட்டு இது பண்றாங்க, நமக்கும் கட்டுப்படி ஆகல, இதனால நம்ம அதுல வந்துட்டவங்கள வேற வழி இல்லைன்ட்டு செஞ்சிட்டு.
1: பக்கத்து பக்கத்து வயல்ல ரசாயன முறையில விவசாயம் பண்றப்போ பூச்சிகள் உங்க வயலுக்கு வரலீங்களா?
0: வரல, வரது வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் இருக்கு, வரப்பெல்லாம் கொஞ்சம் அகலமாவும் உயரமாவும் வச்சிருக்கேன், அதுக்கு மேல மீன் அமிலம் அடிச்சிருவேன், 2-3 வாட்டி அந்த இது போக முடியறதுக்குள்ள மீன் அமிலம் அடிச்சிருவேன், அதனால அது வரது வாய்ப்பு இல்ல.
1: இப்ப 35வது நாள் ஒரு டோஸ் வந்து மீன் அமிலம் அடிப்பீங்கன்றீங்க,
0: நாத்தாங்கல ஒரு ட்ரிப் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நட்டு ஒரு 10-12 நாள்ல அது அப்புறம் தொண்டை கதிராக இருக்க உள்ள ஒரு ட்ரிப்பு, இந்த இதெல்லாம் காயெல்லாம் நல்லா வரணுங்கிறதுனால அப்போ ஒரு ட்ரிப் கொடுப்போம். மொத்தம் மூணு ட்ரிப்பு, அதுக்கப்புறமும் அதுக்கு தேவைப்படாது.
1: அப்போதான் நிறைய பூச்சிகள் வந்துட்டு இனப்பெருக்கிறதுக்காக வரும் இல்லைங்களா? அந்த சமயம் உங்களுக்கு பூச்சி வரலன்னு சொல்றதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம்.
0: இல்லை வரலையே, வர்றது இல்லையே, நம்ம ஒன்றும் கொடுக்கறதே இல்லையே. அதான் அந்த பூக்குற டைம்ல கொடுக்கறதோட சரி.
1: ஓ, நீங்க ரசாயன

0: முறையில விவசாயம் பண்றப்போ அப்ப பூச்சிகள் வந்திருந்தது.
1: அப்ப வரும் சோளம் மஞ்சளாவும் இதெல்லாம் இருக்கும். அது என்ன பக்கத்துல என்னென்ன அடிக்கிறாங்களோ அது பண்ணி அதை அடிக்கிறது தான். அது வேற வழி இல்லைல்ல. இப்ப அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அந்த பச்சை விடவே விடாது, நல்லாதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: ஆனா இப்ப இந்த சம்பால நீங்க மைசூர் மல்லியும் ரத்த சாலையும் நட்டிருக்கீங்க. நீங்க
1: போன குருவர மைசூர் மல்லி சம்பா ரத்த சாலி.
0: அப்போ ஒரு பூச்சி கூட வந்ததுதான்.
1: பூச்சிக்கே வேலை கிடையாது. இப்ப இந்த 10-11 வருஷம் 2017-26 வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் ஸ்டார்டிங்ல இது பண்ணிருக்கேன், மிளகா இதெல்லாம் கரைசல் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல.
0: இந்த 3G கரைசலை தாண்டி வேற எந்த பூச்சி
1: நேயர்கள்
2: கேட்டுக்கொண்டிருப்பது
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: புங்குடி கவனிச்சியா, மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவங்க அவங்களோட இயற்கை விவசாய அனுபவத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க பாரு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க கடந்த 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களாம், அதுவும் சிறப்பா.
0: சுபாக்கா, இவங்களுக்கு ரசாயன முறை விவசாயத்திலயுமே அனுபவம் இருக்கு, அதுவும் 4 வருஷமா செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால 15 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வராங்க, அதுவும் 1.5 ஏக்கர்ல.
5: சம்பாவில பாரம்பரிய நெல் ரகமான ரத்தசாலியும் மைசூர் மல்லியும் பயிரிட்ட இவங்க குறுவையில 7T51 இயற்கை முறையில சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்களாம்.
0: குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல இவங்க வயலுக்கு பூச்சியும் நோயும் வந்ததே இல்லையா.
5: உங்கடி ஒரு தடவை வந்துச்சான், அதை தடுக்கிறதுக்கு 3G கரைசல பயன்படுத்தினாங்களாம்.
0: ஆமா ஆமா சுபாக்கா, இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படுற இடுபொருட்கள் எல்லாம் கூட இவங்களே தயாரிக்கிறாங்களாம்.
5: ஆமா பூங்குடி, இத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த பகுதியில விரிவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வா கேக்கலாம்.
0: நீங்களே தயாரிப்பீங்களா இல்ல வெளியில
1: வாங்குறீங்களா?
0: நெய்ய
1: வாங்கி சாணத்துல பிசைஞ்சு வச்சிடுறது, வச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் பால் தயிர் கோமியம் எல்லாத்தையும் விட்டு இது பண்ண வேண்டியது. அதை முறையாக கலக்கி கொண்டு வரணும், காலையிலையும் மாலையிலையும் 21 சுற்று கிளாக் வைஸ் சுற்றி சுற்றி கொண்டு வரணும். அது 20-22 நாள்ல ரெடி ஆகிட முடியும்.
0: ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கணக்கில் நம்ம கொடுக்கணும் பஞ்சகாவிய?
1: பஞ்சகாவிய டேங்குக்கு வந்து ஒரு 150-200 மில்லி நறுக்கம் கொடுப்பேன். தொண்டை ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இப்போ நான் கொடுக்குறது அது மாதிரி தான். அதே போல் மீனவ மீளமும் 100-150 மில்லி ஒரு டேங்கு.
0: நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க மீனமிளம்?
1: மீனமிளம் நான் தான் தயாரிப்பேன்.
0: இப்போ மீனமிளம் வந்துட்டு குளத்து மீனும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க, கடல் மீனும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. மீனுன்னு சும்மா இருந்தா போதும்?
1: ஆமா, மீனுன்னு இருந்தா போதும், மீனுடைய கழிவே போடலாம் அப்படின்வாங்க. நான் லாஸ்ட் டைம் மீனோட அதுக்கு முன்னெல்லாம் மீன் தான் போட்டுட்டு இருந்தேன். போன ட்ரிப்பு நான் தயாரிச்சு மீனோட கழிவு அவங்க பக்கத்தில் எங்கள் சங்கரம்தல்ல அந்த மீன் அந்த உங்கள்கிட்ட சொல்லி மீன் கழிவு ஒரு 10-15 கிலோ இருக்கும், வாங்கிட்டு வந்து தான் போட்டேன். நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: மீனமிளம் நாட்டு சக்கரை?
1: ஆமாம், நாட்டு சக்கரை ரெண்டு தான், வேற ஒன்றும் அதில் சேர்க்கறது கிடையாது.
0: கண்ணாடி குடுவை?
1: ஆமாம், கண்ணாடி குடுவை பிளாஸ்டிக் டப்பா வாளிகிலி நல்லா ஏர்டைட் உள்ளதாக இருக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் ஏர்டைட் இல்லைன்னா உள்ளே பூச்சி வந்துடும்.
0: சரிங்க, இப்படி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு வரீங்கன்றீங்க, கேட்கவே சுவாரஸ்யமாகவும் இருக்கு. பூச்சியே இது வரைக்கும் வந்ததில்லை, ஒரு ஒரு முறை தான் வந்திருக்குன்றீங்க. நோய் கண்டிப்பாக வராமல் இருக்காது உங்கள் வயலில்? நோய் மேலாண்மை
1: எதுவுமே கிடையாது. இது ஆரம்பித்ததுலேருந்து அதான் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் மருந்து அந்த இயற்கை சார்ந்த இந்த இது பண்ணியிருக்கேன். மைக்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய இதை அடிக்கலாம் அதை அடிக்கலான்ட்டு, இந்த வேப்பன கரைசல் போக்குவரத்து அதெல்லாம் கூட நான் அடித்தது இல்லை, அவசியம் இல்லை. ஏதாவது வந்தால் தானே, ஏதாவது தென்பட்டால் தானே, அது சின்னதாக இருக்கக்குள்ள நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். அது வந்து நம்ம பொருளாதார சேதத்தை தாண்டி போனால் தானே நம்ம செய்யணும்.
0: இப்போது 7T51

0: இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்க?
1: வியாபாரம், மார்க்கெட்டிங் தான். ஏன்னா அவ்வளவு நெல்லை வச்சு என்னால் இது பண்ண முடியல. மீ ஈல்டு கம்மி தான். இயற்கை விவசாயத்தில் வந்து எனக்கு ஈல்டு கம்மி தான். மொத்தம் ஒரு 1.5 ஒரு 28 முட்டை 30 முட்டை இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். அந்த சமயத்தில் 20-22 முட்டை கூட தான் வரும். அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை. லோக்கலில் தான் நம்ம ஏற்றது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து ரசாயன உரம் இந்த நெல் ஈக்குவலுக்கு தான் இதை எடுக்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக எதுவும் ரேட்டு கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுப்போம், பாக்கியை தான் கொடுப்போம். அதனால தான் சார் ரைட்டையும் அவ்வளோ தூரம் இது பண்ணணும், இது 51 பார்ப்போமே அப்படின்னு. ரெண்டாவது அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் தான் இருக்காங்க எடுக்கிறவங்க, இயற்கை இந்த இதை எடுத்து அவங்க இது பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போனோம்னா ஒரு நாள் போட்டோம், நாலு போட்டோம்பாங்க, காயை வச்சு தூத்தி ரெடி பண்ணி வையும்பாங்க, சாக்கு கிடைக்கலங்கிறாங்க. நிறையா அதில் பிரச்சனை. இப்போ கொடுத்தாலும் 2 ஆகும் பணம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ 51 வச்சா ஒன்று டிபிசியில் போடலாம், இல்லை வியாபாரிகிட்ட ஏற்றி விட்டுடலாம். அதுக்கு மார்க்கெட்டிங் நிறையா இருக்குல்ல, அதனால தான் இந்த இதை கையில் எடுத்தேன். பார்ப்போம் எப்படி இருக்கு என்னான் அப்படின்னு.
0: இதுதான் முதல் நிறையா நீங்கள்
1: செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு.
0: ஆனால் உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு 22 மூட்டை வருதுங்களா?
1: 1.5 அதிகபட்சம் 30-32 வரைக்கும் அறுத்துருக்கேன்.
0: குறைந்தபட்ச விலையா உங்ககிட்ட இருந்து எவ்வளோக்கு எடுத்துப்பாங்க?
1: என்ன இப்போ 1600, இந்த ரத்த சாலி 2000 எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது அவங்க எடுக்கிற இதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ இல்லை ஒரு வாரம் போட்டோன்றாங்க, 10 போட்டுங்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வைங்கிறாங்க. அதுனா நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்க. நிறைய டிபிசியில் இறக்கி விட்டாலும் அப்படியே வியாபாரியே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போடுறாங்க. அந்த ஒரு இது தான் நம்ம அந்த ஒரு நெருக்கடி தான் நம்ம இதுக்கு தள்ளி விட்டது. பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு.
0: சரிங்க, நீர் பாசனத்துக்கும் பிரச்சனை இல்லை, நோய் பூச்சி எதுவுமே வந்தது இல்லைன்றீங்க. இப்படி நீங்க பண்ணிட்டு வர இந்த விவசாயத்துக்கு வேற ஏதாவது மாற்று பயிரா நீங்க யோசிச்சிருக்கீங்களா?
1: இல்ல, இன்னும் எள்ளு அடிக்கணும்னு ஆசை. எள்ளு அடிச்சா நமக்கு மயில் பிரச்சனை நிறையா,
0: அங்க
1: அதை சமாளிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எள்ளு அடிக்கல. எள்ளு அடிச்சு அதை என்ன ஆடணுங்கிறது ரொம்ப ஆசை, முடியல அது. இதுவே வந்து ஓரக்கால்லாம் பயிருக்கு பக்கத்துல வயலுக்கெல்லாம் அவ்வளவா போவாது. மயில்லாம் நம்ம வயலுக்கு நிறைய வரும், ஓரக்காலில் உள்ளதெல்லாமே உருவி தின்னுடும், எல்லாம் போகாத மீதி.
0: சரி,
1: ரெண்டாவது டேஸ்டா இருக்குல்ல இது,
0: இயற்கை முறையில் வேலை வேலை.
1: ஆமா, அதனாலதான் அது டேஸ்டா இருக்கு.
0: சரி, வேற ஏதாவது வரப்பை சுத்தி மரங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்க?
1: வரப்பை சுத்தி தென்னை தான் நட்டிருக்கேன்.
0: இப்ப என்ன ரகங்க?
1: நெட்ட ரகம்.
0: எத்தனை மரம் நட்டிருக்கீங்க?
1: ஒரு 35 நெருக்கம் இருக்கும்.
0: எந்த ஆண்டுகள் முன்பு நீங்க தென்னை மரத்தை நட்டீங்க?
1: இப்போ ஒரு 2 ஆகுது. வரப்பை கொஞ்சம் அகலப்படுத்தி 2 தான் ஆகுது. அதுக்கு மேலே சின்ன வரப்பை தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு வரப்பை அகலப்படுத்தி உயரப்படுத்தினா கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது, அதனால அது மாரி செஞ்சிருக்காங்க.
0: சரி, இப்போ 1.5 50 குழியில குளம் வச்சிருக்கீங்கன்றீங்க, அந்த குளத்துல மீன்கள்லாம் இருக்கு?
1: மீன் விட்டுருக்கேன், ஒரு ஒரு இயற்கும் மீன் விட்டு பிடிப்பேன். இப்ப கூட ரீசெண்டா பிடிச்சேன், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு.
0: எந்த வகையான மீன்கள் வளர்த்துட்டு வரீங்க?
1: நான் இப்போ வந்து ரோஹு, கட்லா, இது 2 தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி 5 வகையை விட்டுருந்தேன். இப்போ ரோஹு, கட்லா, ரெண்டாவது வந்து இதுவும் சேர்த்து விட்டுருக்கேன், வவ்வாலும்.
0: இப்போ ரோஹு, மிருகால், வவ்வால் விட்டுருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் தீவனம் என்ன கொடுப்பீங்க?
1: தீவனம் வந்து மாட்டு சாணம், வீட்டில் மீறுறது, கழிவு எதுவாக இருந்தாலும் குளத்தில் கொஞ்சம் விட்டுருவோம். கொய்யா மரம்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஒரு 5-6 கொய்யா மரம்
0: இருக்குது.
1: அதனுடைய பழங்கள்லாம் வீணாக தான் போவோம், எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருவோம். இதுக்கு இடையில தீவனம் வாங்கி கொஞ்சம் போடுவோம்.
0: ஒரு வேளை தான் கொடுப்பீங்களா? இல்லை,
1: ஒரு வேளை தான்.
0: சரிங்க, இப்போ நீங்க வளர்த்துட்டு வர இந்த மீன்களை வியாபாரிங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்கல்ல?
1: நாங்களே வித்துருவோம்.
0: நீங்களே வித்துடுவீங்க?
1: நாங்களே கொண்டு வித்துருவோம். பையன் இருக்கான், பக்கத்துல அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான், டாடா சி
0: வச்சிருக்கான்.
1: அதுல புடிச்சி வச்சு கொண்டு போய் வித்துருவோம். இங்க சங்கரமில் மார்க்கெட் கொண்டு வரும், இல்ல உள்ளூர்லயே பக்கத்துல இந்த கொங்கராயன் மண்டலத்தில் வச்சு வித்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சோம்னா ஓடிடுது, ஒரு அளவா தானே இருக்கும், தேவையான அளவு தான் பிடிப்போம்.
0: எத்தனை கிலோ வந்த பிறகு மீன்களை பிடிப்பீங்க?
1: ஒரு 3/4 கிலோ 1 கிலோ இந்த நெருக்கத்துக்கு வந்த பிறகு தான் பிடிப்போம்.
0: வேற எந்த மாற்று தீவனமா அந்த அசோலா கொடுக்கறது?
1: அசோலாலாம் ஒன்றும் பண்ணல,
0: அது சும்மா போட்டாலே கொஞ்சம் அது வளர்ந்துட்டு வர்றது
1: வர்றதுதான். அதுக்கு மெனக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. அது ரெண்டாவது இப்போ அந்த ஒரு 7-8 மல்லிகை கட்ட வச்சதுனால டைம் 10 மல்லிகள்லயே நேரம் சரியாயிடுது. ஏன்னா உடல் ரீதியாகவும் 2 நமக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு, அதனால ரொம்பவும் எனக்கு எது செய்ய முடியாது, உழைப்பை ரொம்ப அதிகப்படுத்த முடியாது. அதில் இப்பயுமே இந்த 51 ஃபுல்லாக ஆளை நம்பி தான் நான் பண்ணியிருக்கேன்.
0: சரிங்க, மீன்களுக்கு அடுத்து வேற ஏதாவது வேற உங்கள் வீட்டு பகுதியிலையோ இல்லை உங்கள் வயல்கள்லாம் நட்டுருக்கீங்களா?
1: வயலில் இப்போ வாழை வச்சிருக்கேன்.
0: தென்னையும் வாழையும் தான் போட்டிருக்கீங்க?
1: தென்னையும் வாழையும். தென்னை அந்த வரப்பில் இருக்கு, வாழை அந்த திடலில் இருக்கு. இடையில 1-2 கத்திரிக்கண், வெண்டி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
0: எந்த வகையான வாழை நட்டுருக்கீங்க?
1: வாழை இந்த பூவம் முந்தை.

0: அந்த மாதிரி டைப் தான்.
1: சரிங்க,
0: அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்ப
1: வீட்டு தேவைக்காகவா இல்லை?
0: இல்லை இல்லை, வாழை கொஞ்சம் சேல் பண்ணலாம். நம்ம கடை இருக்கல, கடையில் வச்சு கூட சேல் பண்ணலாம். கொஞ்சம் நிறையா தான் இருக்கு வாழைப்ப.
1: எவ்வளோ போட்டிருப்பீங்க?
0: ஒரு 50 கன்று கிட்டத்தட்ட இருக்கும்.
1: நீங்கள் மாற்றுப்பயிராக எள்ளு போடணும்னு சொன்னீங்க, நீங்கள் முழுதாகவே அடுத்த சாகுபடி கூட வாழையே சாகுபடி பண்ணலாமே.
0: வயலில் செஞ்சால் அப்புறம் திரும்ப இதுக்கு கொண்டு வரது கஷ்டம் இல்லை. வயலில் திடலில் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். வயலில் தானே நம்ம எள்ளு போடணும்னு ஆசைப்பட்டது. அது வந்து தான் மயில் பிரச்சனை. அது நெடி ஊற்று போட்டிருக்கேன். அது போட்டு வந்து அது பச்சைக்கிளி சாப்பிட்டு விட்டாரு. பச்சைக்கிளி அழகாக அந்த இதில் வந்து உட்காரம், அப்படியே கட் பண்ணி ஒன்று குத்து குத்தாக தூக்கிட்டு போவோம் அந்த எள்ளு பூவை. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம மயில் தான் அநியாயம் பண்ணுது. என்ன பண்ணுறது?
1: உங்கள் நிறைவாக நீங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்தை பத்தி இங்க கூட பகிர்ந்துட்டு வரீங்க. நீங்க இந்த இயற்கை விவசாயத்துல ஆரம்பிக்கிறப்போ என்னென்ன சவால்கள்லாம் நீங்க சந்திச்சீங்க?
0: சவால்னு பார்த்தாக்கா
1: ஆட்கள் பற்றாக்குறை.
0: ஆட்கள் பற்றாக்குறை தான் மெயின். ஆட்கள் தான் பற்றாக்குறை. இப்ப நான் ஆரம்பிச்சப்ப கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப வந்து கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க வேலை செய்கிறாள். அதுவும் வந்து எல்லாம் ஒரே டைமில் விவசாயம் பண்ணுறதுனால எல்லாம் பிரிஞ்சு போடுவாங்க, ஆள் கிடைக்காது. நம்ம நினச்ச நேரத்துக்கு எதுவுமே நட முடியாது, கடை எடுக்க முடியாது. ஆமாம், அந்த ஒரு சிக்கல் தான். மற்றபடி இப்போ இயற்கைன்னு வந்ததில் வந்து வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரல. அதான் பூச்சியே கிடையாது நமக்கு, அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லாது.
1: சரி, நீங்கள் இப்போ பண்ணிட்டு வர இந்த இயற்கை விவசாயத்தில் உங்களுடைய எதிர்காலம் திட்டம்னா என்ன சொல்வீங்க ஐயா?
0: இன்னும் நிறையா நிலம் வாங்கணும், ஃபுல்லும் இயற்கையாகவே பண்ணணும். அந்த அரிசி எல்லாமே நம்ம சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிறது தான் ஆசை. அந்த வகையில் நமக்கும் ஏதோ ஒரு நல்ல லாபம் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம்.
1: நீங்கள் விளைவிக்கிற பொருளை நீங்களே மதிப்பு கூட்டி நீங்களே விற்பனை செய்ய ஆரம்பிக்கலாம்.
0: செய்யலாம்.
1: நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்களே உங்கள் கடை
0: சென்டர் தான் கடை வச்சிருக்கேன், செய்யலாம். அந்த அளவுக்கு வாங்குறதுக்கான கிராமம் அது, அந்த அளவுக்கு போகாது. இதுவே நான் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுத்துருவேன், நண்பர்கள்ட்ட கொடுப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் வெளியில போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் மூவ் ஆகல.
1: சரிங்கய்யா, இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பா வழங்க முடியும்னு இன்றைய உரையாடலை உணர்த்தி இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் ஐயா அவங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுவாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுங்க, தாராளமாக கொடுங்க.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் ஐயா அலைபேசி எண் 9943652473. மீண்டும் ஒரு முறை 9943652473. மிக்க நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி
1: அக்கா. மயிலாடுதுறை மாவட்டம் குங்குராயன் மண்டபம் பி சுகுமாரன் அவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயம் அனுபவங்களை கேக்குறப்போ எனக்கே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆவலா இருக்குக்கா.
2: நல்ல முடிவு பொங்கடி. இவங்க நெல் வயல சுத்தி தென்னையும் வாழையும் வச்சிருக்காங்களாம். அது அவங்களுக்கு பல விதத்துல பயனளிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அக்கா, இவங்க வச்சிருக்கிற இந்த 1.5 ஏக்கர்ல 50 குழி பண்ண குட்டை வெட்டி வச்சிருக்காங்களாம். அதுலயும் மீன் வளர்த்துட்டு வராங்களாம்.
2: கவனிச்சம் பொங்கடி, அதுல கூட ரோகு, மிருகால், கட்லா இந்த மாதிரி நாட்டு மீனை வளர்க்கறாங்கன்னு சொன்னதையும் கேட்டேன். அதுக்கு தீவனமா அவங்க தோப்புலயே விளையிற கொய்யா பழத்தை போடுவாங்கன்னு சொன்னாங்களே, அதையும் கேட்டேன்.
1: சுபாக்கா, சிறப்பா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர இவங்க எதிர்கால திட்டமா எள்ளு சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
2: பரப்பளவை அதிகப்படுத்தி இயற்கை விவசாயம் செஞ்சு நஞ்சில்லா உணவை மக்கள்கிட்ட பரப்பணும், அதுதான் அவங்களோட நோக்கமாவே இருக்குதான்.
1: சுபாக்கா, நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிங்க எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. நம்மளும் நம்ம நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடணும்க்கா.
2: உங்கடி நீ சொல்ற, நான் செயல்படுத்திட்டேன். எங்க வயல்ல உள்ள 100 குழிய இயற்கை விவசாயத்துக்கு மாத்திட்டு இருக்கோம்.
1: இது எப்பயில இருந்து உங்க கூட தானே நான் இருக்கேன்.
2: நான் உன்கிட்ட சொல்லல, உனக்கு தெரியாதா? நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. கிசான் வாணி.

0: அறுத்தையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற பங்கேற்க வாருங்கள் கிசான் வாணி நிகழ்ச்சியில்.
1: நிகழ்ச்சி நாளை இரவு 7:30 நமது பண்பலையில். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இது நேர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் இப்போது அழைக்கலாம். 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 231-231-299-8029-5-8-0 ஒரு அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அது 9-5-6-6-4-2-7-2-3-1. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைவதற்கு முன்பாக
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இணை முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
7: இனிய இரவு வணக்கம் சிஸ்டரா. மணக்குடி
0: சொல்லுங்கம்மா.
7: படம் இந்த பாஞ்சாலங்குறிச்சி.
0: சரி.
7: பாடல் குதிரத்தோரம் சிவப்பு மருதாணி கலங்கேற்கும் அந்த பாடல் கொடுங்க சார். நன்றி
0: நன்றி நன்றி
7: நன்றி சார்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். ஒரு காலத்தில் விஞ்ஞானம் வளராத காலத்தில் கிராமப்புறங்களில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆட்டை தொலைச்சுவன் தோலில் போட்டுட்டு கிணத்தை போய் எட்டி பார்த்தானா ஆடு எங்க அப்படின்னு பல இடங்களையும் தேடி களைச்சி போய் கடைசியாக போய் கிணத்துல பார்க்கும்போது ஆடு தோலில் இருக்கிறது தெரிஞ்சுதான், அப்படி தான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் கதை அப்படியா இருக்குது? கண்டிப்பாக ஆட்டை தொலைச்சிட்டு தேடுற இடத்துல நம்ம இல்லை. நிறைய நேரங்களில் மொபைலில் தான் வச்சுட்டு காணும் அப்படின்னு தேடுறோம். எங்கே வச்சோம் எங்கே வச்சோம்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்று பாக்கெட்டில் இருக்கும், இல்லை பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும், இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க மகளிராக இருந்தால். இப்படி தான் பல இடங்களில் வச்சுட்டு கையிலே வச்சுக்கிட்டு அதை எங்கே பார்த்தாலும் தேடுவோம். எல்லாரையும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்கள் மொபைலை நீங்களே வைத்துக்கொண்டு காணவில்லை என்று தேடியது உண்டு அப்படின்னு தான் இன்றைக்கு காட்டில் வரும் காண நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். சுவாரஸ்யமான உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் முகநூல் பக்கத்தில் காரைக்கல் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் காட்டில் வரும் காண நிகழ்ச்சிக்காக, அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், இங்கிருந்து யாருங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்துல இருந்து அடி காண கருங்குயிலே.
0: அப்படியா?
1: இனிமையான பல விதமான கேட்டுக்கள்.
0: நன்றி.
1: சாவிய வண்டி சாவிய வச்சுட்டு தேடுவோம் சார்.
0: சரி,
1: எங்க பார்த்தா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிட்டே இருப்போம். ஆனா இப்ப நீங்க சொல்றப்ப மொபைல் வச்சுதான் தேடுறோம். மறந்துடுறோம், எங்க வைக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது.
0: சரி,
1: இங்க வச்சுமா அங்க வச்சுமா தேடிட்டு இருக்கோம்.
0: சரி, பாக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்றது யதார்த்தம் தான். ஆனால் பேசுகிற நேரத்தில் கண்டிப்பாக மொபைல் கையில் இருக்கும், அப்போ தேட மாட்டோம், மற்ற நேரங்களில் தேடுறதா இருக்கும் கண்டிப்பாக. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நன்றி, நன்றி.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: Independence era to facilitate the use of certified copies of bank records as evidence in legal proceedings without requiring production of the original records. The 1891 Act was enacted at a time when banking records were predominantly maintained in a physical form. Today was the 13th straight day since the monsoon session began on 20th July that the House could not complete the question hour. So far, Lok Sabha has passed six bills, out of which four have been passed without a debate. The six bills are Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 and the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, the Registration of Births and Deaths Amendment Bill 2026, the Appropriation No. 3 Bill 2026 and the Supreme Court Judges Number of Judges Amendment Bill 2026 and the Bankers Books Evidence Bill 2026. The bill to amend the Anti-Paper Leaks Law saw a 10-hour long debate in the House while the Prevention of Insults to National Honour. So far, Lok Sabha has passed six bills, out of which four have been passed without a debate. The six bills are Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 and the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, the Registration of Births and Deaths Amendment Bill 2026, the Appropriation No. 3 Bill 2026 and the Supreme Court Judges Number of Judges Amendment Bill 2026 and the Bankers Books Evidence Bill 2026. The bill to amend the Anti-Paper Leaks Law saw a 10-hour long debate in the House while the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 saw a debate in which only two members participated. Even as the question hour could not be taken up, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnaw informed the Lok Sabha in a written reply that the government remains conscious of the risks children face online, including exposure to harmful content, cyberbullying, exploitation and digital addiction. However, the government has not announced any proposal to prohibit social media accounts for children under 16 years. He said the government studies global regulatory approaches on online child safety and examines international developments while reviewing India's legal and policy framework, taking into account constitutional requirements, technological considerations, privacy, innovation and digital inclusion. And that's all in Parliament Review.
1: நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேர்களே, பண்பலையில் தொடர்ந்து நாம் இணையலாம் கோபால் பல்பொடி காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் இனிவரும் பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
1: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியின் இனிவருமை பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். காற்றில் வரும் காணம் அப்படின்னு தலைப்பிட்டு அந்த போஸ்டர் வந்திருக்கும் பாருங்க. உங்க மொபைல நீங்களே வச்சுக்கிட்டு காணலை அப்படின்னு தேடினது உண்டா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி போஸ்டர் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் இருக்கும், அது நகைச்சுவையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை சுருக்கமாக காரை FM 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யுங்க. அடுத்து யார் நேர் இணைப்பில் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
10: வணக்கம் சார், நாகை மாவட்டம் கருங்கண்ணிலேருந்து ரமேஷ் பேசுகிறேன்.
1: கருங்கண்ணிலேருந்து ரமேஷ், ஐயா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
10: ஆட்டுக்காரிலேருந்து பருத்தி எடுக்க.
1: ஓ, எவ்வளவு பின்னாடி போகிறீங்க. 78-79 தெரியல இல்ல. உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? படம் பார்த்துருக்குறீங்க. நான் கேட்டது செல்ல எங்கேயாவது வச்சுட்டு தேடின அனுபவம் உண்டான்னு கேட்டேன்.
10: இல்லை இல்லை சார்.
1: இல்லையா? செல்லு உங்களுடைய மொபைல் போனை எங்கேயாவது வச்சுட்டு வீட்டில் மறந்துட்டு வந்துருக்கீங்க, ஆனால் கையிலே வச்சுட்டு தேடி இருக்கீங்களா எப்பயாவது?
10: வேலத்தில் வச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன்.
1: ஓஹோ,
10: வந்துட்டு மறுபடியும் போன மறுபடியும் தேடி பார்த்துட்டு மறுபடியும் அடிச்சு மறுபடியும் இல்லாமல் மறுபடியும் போயிலாம் எடுத்து வந்துருக்கோம்.
1: சரி, நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு.
10: நன்றி
1: நன்றி நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் மேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தி.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
8: விபிஎன் கண் மருத்துவமனை.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா.

0: ஜோஸ்வன் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 7:30 திருவாரூர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
5: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
6: நான் தென்பிடாயில இருந்து ஆனந்தம் பேசுறேன்.
1: சொல்லுங்க, ஆனந்தமா இருக்கீங்க நைட்ல? என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
1: மகிழ்ச்சிங்க. என்ன பாட்டு வேணும் ஆனந்த நையருக்கு?
6: கிடைக்க போகும் ரயில இருந்து பூவரசம் பூ.
1: சரி, கண்டிப்பா அந்த பாட்டை கொடுத்துடலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நன்றி இணைந்தமைக்கு.
6: நன்றி சார். நன்றி சார்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
11: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
12: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
13: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: பாட்டு பாடாதோ, உங்கள சந்து சுட்டாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நேர்லே நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது கேட்கலாம்.
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: நேர்களில் அமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் உலா வரும்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
13: காரைக்கால்
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
14: உற்சாகமான ஜில்லுன்னு ஒரு இரவு. வணக்கம் சார்.
9: ஜில்லுன்னு இரவு வணக்கமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?

0: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தட மருந்து முருகன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: எனக்கு ஒத்தையடி பாதையிலிருந்து செப்புக்கூட தூக்கி போகிற அனுப்பிவிடுவோம் சார், யாருன்னு கேட்போம்.
1: அப்படியா, செல்ல வச்சுட்டு கையிலே வச்சுட்டு செல்ல தேடி இருக்கீங்களா?
0: கையில் வச்சுலாம் தெரியல சார், கடையில் வச்சுட்டு வந்துடுவான், வீட்டில இருந்து அடிப்பான், திரும்ப அடிச்சு எங்கன்னு கேட்போம். அப்புறம்
1: ஓ
0: மலையாள ஜாமிட்ட அப்படி வச்சுட்டு வந்துடும் பாட்டுக்க.
1: சரி,
0: வீட்டில் வச்சு செல்ல பார்த்துட்டு வீட்டு செல்லு அடிச்சு அப்புறம் அப்படி எடுத்து வச்சு அப்புறம் கொடுப்பாரு. அப்புறம்
1: ஆமாம், உங்கள் அனுபவம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. நன்றி அழைத்தமைக்கு நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. நீ

இன்றைக்கி காற்றில் வரும் காரணம் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்களோடு நான் முகநூல் பக்கத்தில் போட்டிருந்த போஸ்டரில், அதாவது காற்றில் வரும் காரணம் நிகழ்ச்சிக்காக போட்டிருந்த போஸ்டரில் உங்கள் மொபைலை நீங்களே வச்சுக்கிட்டு காணலை அப்படின்னு தேடினது உண்டா அப்படிங்கிற கேள்வி போட்டிருந்தேன். நிறைய நேர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சட்டக்கூடிய 34 நேர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. கருத்தை பதிவிட்ட நேர்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கருணாநிதி வீரவநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னோடய அலுவலகத்தில் இரவு பணியில் இருந்த வேலையில் என்னுடைய கைபேசியை ஒரு குட்டி நாய் தூக்கிட்டு போய் காட்டில் போட்டுட்டு போயிட்டுங்க. தேடினா கிடைக்கல. நண்பருடைய ஃபோனை வாங்கிட்டு வந்து கைபேசிக்கு கால் பண்ணி அப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை பதிவிட்டுருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நான் தேடினது உண்டு, நான் எடுத்த ஃபோட்டோ சூரியகாந்தி பூ, நான் விதை போட்டு பூத்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு, தேடி வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் இருந்த ஃபோட்டோ காண போனதை பற்றி வருத்தப்பட்டிருக்காங்க நளினி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி, அந்த மாதிரி நடந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லி

நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைபேசியை சைலண்டில் போட்டு தேடினது உண்டு, கையில் வச்சுக்கிட்டே தேடினது இல்லை, அடிக்கடி ஆனால் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால்லேருந்து ஷண்முகம். அடுத்து ஜான் ஹாஜா நபதியின் கொடிக்கால் பாளையத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, இது வரைக்கும் அது போல் நடந்ததில்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நினைவு, உங்களுடைய எழுத்து அப்படிங்கிறது அழகாக இருக்கும், அது மாதிரி உங்களுடைய நினைவு அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கும்பகோணம் குமரன் அனுப்பியிருக்காங்க, அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இல்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜ்மோகன் இரவாஞ்சேரியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, உங்களுடைய ஒரு நாள் என்னுடைய மொபைலை காணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் தேடினா கடைசியில் நைட்டி பாக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சேன் பாருங்கள் அப்படின்னு அவங்களே வச்சுட்டு தேடியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் கலாவதி ராஜ்மோகன் இரவாஞ்சேரியிலேருந்து. அடுத்து ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஜோதி சதீஷ் மிக்ஸி மேலே வச்சுட்டு நான் வீட்டையே சுற்றி வந்துடுவேங்க, என் கண்ணுக்கு மட்டும் தெரியாது சார், அப்புறமா என் கணவர் செல் வழியாக ஃபோன் செஞ்சு தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த அனுபவம் நிறைய வீடுகளில் பெண்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக, சமையலறையில் ஃபோன் பேசிக்கிட்டே சமையல் செய்யும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அடுத்து மொபைல் எங்கேயாவது பேசிகிட்டே இருந்த இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு போய் விடுவேன், வீடும் கடையும் பக்கம் பக்கம், அப்புறம் மொபைல் எங்கே அப்படின்னு சொன்னால் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் ஷோபா பேரலத்துலேருந்து இப்படி ஒரு பதிவை பதிவிட்டுருக்குறாங்க. அடுத்து திருக்கண்ணப்பட்டிலேருந்து ஆனந்த், கடை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன், செல்லு எடுத்து வந்தால் என்னங்கிற சந்தேகம் வந்துடும், தேடினா கடைசியில் சட்டப்பேடியே தான் இருக்குது, தினசரி நடக்கிற விஷயம் தாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற சம்பவம் எனக்கு அதிகம் நடந்திருக்குது, சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது என்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு வீடு முழுக்க தேடியது உண்டு, என்னுடைய பிள்ளைகளையும் தேடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டையே கலைவரமாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷாகுல் ஹமீது ராஜா. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி காட்டூர்லேருந்து சிவகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்து சரவணன் கோமல்லேருந்து அனுப்பியிருக்காங்க, பல தடவை தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலை பட்டாபி உண்டு, பின் பேக்கெட்டில் வைத்துக்கொண்டு டேபிளில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி கண்டிப்பாக பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு தேடுறது வழக்கம் எல்லாருக்கும். சிவபுரியிலேருந்து கீர்த்தி ராஜன், அரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்கும்பொழுது அந்த செடியில் வச்சேன் அப்படின்னு பல முறை தேடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரும்பு தோட்டத்தில் பூ பறிக்கும்போது இந்த வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அது போல் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தரத்திலேருந்து பத்மாவதி ஸ்ரீதர், தேடி அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தவானந்த் சிவகுமார் அவங்களுடைய ஊர் பேர் அவங்க குறிப்பிடலை. அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கத்துலேருந்து ஐங்கரன் தரணி அனுப்பியிருக்காங்க, என் அலுவலக பையில் வச்சுட்டு நானே தேடினது உண்டுங்க, என்ன சைலண்ட்டில் போட்டுருவேன், அப்புறம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நாகூர்லேருந்து அலவன்ஸ் ராஜ்யம், அந்த அனுபவம் இருக்குங்க, என்னுடைய கைபேசி என்னுடைய பேர பிள்ளைகள் எடுத்து அவங்க எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் கோபப்பட்டு அவர்களை திட்டிட்டு கைபேசியை வாங்கி தலைக்கு மேலே உள்ள உயரமான சுவத்தில் வச்சுட்டு வேலைக்கு போவேன், அவசரத்தில் டேபிள் மேலே இருந்த டிவி ரிமோட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அது டிவி ரிமோட் அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மனைவிட்டு கேட்டால் அவங்க கைபேசி மணி அடிக்குது, இங்கே தான் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்காங்க. நாகூர்லேருந்து அலவன்ஸ் ராஜ், வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக. நன்னிலத்துலேருந்து நாகை குமரன் அனுப்பியிருக்காங்க, நிறைய அனுபவம் உண்டு, ஏதோ ஞாபகத்தில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு காணும்னு தெரிஞ்சது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேமாத்தூர்லேருந்து அமுதாசேகர், செல்ஃபோன் தேடுவது அடிக்கடி நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இனியரோ வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் தேடியிருக்கேன், அந்த மாதிரி ஃபோன் போட்டு பார்த்து ரிங் மட்டும் போன பிறகு தான் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் என்னுடைய கிடைக்கும். எங்கள் அம்மா காய்கறி பையை எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டினா கடைசியில் உள்ளே பார்த்தீங்கன்னா காய்கறி பையில் ஒரு சமயம் கடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேப்பு விஜயராகவன், காரைக்காலிலிருந்து அனுப்பியிருக்காங்க, என்ன கைபேசி பல முறை வீட்டில் தேடியது உண்டு, அதிகமாக தற்போது மறதி வந்து விட்டது, காற்றில் வரும் காணும் நேர நிகழ்ச்சிக்கு கமெண்ட் அனுப்ப வேண்டுமே என்று இவ்வளவு நேரமும் தேடிய பிறகு கைபேசி தற்போது தான் கிடைத்தது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக சிறப்பு விஜயராகவன் உங்களுடைய பதிவுக்கு. அடுத்து தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, எப்பவும் என்னோடய கையில் தான் இருக்கும் ஃபோனு, தொலைபேசியை காணாமல் ஊரெல்லாம் பக்கத்து வீடெல்லாம் தேடி தவிர்த்த அழுத நிகழ்வுகள்லாம் கூட நிறைய உண்டு, என்னோட சேர்ந்து என் நண்பர்களும் தேடுவாங்க, முந்திரி தோப்பில் வேலை செய்யும் போதும் ஃபோன் வச்சுருந்ததை கவனிக்காமல் வீட்டுக்கு வந்து திரும்பவும் 2 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து வீட்டு அனுபவம்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. அடுத்து திருமூல ஸ்தானம் வீரசுந்தரி, அந்த மாதிரி நடந்ததில்லைங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார்லேருந்து கலைச்செல்வி அனுப்பியிருக்கிறாங்க, கலைச்செல்வி அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது, ஒரு திருமணத்திற்கு காரில் போனோம், இறங்கும்போது காரை ஃபோன்லேயே ஃபோனை கார்லேயே வச்சுட்டு மண்டபத்துக்கு போயிட்டேன், அப்புறம் திருமணம் முடிஞ்சு சாப்பிடும்போது தான் கையில் ஃபோன் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது, அப்புறம் ஃபோன் செஞ்சு பார்த்தும் கிடைக்கல, என்னோடய கணவர்கிட்ட செம டவுஸ் வாங்கிட்டு காருக்கு வந்து பார்த்தா ஃபோன் இருந்தது, அப்படி ஒரு அனுபவம் உண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க, தினமும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணி, நிறைய முறை இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன், நான் வீட்டு வேலைகள் செய்யும்போது மறதியாக எங்காவது வைத்து விட்டு தேடியது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணனும், ஆமாங்க நிறைய நேரம் இந்த மாதிரி தேடியிருக்கேன், எனக்கு கிடைக்கவே உடனே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரபாகரன், குழந்தை கொரநாட்டு கற்பூர்லேருந்து சொல்கிறாங்க, நானும் இந்த மாதிரி தேடியிருக்காங்க, அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நிறைய நேர்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீனா கேசவன் திருத்தங்கூர்லேருந்து ஜென்னிலட்சுமி, நிறைய தடவை நடந்திருக்குங்க சார், தேடுற அந்த வேலை இருக்குது, அந்த வேதனையை சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நிகழ்ச்சி சிறக்க உதவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காட்டில் வரும் காணும் நிகழ்ச்சியில்

0: உங்களுடைய விருப்பமான பாடல்களோட உங்களை இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நேர்களில் கொஞ்சம் நகைச்சுவையும் கூட்டும், இசை ரசிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் கூட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பதிவிட்டு கருத்துக்களை பதிவிட்ட நேர்களுக்கு நன்றி. பண்பலையின் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி மற்றும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். இதுவரை உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களே, காரை பண்பலையின் ஒரு புள்ளி மூணு நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலையோட யூடியூப் சேனல் காரைக்கால் எஃப்எம் 100.3 சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
5: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Parliament passes bill increasing the strength of Supreme Court judges to 37. Lok Sabha clears legislation giving legal recognition to digital banking records. Meta CEO Mark Zuckerberg apologizes to Government of India over child abuse material, deepfake content and platform lapses. Nation marks 7 years of abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi says constitutional changes ushered in development and empowerment in Jammu and Kashmir and Ladakh. New Delhi asks Islamabad to end bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir, dismantle terror networks and vacate illegally occupied Indian territories. And at Korea Masters Badminton Tournament, Tanvi Sharma and Anmol Kharb among 7 Indians to enter second round of women's singles. The Parliament has passed the Supreme Court Number of Judges Amendment Bill 2026, with the Rajya Sabha returning the legislation to the Lok Sabha after discussion. The Lok Sabha had passed the bill on Monday. The legislation amends the Supreme Court Number of Judges Act 1956 for increasing the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. Union Law and Justice Minister Arjun Ram Meghwal moved the bill in the Rajya Sabha. Replying to the debate in the House, Mr. Meghwal said in view of the increasing workload of the judiciary, the evolving nature of judicial matters and the emerging constitutional and legal interpretation issues, increasing the number of judges in the Supreme Court is the need of the hour and a timely reform. Our correspondent reports that the strength of the judges of the Supreme Court was last increased from 30 to 33, excluding the Chief Justice of India, by amending the original act through the Supreme Court Number of Judges Amendment Act 2019.
6: The increase in judge strength is one of the viable solutions for tackling the pending backlog of cases in the Supreme Court. As on 1st of January this year, over 92,000 cases are pending in the Supreme Court. Even while working at near full sanctioned capacity of 34 judges, including the Chief Justice of India, since 2019, the Supreme Court recorded institution of 75,410 fresh matters last year. Litigation in the Supreme Court has constantly been on the rise due to a persistent gap between institution and final disposal of cases in the court. The increase in the number of judges in the Supreme Court is expected to expedite the disposal of cases and ensure timely justice to the people. With Dipendra, this is Anand Kumar for Akashvani News, Delhi.
5: After completing the business, the Deputy Chairman adjourned the Upper House for the day. Earlier in the day, the Upper House witnessed repeated disruptions over several issues, including alleged police action during students' protest on the NEET paper.

0: பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: ஆதித்த கரிகாலன் வரும்போது கட்டியம் கூறுவோன் உரத்த குரலில் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்கக் குரலில் கூவினான்.
2: சூரிய வம்சத்திலே பிறந்த மனுமாந்தாதா, அந்த வம்சத்திலே புறாவுக்காக உடலை அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்திக்குப் பின் தோன்றிய ராஜகேசரி, அவருடைய புதல்வர் பரகேசரி, பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக புதல்வனை பலி கொடுத்த மனுநீதி சோழன், இமயமலையில் புலி இலச்சினை பொறித்த கரிகால் பெருவளத்தோன், நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி பெருநற்கிள்ளி குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், சூராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வளவன், 72 சிவாலயம் எடுப்பித்த கோப்பெருஞ்சோழர், இவர்கள் வழிவழி தோன்றிய 90 மாறும் புன் சுமந்த பழையாறை விஜயாலய சோழர், அவருடைய குமாரர் சசியமலையிலிருந்து புகார் நகரம் வரையில் காவேரி நதி தீரத்தில் 82 சிவாலயம் எடுப்பித்த ஆதித்த சோழர், அவருடைய குமாரர் மதுரையும் ஈழமும் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் பொன் மண்டபம் கட்டி பராந்தக சோழ சக்கரவர்த்தி, அவருடைய குமாரர் இரட்டை மண்டலத்து கன்னர தேவன் படைகளை முறியடித்து ஆற்றூர் துஞ்சிய வீரோதி வீரரோகி அறிஞ்சயத்தேவர், அவருடைய குமாரர் ஈழம் முதல் சீட்புலி நாடு வரை ஒரு குடை நிழலில்லாரும் பழையாறை பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி, அவருடைய மூத்த குமாரர் கோப்பெரு மகனார் வடதிசை மாதண்ட நாயகர் யுவராஜ சக்கரவர்த்தி, வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார், பராக் பராக்
1: என்று அந்த கட்டியம் கூறுவோன் கூறி முடித்ததும் மழை பெய்து இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்தது. உடனே அவன் அருகிலிருந்த இன்னொரு கட்டியங்காரன்,
3: கொல்லிமலை மன்னன், ஒரே அம்பில் சிங்கத்தையும் கரடியையும் மானையும் பன்றியையும் சேர்த்து தொலைத்த வீரன் வல்வில் ஓரி, அவனுடைய பரம்பரையில் வழிவழி தோன்றிய ராஜாதிராஜ மார்த்தாண்ட வீரகம்பீர சம்புவரையன், சோழ

0: சக்கரவர்த்தி குலத்திற்கு என்றும் துணைவன் வீரநாராயண ஏரியின் காவலன் ஐயோ இரம் வீரப்படையின் தண்டநோயகன் தனது சிறு அரண்மனையில் எழுந்தருளியிருக்குமாறு கோப்பெருமகனார் ஆதித்த கரிகால சோழரை மனமொழி மெய்களால் உவந்து வரவேற்கிறான். சோழ குலத்தோண்டலின் வரவு நல்வரவு ஆகுக என்று கூவினான். அவன் அவ்விதம் பேரிடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல்மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கே இருந்த பல பெண்களின் சுந்தர முகங்களுக்கு நடுவில் வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த புன்னகையுடன் கூடிய முகம் மட்டும் தெரிந்தது. வந்தியத்தேவனும் ஒரு கணம் புன்முறுவல் செய்தான். உடனே தன் காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போல வேறு திசையை நோக்கினான். அதே சமயத்தில் மேலே நோக்கிய ஆதித்த கரிகாலனின் முகத்தில் முன்னைவிடக் கடுகடுப்பு அதிகமாயிற்று. அவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள். இதற்குள் மறுபடியும் வாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கிவிட்டது. சற்று அடங்கியிருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரப் பேரொலியும் மீண்டும் பொங்கி எழுந்துவிட்டது. விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்குள் புகுந்தார்கள். உடனே கோட்டை வாசலின் கதவுகள் படார் படார் என்று சாத்தப்பட்டன. ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு,
1: ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறார்கள்? தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறை வைத்திருப்பது போல என்னையும் இங்கே சிறை வைக்கப் போகிறார்களா என்ன? என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்னாவது என்று கேட்டான்.
0: இரு கிழவர்களும் சில கணி நேரம் திகைத்துப் போய் நின்றார்கள். பழுவேட்டரையர் முதலில் சமாளித்துக் கொண்டு,
2: கோமானே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள லட்சோப லட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தி இருக்கின்றன. தனியாக சிறை வைப்பது எதற்கு?
0: இளவரசே,
2: தங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்னாவது? அவர்கள் வெளியில் நிற்கும்போது அக்கம்பக்கம் உள்ள தோப்புகளெல்லாம் குரங்குகள் அழித்த மதுவனம் போல ஆகிவிட்டன. ஜனக்கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம். அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளைச் செய்ய இங்கே பணியாளர் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்புவரையர்.
0: இந்தச் சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் ஆரவாரம் அதிகமானது போல கேட்டது. கரிகாலன் கந்தமாறனிடம்,
2: முன்வாசல் மேன்மாடிக்கு போக வழியெங்கே என்று கேட்டான்.
0: கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டிக்காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றான். கந்தமாறனும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள். சம்புவரையர் பழுவேட்டரையரை பார்த்து,
1: இது என்ன, வழியோடு போகிற சனியனை விலைக்கு வாங்கியது போல வாங்கிக் கொண்டோமே. இவனுடைய மூளை சரியாக இருப்பதாகவே தோன்றவில்லையே. சின்ன பிள்ளைகளின் பேச்சைக் கேட்டு இந்த காரியத்தில் தலையிட்டோம் என்றார்.
2: அப்படி என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? காரியம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும்
0: என்றார் பழுவேட்டரையர்.
1: காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஏடாகூடமாக நடந்துவிடக்கூடாது அல்லவா? நிமித்தம் ஒன்றும் சரியாக இல்லை. அவனோ மதம் பிடித்த யானையைப் போல இருக்கிறான். முகத்தின் கடுகடுப்பையும் நாக்கின் விஷத்தையும் பார்த்தீர்களல்லவா?
2: சில நாள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். அந்த பல்லவன் பார்த்திபேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாயிருப்பான். இன்னொரு துஷ்ட சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே, அவனைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம். முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் அல்லவா? நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன்தான்.
1: அவன் என் மகனுடைய சிநேகிதன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி பயமில்லை. இப்போது எதற்காக பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அவசரமாகப் போகிறார்கள்? நாமும் போவோமா?
0: இந்தச் சமயம் மச்சுப்படி வரையில் போன பார்த்திவேந்திரன் திரும்பி வந்து இருவரும் குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகினான். சம்புவரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன.
1: ஐயா, இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேறென்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதில்லை. பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொன்னான்.
0: பழுவேட்டரையர் புன்னகையுடன்,
2: அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததன் நோக்கம் எப்படி நிறைவேறும்
0: என்று கேட்டார்.
1: அது சம்புவரையரின் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது.
2: பார்த்திபேந்திரா, மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒரு புறம் இருக்கட்டும், வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுகடுத்த முகத்துடன் வருகிறார்? எதற்காக இப்படி விஷமாக பேசுகிறார்? அவரை நீ எப்படியாவது இங்கிருந்து

0: சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்று தோன்றுகிறது என்றார் சம்புவரையர். வெள்ளாற்றங்கரையில் அதுவரையில் இளவரசர் சுமூகமாகவும் குதூகலமாகவும் வந்தார். பின்னர் இந்த வந்தியத்தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அது முதல் இளவரசரின் குணம் மாறியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். இப்போது என்ன செய்யலாம்? அந்த துஷ்டப் பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். நான் எல்லாம் சரிப்படுத்தியிருக்கிறேன். அந்த பையனுடன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது. அதை நான் சமயம் பார்த்து தீர்த்து கொள்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேன்மாடத்துக்குச் சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாயிருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா? அது பெருந்தவறு. நாமல்லவா அவர்கள் இருக்குமிடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கிவிட்டு வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கிய போது கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஓ, பழுவூர் இளைய பாட்டி அல்லவா? உண்மையாகவே வந்திருக்கிறார்களா? மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூரிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள். அந்த பார்வையின் தீட்சண்யத்தினால் கரிகாலனுடைய உடம்பு சிறிது நடுங்கிற்று. மறுகணமே அவன் சமாளித்து கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையைப் போல இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குழிந்த கன்னங்களுடன் வந்தியத்தேவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மலர் மழை பொழிஞ்சாலும் மதம் பிடிச்ச யானையை போல உள்ளே வந்த ஆதித்த கரிகாலன் கடுகடுப்பு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் அவசரமாக பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போனதை பார்த்ததும் சம்புவரையரை கவலை பிடிச்சிக்கிடுது. பெண்ணை பெற்றவராச்சே, இது இப்படி இருக்க முந்தின இரவு இந்த துஷ்ட சிறுவன் வந்தியத்தேவன் தன் மகளோட அந்தப்புறத்தில் இருந்தது தெரிய வந்தா என்ன செய்வாரோ? கட்டியங்காரன் கூவின செய்திகளில் புராணத்தில் வர மனு மாந்தாத்தா பற்றியும் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுற வரலாற்று குறிப்புகளில் இடம்பெறும் பண்டைய சோழ மன்னர்களை பற்றி பார்ப்போம். விஜயாலயன் தொடங்கி சுந்தர சோழர் வரை இந்த நெடுங்கதையில் அவ்வப்போது ஆசிரியர் சொல்லிக்கிட்டு வரார் அல்லவா? நல்லது. நாலு யுகங்களின் முடிவு ஒரு சதுர்யுகம். இதுபோல 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம். இதை ஒரு மனு பரிபாலிப்பார். அந்த வகையில் வந்த மனு தான் மனு மாந்தாத்தா அல்லது மனு மாந்தாத்திரி. இது தொன்மவியல் குறிப்பு. சங்க இலக்கியங்களில் சோழ மன்னர்களில் கிள்ளி சென்னி ஆகிய மரபினரை பற்றின செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. கிள்ளி மரபில் பெருமர் கிள்ளி என்கிற பெயர் கொண்ட மூன்று அரசர்கள், அப்புறம் கோப்பெருஞ்சோழன். சென்னி மரபில் முதலாம் இரண்டாம் இளஞ்சேர் சென்னிக்கு அப்புறம் சோழன் உருவப்பல்தேர் இளஞ்சேர் சென்னியின் மகன்தான் கரிகார் பெருவளத்தான். அப்புறம் இளவந்திகை பள்ளி துஞ்சிய இளஞ்சேர் சென்னி. இவனுக்கு இரு புதல்வர்கள், நலங்கிள்ளி மாவளத்தான். கிள்ளி மரபைச் சேர்ந்த நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த போராட்டங்கள் பற்றி புறநானூற்றில் பார்க்குறோம். காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளிக்கு பிறகு கிள்ளி வளவன் என்கிற பேரில் குளமுற்றத்து துஞ்சிய குராப்பள்ளி துஞ்சிய இருவர். அப்புறம் அமைதியை விரும்பின ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி. கிள்ளி வளவன் வரிசையில் பின்னர் வந்தவன் தான் சோழன் செங்கணான். சம்புவரையரின் வரவேற்பு அறிவித்த கட்டியக்காரன் வல்வி ஓரியின் அம்பின் திறத்தை சொன்னான் அல்லவா? வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி தேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரி புழல்தலை புகற்கலை உருட்டி உரல் தலை கேழர் பன்றி வீழ அயலது ஆழல் புற்றத்து உடும்பில் செற்றும். இப்படி வர்ணிக்குது புறநானூறு. யானை, புலி, புள்ளிமான், பன்றி, உடும்பு இத்தனையையும் ஒரே அம்பால வீழ்த்தினானா? ஓரி பகழி அம்பு, வேழம் யானை, உழுவை புலி, புகற்கலை ஆண்மான், கேழர் பன்றி ஆண் பன்றி. இந்த பரம்பரையில் வந்திருக்கிற சம்புவரையர் வேட்ட மண்டபமே வச்சிருக்காரு. இப்போ மனுஷ நடமாட்டம் வேற கவனிப்பாரா?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. பண்பலையில் இனி உலா வருவது விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். நடிகை ரேவதி அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களோடு நாம் இணைவிருக்கிறோம் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை. இந்நிகழ்ச்சியின் இப்போது உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான், புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் தரும் முதல் பாடல் மண்வாசனை படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒடித்த அந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் நினைவு இருக்கும். என்பது கல்ல அந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான பாடல். நடிகை ரேவதி அவர்கள் நடித்த படத்திலிருந்து நம்ம கேட்டுட்ருக்கிற பாடல்கள் கேட்டுட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அந்த பாடல் வந்தது. ரேவதி அவர்களுடைய இயற்பெயர் ஆஷா கேளுண்ணி அப்படிங்கிறது தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு அப்படிங்கிற மூன்று திரையுலகங்கள்லேயும் ஒரு புகழ்பெற்ற முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லலாம். பாரதிராஜ் அவர்களுடைய மண்வாசனை படத்தின் மூலமாக முதன் முதல்ல அறிமுகமானாங்க. இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1966 கொச்சி கேரளாவில் பிறந்திருக்காங்க. அறிமுகம் பாரதிராஜாவோட படத்தில் 1983 வெளிவந்த அந்த மண்வாசனை படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனித்தன்மை அப்படின்னா பரதநாட்டிய கலைஞர் சிறந்த நடிப்பிற்காக பல தேசிய மற்றும் மாநில விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பு.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடையை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களே, நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மௌன ராகம் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை வாழ்த்துவோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
3: மேலும்
4: விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
9: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
2: நேர்களை வாழ்த்துவோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: பொன்னகை வாங்கி

0: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் புதுமை பெண் படத்திலிருந்து. ஒரு நடிகை மட்டுமில்லை, கூடவே ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அந்தஸ்தும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறாங்க. 5 முறை சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது அப்படிங்கிறது நடிகை ரேவதி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 தேசிய விருதுகளும் சட்டத்திற்கு கிடைச்சிருக்கு. 2வது சட்டத்திற்குரிய 40க்கும் மேற்பட்ட படங்கள், 1999 2000 ஆண்டுகள் வரைக்கும் நல்ல சிறப்பான படங்கள், 40 படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். 1992 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது அப்படிங்கிறது தேவர் மகன் படத்திற்காக கிடைச்சிருக்கு. 2002 சிறந்த ஆங்கில திரைப்படத்திற்கான தேசிய விருது அப்படிங்கிறது மீட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த தேசிய படத்துக்காக இவங்க இயக்குனத்துக்காக இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் சிறப்பு.

0: பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகளை தீம்பழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேர்களை மேலும் வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.

0: பண்பலை நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். நடிகை ரேவதி அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் உலா வந்தது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மீண்டும் பண்பலையில் இரவும் மலரும் உழவரும் நாளை இரவு. இசை ஊஞ்சலை தொடர்ந்து நாளை இரவு 10 மணிக்கு இரவும் மலரும். இசை ஊஞ்சல் உழவரும் நேரம் இரவு 9:30 நாள்தோறும் நமது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 9:55 பத்தினோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேரில் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்களுக்கு நின்னாட்டு ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். திருவாரூர் கும்பகோணம் மற்றும் காரைக்கால்
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
7: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
8: வணக்கம் நேயர்களே. எது சிறந்த விளக்கு, எது சிறந்த ஒளி? ஒரு வீட்டுக்கு ஒரு வெளிச்சம், வெளிச்ச தாண்டி ஒரு விஷயத்த தர ஒளி எது? ஒரு வீட்டுக்கு எது சிறப்பு சேர்க்கும்? செல்வமா, வசதியா, பொன் பொருள் போன்ற அலங்கார பொருட்களா? ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்றது விளக்கு தேவைப்படுது. அதுபோல நம்ம வாழ்க்கைக்கான விளக்கு எது? இது அழகா, ரொம்ப அழகா ஒரு இலக்கியம் விளக்குதுங்க. இரவு நேரத்தில் ஒரு விளக்கு இருந்தா வீடு ஒளிரும். ஆனா அந்த விளக்கு அணிஞ்சிட்டா மீண்டும் இருள் சுழ்ந்துடும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துல அன்பு எரிஞ்சா, பண்பு எரிந்தால், கல்வி எரிந்தால், நல் எரிவு இருந்தால் அந்த ஒளி தலைமுறைகளை கூட ஒளிர செய்யும். இந்த ஒளியை பற்றி தான் முன்னோர்கள் ஒரு அழகிய நீதியை பாடியுள்ளாங்க. இந்த பாட்டில் புலவர் விளக்குங்கிற சொல்ல ரொம்ப அழகா பயன்படுத்துறார். மனைக்கு விளக்கம் மடவால், மடவால் தனக்கு தகைசால் புலவர், மனக்கிடிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வுங்கிறார். அதனால மனைக்கு விளக்கம் மடவால். ஒரு வீட்டை வீடாக மாத்துறது சுவர்களோ செல்வங்களோ அல்ல, அன்பும் ஒழுக்கமும் பொறுப்பும் நிறைந்த இல்லற வாழ்வுதான். அந்த இல்லறத்தோட மையமா விளங்கும் இல்லத்தரசியே வீட்டின் விளக்குங்கிறார். ஒரு வீட்டுக்கு அந்த மனைவியாக இல்லத்தரசியாக இருக்கிறாங்கல்ல, அந்த பெண் தான் விளக்காம். அதுக்கு அடுத்து ரொம்ப அழகா அந்த மடவாளனுக்கு தகைசால் புலவங்கிறார். ஒரு பெண்ணினுடைய பெருமைங்கிறது அவ அணிகலங்கள் இல்லைங்க, நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் கொண்ட பிள்ளைகளும் இருக்கிறது. நல்ல பிள்ளைகளே பெற்றோர்களுக்கான உண்மையான செல்வம். அது ரெண்டாவது விளக்கா ரொம்ப எளிமையா சொல்றாரு. மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியேங்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு எதுங்க வெளிச்சம் தரும், எதுங்க விளக்கு, எதுங்க நல்லது? குழந்தைகளுக்கு அழகை தருவது ஆடை அல்ல, அறிவை தரும் கல்விதான். கல்விங்கிறது தேர்வுல பெற மதிப்பெண் இல்ல, அந்த மதிப்பெண் பெறுவதற்கான கருவி இல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒளி விளக்கு. அதனால புலவர் அதோடு நிக்கல, கடைசி வரி சேர்க்கிறார், கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இன்னும் ஒருபடி மேல போய் கற்ற கல்விக்கு எது அழகுன்னா மெய்யுணர்வு, அதாவது கற்றதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் அறிவு. புத்தகங்கள் இருக்கக்கூடிய அறிவு மனிதனை அறிஞனாக்கலாம், ஆனா அந்த அறிவை மனிதநேயத்தோடு பயன்படுத்தும் உணர்வு தான் அவனை நல்ல மனிதனாக்குது. இந்த பாடல் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை 4 விளக்குகளால் நமக்கு எடுத்துக்காட்டது. இல்லத்தின் ஒளிங்கிறது நல்ல இல்லறம், இல்லறத்தின் ஒளிங்கிறது நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளின் ஒளிங்கிறது கல்வி, கல்வியின் ஒளிங்கிறது நல்ல அறிவுங்க. இன்று நாம் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வியை வழங்குறதுக்கு அதிக அக்கறை காட்டுறோம், அதே அளவுக்கு நல்ல பண்புகளையும் இரக்கத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சோம்னா இல்லைங்க. ஏனெனில் அறிவுங்கிறது வாழ்க்கையை வளப்படுத்தும், நல்லறிவு வாழ்க்கையை உயர்த்தும். வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு இருளை அகற்றும், மனதில் ஏற்றப்படும் விளக்கு நல்லறிவு தலைமுறைகளை உயர்த்தும். இந்த சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
7: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன்ஹெட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம் மற்றும் காரைக்கால்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் 10:00.

0: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு காலத்தால் அழியாத காவிய காணங்களை கொண்டு வரும் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்போதே உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியானத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியின் இப்பகுதியை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இரவு மலர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் வெண்ணிற ஆடை. படத்திற்காக பி சுசீலாவின் குரலில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து உலாவரும் பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருப்பது புலமைப்பித்தன் அவர்களின் பாடல் வரிகள், MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை நூறுபுள்ளிமூரில் இது இரவும் வளரும் உலவரும் நீரும். 10:12:40 நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீல் ஆகியோர் இணைந்து பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல், வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில்.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் அணு மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல் பொடி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20

0: ஆச்சர்வில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் அது கேட்கலாம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் விழா பெறும்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களை நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 முதல் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல் ராஜ மலையசிம்மன் படத்திற்காக பிவி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். ஏ மருதகாசி இயற்றிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

கொடிநம் HS பிளே பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிளே பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

இணைந்திருக்கிறோம் காலத்தால் அழியாத காவியகானங்களோடு. காரைப்பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல் இதோ.